0: வணக்கம். இந்நிலையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. மோகன் புவன் அவங்களோட பேசிட்டு இருக்கோங்க.
1: மோகன், இன்னும் நான் டெல்லி பர்மன் கூட தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க நீங்க? என்ன அப்படி ஒரு குரல் அப்படின்ற மாதிரி.
0: ஆமா, நிறைய பாடல்கள் நமக்காகவே கொடுத்திருக்காரு திலீப் பர்மன். இந்த பாடல் நமக்காக பாடியிருந்தாரு. சரி, இப்போ தீரா இசையில ஒரு 2 நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு தலைப்பு ஒட்டி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நிறைய பேருக்கு இந்த பேய் பயம் சொல்லுவாங்க இல்லையா,
1: இருக்கா?
0: அது நிறைய பேருக்கு வந்து இருக்கு அப்படின்றத அந்த தலைப்பு ஒட்டி பேசும்போது நிறைய அழைப்புகள் வந்தனால அப்படி இருந்தது. சரி, அதை வச்சு இன்றைக்கு நம்ம ஏன் வணக்கம் இல்ல பேசக்கூடாது,
1: உங்களுக்கு சுவாரஸ்யமா போச்சு கதை கேட்கலாம்,
0: நல்லா கதை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சிலர் நம்மள சுத்தி சில பேர் இருப்பாங்க, இல்ல நீங்களா கூட அப்படி இருக்கலாம், ரொம்ப பயமா இருப்பாங்க.
1: எதுக்கு எடுத்தாலும் பயம். அதாவது இப்போ வேலையில இருப்பாங்க, ஒரு கழிவறைக்கு போறதா கூட இரவு நேரம் ஆயிருச்சு, கழிவறைக்கு போறதா கூட பயப்படுவாங்க. இல்ல வீட்டுல ஏதாவது ஒண்ணா நாங்க போக மாட்டோம், இல்ல தனியா ஒரு இடத்துக்கு நடந்து போனா கூட போக மாட்டாங்க. இந்த பயம் எந்த நேரத்திலயும் பயம், இந்த தெனாலியோட பயங்கரமா இருப்பாங்க சில பேர்.
0: இப்ப வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு கூட சில பேர் பயப்படுவாங்க. ஓ, தனியா இருந்தா இப்ப ஏதோ நடந்துருச்சு அந்த மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி பயப்படுற சில கதாபாத்திரங்கள் உங்களை சுத்தி இருக்கலாம்,
1: நீங்களா கூட இருக்கலாம்.
0: இருக்கலாம்,
1: சுவாரஸ்யமா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: சரி, எதுக்கெல்லாம் உங்களுக்கு பயம் அப்படின்றத சொல்லுங்க. சுடிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நீங்க எப்படி அவங்க எல்லாம் சமாளிக்கிறீங்கன்றதை கூட
1: சொல்லலாம். தெரிஞ்ச ஒரு 2-3
0: தெரிஞ்ச 2 பேரு
1: சொல்லணுமா?
0: சரி, வந்துட்டீங்க, சொல்லுங்க.
1: ஒன்னும் இல்ல மகன், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு.

0: மின்னலோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. இந்த பயம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல.
1: அதாவது எதற்கு எடுத்தாலும் பயப்படுறவங்க உங்க மத்தியில இருக்காங்களா, இல்ல நீங்களாவே கூட இருக்கலாம், அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: சரி, நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கேக்கலாம்.
2: என்னோட நாத்தனார் ஹஸ்பண்டோட தங்கச்சி.
0: சரி,
2: ஓகே. சோ எப்படின்னாக்கா, அவங்க ஒண்டி வீட்டுல இருந்தாங்கன்னா எல்லா லைட்டும் தட்டி விட்டுருவாங்க. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு இப்ப லேட் ஆயிடுச்சு அப்படி சொன்னா, சரி நீங்க அவங்க வேலை செய்யறாங்க, வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தனியா இருப்பாங்க. அப்ப எல்லா லைட்டும் தட்டி விட்டுருவாங்க. அவங்க வந்து வீட்டுல ஒண்டி இருக்கிறதுக்கு பயந்துட்டு கிச்சன் லைட்டு ஹால் லைட்டு ஃபர்ஸ்ட் ரூம் செகண்ட் ரூம் எல்லா லைட்டும் தட்டிட்டாங்க. நாங்க வந்து விடியற்காலைல ஒரு மணிக்கு வந்து கதவு திறந்து பாக்குறோம், வீடே லைட்
0: ஜகஜோதியா இருக்கு, தீபாவளி மாதிரி இருக்கா.
1: பயப்படுறாங்க
0: ஒருவேளை அது மாதிரி இருக்கலாம், இருந்தா தாராளமா என்னோட அழைத்து சொல்லுங்க.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்மோடு பேராசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. கிளந்தான் மலேசிய பல்கலைக்கழக தொழில் முனைவு வணிகவியல் புல விரிவியாளர். பட்ஜெட் நாளைக்கு வந்து பிரதமர் அவர்கள் தாக்கல் செய்யவிருக்கின்றார். அது பற்றிய எதிர்பார்ப்புகள் குறித்து நம்மோடு பகிர்ந்துக்க போறாரு.
1: வணக்கம். என்னோட தனிப்பட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒன்று பட்ஜெட்ல நம்முடைய பிரதமர் அடிப்படை சம்பளத்தை பத்தி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். அடிப்படை சம்பளம் என்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்முடைய தொழிலாளர்களுக்கு. அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து, ஏன்னா இப்ப பாத்தீங்களா, வாழ்க்கை துறை, காஸ்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா ஏறிக்கிட்டே போகுது. உங்களுக்கு செலவு பண்றதுக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால இந்த பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்முடைய நிறைய இன்றர்கள் வந்து இந்த மாதிரி மேனுபேக்சரிங்ல இன்னொருலாம் வேலை செய்கிறாங்க, அவர் அனௌன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்களா, ஆனால் வீடு சம்பந்த விஷயங்கள். இப்போ வீடெல்லாம் வேலை ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டே போகுது. வேலையை பார்த்தீங்களா, நம்மளால குறிப்பாக இந்த B40 சொல்ற குரூப் வந்து அவங்கள இதெல்லாம் வாங்க முடியாது. அதுவும் நான் எதிர்பார்க்குறேன். அவர் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சில விஷயங்களை அவங்க அறிவிப்பார் என்று நான் எதிர்பார்க்குறேன். நம்முடைய சிறு தொழில் இருக்காங்களே, மைக்ரோ இண்டஸ்ட்ரி, SME, இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு செய்யணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய இந்த இந்த உள்ள துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. தொழிலாளர்கள் ஏதோ இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரியோ, டேக்ஸ் ரிடெம்ஷன் கொடுக்குற மாதிரியோ, அந்த அந்த SME வந்து எப்படியாவது அடுத்து மைக்ரோவா எப்படியோ கொண்டு போகலாம் அடுத்த லெவலுக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ 90% வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரி தான். ஸோ அவங்களுக்கு எதுவும் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் அடுத்து வந்து நம்முடைய பட்டதாரிகள், நிறைய பட்டதாரிகள் வந்து பட்டத்தை வாங்கிட்டு வராங்க. ஆனால் அவங்களோட சம்பளம் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம்.

0: இந்த பயம் குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சில சுவாரஸ்யமான கதைகளும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாமா பயப்படுறாங்க அப்படின்னு நமக்குமே சில கேள்விகள் வருது இல்ல.
1: அவங்களுடைய மனசுல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனா அவங்களை பார்க்க நம்மளுக்கு வித்தியாசமா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, இங்க போனா பயப்படுவாங்க, இது வேணாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனுபவங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
2: என்னோட மச்சான் வந்து மகேந்திரன், அவர் வந்து என்னத்தை பார்த்து பயப்படுறது சொன்னா நீங்க பயந்துருக்கீங்க. கரண்ட் பில்லு தண்ணி பில்லு பார்த்தா பயப்படுவாரு. அப்படி பயப்படுவாரு சார்.
0: இல்ல எதுக்கு சார் பயப்படுறாரு?
2: ஏன்னா பில்லு அவரு தானே கட்டணும். இப்ப லெட்சியை வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து ஒரு டிவி கெட்டு போச்சு, சொல்லுது இப்ப அந்த டிவி செய்ய அனுப்பணும், அந்த பில்லு நான் அனுப்புறேன்னா பயந்துருவாரு.
1: சரி, இப்ப குடும்பத்தெல்லாம் சாப்பிட போறீங்க, அவரு தான் பணம் கட்டணும்னு
2: அதெல்லாம் அவர் கட்டிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை,
1: அதெல்லாம் காட்டிக்கலையே. இன்னும்
0: வாழ்க்கை இல்லங்க, அதை புரிஞ்சுக்க தத்துவத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க. அவரை
2: அதை சொல்லுங்க. கரெக்ட், ஓகே சார்.

0: அனிருத் பாடிய பாடலை நம்ம கேட்டேன் வணக்கம் என்ன அந்த பயம் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, அடுத்த நேர சந்திக்க போறோம்.
2: சார், எங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர் தான் அவங்க. இப்படி இருந்தா பயம், ஒரு ஆள் இல்லாம எப்பயுமே வீட்டுல தனியாவே இருக்க மாட்டாங்க, எப்பயுமே துணை எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. சார், ஒரு எமர்ஜென்சிங்கன்னா போகணும்னாலும் அவங்க எடுத்து போய் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தான் போகணும். நாங்க
0: இல்லங்க, ரொம்ப சின்ன வயசு. என்ன வயசு அவங்களுக்கு?
2: என்ன
0: காரணமா இருக்கும்? மனதளவில் ஏதாவது ஒண்ணு அனுபவப்பட்டிருக்கலாம்.
1: யாராவது அவங்க கிட்ட வேற மாதிரி எதுவும் சொல்லிருக்கலாம். தனியா இருக்காதீங்க, வெளிச்சத்தோட இருக்க.
0: சரி, இந்த மாதிரி பல கதைகள் இருக்கும் இல்லையா? சில சமயத்துல சில பேரோட பயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அந்த மாதிரியான கதைகளை நீங்க அழைத்து தாராளமா எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: இன்றைய டிஜிட்டல் உலகில் உங்கள் அடையாளத்தை பாதுகாப்பது மிக முக்கியம். மை டிஜிட்டல் ஐடி, ஒரே ஒரு சாவி எல்லாவற்றுக்கும். போலி கணக்குகள் இல்லை, போலி நபர்கள் இல்லை, உண்மையிலே நீங்களே நீங்கள். மை டிஜிட்டல் ஐடி உங்கள் தனிப்பட்ட தரவை சேமிக்காது. ஒரே ஒரு உள்நுழைவுடன் அபராதம் செலுத்தலாம், மாணவர் கடன்களை நிர்வகிக்கலாம், வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம், மேலும் பல விஷயங்கள் செய்யலாம். மேலும் தகவல்களுக்கு digital-id.my இப்போதே பதிவிறக்கம் செய்து பதிவு செய்யுங்கள். மை டிஜிட்டல் ஐடி சுல்லாமார் பந்தாஸ் பூடா.
3: LKM Furniture Malaysia, October 7 முதல் 11 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபினட், கிச்சன் கேபினட், மெத்தை அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு TikTok LKM Furniture Malaysia.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: கடந்து வந்திருக்கலாம். இது எப்படின்னா, இதை எப்படி சமாளிக்கிறது, இதுல இருந்து எப்படி மீண்டு வரதான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதிலே இருக்கும்போது இது மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு ஆய்வுகளும் வந்து சொல்லுது.
1: அதாவது சிலருடைய சின்ன வயசு த்ரோமான்னு சொல்றாங்க, சின்ன வயசுல அவங்க எதிர்கொண்ட விஷயங்கள், அவங்க வாழ்க்கை சூழல், இல்ல அவங்க யாராவது பயங்கரமா பயமுறுத்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பயங்கர விபத்தை நேரடியா பார்த்திருக்கலாம். இது மனோவியல் ரீதியில தான் நம்ம பார்க்க முடியுது. அதே போல எழுத்துப்பூர்வமா சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பகிர்றோம், நம்ம தனியா இதை யோசிக்கல. எதையிலுமே ஒரு எச்சரிக்கையா இருப்பாங்களாம், ஆபத்து வந்துருமேனே பயந்துகிட்டு இருப்பாங்களாம். ஆனா அதான் சொல்லுவாங்களே, எப்போதுமே நல்லதாவே யோசிப்பாங்க, ஆனா இவங்க எப்போதுமே அதிகமா யோசிப்பாங்களாம், ஓவர் திங்க் பண்ணிருவாங்க. இப்படி நடந்துரும்ன்ற ரொம்ப மோசமான விளைவுகளை யோசிச்சுதான் எல்லாத்துக்குமே பயப்படுறாங்களாம். சின்ன சத்தம் கேட்டாலே ஓ அதாவது ஏதாவது விழுந்திருக்கும், ஆனா உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி, ஏதோ மேல இருந்து கல் விழுந்துருச்சு அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க யோசிப்பாங்களாம்.
0: அதனாலதான் சின்ன வயசுல பொதுவாவே அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இல்லையா, பிள்ளைங்க முன்னுக்கு வந்து ஏதாவது ஒரு வாக்குவாதமோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பாக்கு உள்ள அந்த உரையாடலே ஒரு பயத்தை உண்டாக்கும். ஏன்னா கோபமா பேசிக்கும் போது அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்களா, அதை நம்ம சொல்ல முடியாது. அது மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஓரமா இருக்கும், அது வளர்ந்த பிறகும் இருக்கக்கூடிய சூழலும் உருவாகும்.
1: அதாவது 50 வயது 60 வயசா இருப்பாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல பயப்படும். நம்ம வந்து அது வந்து ஒரு நகைச்சுவை பாக்குறோம், ஆனா அவங்களுடைய கடந்த கால விளைவுகள், அவங்க எதிர்கொண்ட விஷயங்கள், அதே நேரத்துல ஒரு என்சைட்டி, எதுக்கு எடுத்தாலும் இது நடந்துருமோ இது நடந்துருமோன்ற ஒரு பயம், இதுதான் அடிப்படையில காரணம் அப்படின்னு சொல்லப்படுது.
0: உங்களை சுத்தி இந்த மாதிரி பயப்படக்கூடிய நபர்கள் இருந்தா அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். தொடர்ந்து அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: சுரா சந்தோஷின்மா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பயம் குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: அங்க பயத்தோட ஒருத்தவங்க, அவங்க பயப்படுறாங்களா இல்லையோ,
0: யார் பயப்படுறான்னு அவங்களே சொல்லட்டும். உங்க கணவர் ஆகியன் எதுக்கு பயப்படுறாரு?
2: சாப்பிட்டுட்டே இருக்கமுல்ல, தெரியல அந்த பிரஷர் குக்கர் விசில் அடிக்கும்ல, அவரு டைனிங் டேபிள விட்டு ஓடிட்டாரு.
0: அந்த சத்தத்தை கேட்டா,
2: சத்தத்தை கேட்டு அவருக்கு தெரியாது பிரஷர் குக்கர்ல குக் பண்ணிட்டு இருக்கிறேன்னு.
0: அவருக்கு ஒரு பெரிய தைரியமா நீங்க இருக்கீங்க அப்படியா?
2: நானே அவர் பயப்படுத்துவேன். இல்ல அவரு கொஞ்சம் தைரியம் குடுக்கறதுக்கு தான்
1: பயப்படுத்துவோம். அவர் நினைப்பாரு எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடி விழுது நமக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப எப்படி இருக்காரு?
0: திருமணமா எத்தனை வருடம் ஆயிருச்சு?
2: 30 வருஷம் ஆச்சு. சின்ன சின்ன விஷயம், சத்தம் கேக்குறது, வீட்டுல என்னாச்சும் அவங்க சத்தம் கேட்டா பயந்துருவாரு. என்னைய மாதிரி போக சொல்லுவாரு, பாரு என்ன இருக்குன்னு.
0: பரவாயில்ல, இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி மகிழ்ச்சியா வாழ்றீங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
2: ஆமா.

0: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
1: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
2: பசுமை தீபாவளி
1: அதான் செஞ்சிட்டோம்ல.
3: அப்போ நேசிப்போம்,
1: நேசிப்போம். முந்தர வருஷம் பண்ணிட்டோமே,
2: நினைவுகள் சேர்ப்போம்.
1: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த வருஷம்
1: இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: ஐந்தாவது மடானி வரவு செலவு திட்டம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை. ஆரஞ்சு பொருளாதாரம் படைப்பாற்றல் பொருளாதார வளர்ச்சியை உந்த செய்யும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஐந்தாவது மடானி வரவு செலவு திட்டம் தெளிவான இலக்கை அடிப்படையாக கொண்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்துவதுடன் பொருளாதார வளர்ச்சியின் பலன் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என்பதே அதன் முக்கிய நோக்கமாகும். மக்கள் இன்னமும் வாழ்க்கை செலவின நெருக்கடியை எதிர்கொள்வார்களாயின் பொருளாதார வளர்ச்சி மட்டுமே போதுமானதாக இருக்காது என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனவே 2027 வரவு செலவு திட்டம் மக்களின் சுமையை குறைப்பது, அவர்களை பாதுகாப்பது, வாய்ப்புகளை உருவாக்குவது, நாட்டின் வளர்ச்சி பலன்கள் அனைவரையும் மேலும் நியாயமான முறையில் சென்றடைவதை உறுதி செய்வது ஆகியவற்றில் தொடர்ந்து கவனம் செலுத்தும். இதனிடையே அரசியல் ஆதாயத்திற்காக நச்சுத்தன்மை வாய்ந்த அரசியல் நடைமுறைகளையும் இன மத உணர்வுகளை சாதகமாக பயன்படுத்தும் போக்குகளையும் நிராகரிக்குமாறு டாக்டர் அன்வார் மக்களை கேட்டுக்கொண்டார். பண்பாடு புரிதல் இல்லாமை அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் ஆதரவை உருவாக்கும் அணுகுமுறை ஆகியவை தற்போது சமூகத்தினரிடையே அமைதியின்மைக்கான முக்கிய காரணங்களாக உருவெடுத்துள்ளன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இதுபோன்ற அரசியல் அணுகுமுறைகளை நிராகரிக்குமாறு பிரதமர் வலியுறுத்தினார். இதன் மூலம் தற்போது நிலவும் வேறுபாடுகள் நிரந்தரமான பிளவை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய இயலும். மலேசியாவில் ஆரஞ்சு பொருளாதாரம் அல்லது படைப்பாற்றல் பொருளாதாரம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 6.8% பங்களிப்பை வழங்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு பொருளாதாரம் பல்வேறு படைப்பாற்றல் சார்ந்த துறைகளை உள்ளடக்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். அவற்றுள் உள்ளடக்க உருவாக்கம், திரைப்பட தயாரிப்பு, இசை, கலை, பண்பாடு, புத்தகங்கள், செல்வாக்கு உள்ளவர்கள் ஆகியோர் அடங்குவர். இலக்கவியல் உள்ளடக்கத்தின் வளர்ச்சி, உள்ளூர் உள்ளடக்கம், அறிவுசார் சொத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது என்று அவர் விளக்கினார். இதனிடையே மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் ஒளி ஒலி படைப்புகளுக்கான நிலுவையில் உள்ள தொகை அல்லது வருவாய் பகிர்வு முறையை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராயும் என்றும் தொடர்பு அமைச்சர் கூறியது. இதன் மூலம் நடிகர்கள் உள்ளிட்ட கலைஞர்கள் பொருளாதார பலன்களில் நியாயமான பங்கை பெறுவதை உறுதி செய்வதுடன் நாட்டின் படைப்புத்துறையின் போட்டி ஆற்றலும் வர்த்தக நிலைத்தன்மை பாதிக்கப்படாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும். 2024 முதல் 2025 ஆண்டு வரை சமையல் எண்ணெய் உதவித்தொகைக்காக 3.886 பில்லியன் ரிங்கிட் செலவிட்டுள்ளது. ஆனால் இதே காலகட்டத்தில் செம்பனை தொழில்துறையிடமிருந்து 3.278 பில்லியன் ரிங்கிட் வழக்கத்திற்கு மாறான லாப வரி பெறப்பட்டதாக நிதியமைச்சர் தெரிவித்தது. இந்த வருவாய் ஒருங்கிணைந்த நிதியில் சேர்க்கப்பட்டு ஆண்டுதோறும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களுக்கு, குறிப்பாக சமையல் எண்ணெய் உதவித்தொகைக்கு மீண்டும் ஒதுக்கப்படுவதாக அது மேலும் கூறியது. இவ்வேளை தனகா நேஷனல் நிறுவனம் TNB மீதான கூடுதல் வரி கோரிக்கை மின்கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் அந்த செலவு பயனீட்டாளர்களுக்கு மாற்றப்படாது என்று நிதியமைச்சர் கூறியது. தீபகற்பத்தில் மின்கட்டணம் ஊக்கத்தொகை அடிப்படையிலான நெறிமுறை IBR கட்டமைப்பின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுமட்டுமின்றி அரசாங்கத்தின் துல்லியமான ஆய்வுக்கும் ஒப்புதலுக்கும் உட்பட்டது என்றும் அது குறிப்பிட்டது. மலக்கா சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் வருகையை பதிவு செய்வதில் ஒளியியல் எழுத்து அடையாளம் காணும் முறை OCRVA முன்னோடி திட்டத்தின் செயலாக்கம் விரிவுபடுத்தப்படும். ஒவ்வொரு வாக்களிப்பு மையத்திலும் எல்லா வாக்குச்சாவடியிலும் இந்த அமைப்பு பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் SPR தலைவர் டாக்டர் ஸ்ரீராம்லன் ஹருண் தெரிவித்தார். இது வாக்காளரின் வருகையை சரிபார்க்கும் செயல்முறையை விரைந்து மேற்கொள்ள உதவும். அத்துடன் தவறுகளையும் குறைக்கும் என அவர் கூறினார். இதனிடையே அடுத்த மாதம் 14 நடைபெறும் 16 மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் 687,697 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இம்மாதம் 31 வேட்பாளர் நியமன நாள் நடைபெறும் வேளை நவம்பர் 10 முன்கூட்டியே வாக்களிக்கும் நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக SPR அறிவித்தது. 2027 வரவு செலவு திட்டத்தில் நோய் தடுப்பு, சுகாதார கல்வி, வலுவான சுகாதார பண்பாடு ஆகியவற்றை உருவாக்குவதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென மலேசிய தனியார் மருத்துவமனைகள் சங்கம் APHM வலியுறுத்துகிறது. நீரிழிவு, உயரத்த அழுத்தம், இருதய நோய், உடல் பருமன் உள்ளிட்ட தொற்றா நோய்களுக்கு வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், சுற்றுச்சூழல் ஆகியவை முதன்மை காரணிகளாக இருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் குல்ஜித் சிங் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமற்ற உணவு தேர்வுகள் எளிதில் கிடைக்காத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், நல்லாட்சியை உறுதி செய்தல் எனும் 3 முக்கிய கூறுகளை முன்னிறுத்தும் அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது.
0: ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்கள் புதிய வருவாய் வாய்ப்புகளுக்கு இணக்கம் காண தவறினால் இன்னும் 7 அதன் வரவு செலவு திட்டத்தில் பெரும் பற்றாக்குறை ஏற்படும் என்று கணக்காய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே ஜெர்மனி உள்ளிட்ட சிக்கனத்தை வலியுறுத்தும் நாடுகளுக்கும் அதிக செலவினங்களை ஆதரிக்கும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இடையே வழக்கமான கருத்து வேறுபாடு நீடிக்கிறது. அடுத்த வாரம் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் வரவு செலவு திட்டம் குறித்து கலந்தாய்வு செய்ய உள்ள நிலையில் வரும் சனிக்கிழமை அயர்லாந்து புதிய பரிந்துரையை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெனிசுவேலா அரசாங்க காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்கர்களை துன்புறுத்தியதாக முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ, அவரது துணைவி செலியா ஃபிளாரஸ் மீது புதிய வழக்குகள் தொடர அமெரிக்க வழக்கறிஞர்கள் திட்டமிட்டுள்ளதாக CNN கூறியது. மடுரோ நிர்வாகத்தில் 12 மேற்பட்ட அமெரிக்கர்கள் வெனிசுவேலாவில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கர்களை துன்புறுத்தியது தொடர்பில் மேலும் சிலருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது குறித்தும் ஆராயப்படுகிறது. பிரேசிலில் 2 சுற்று அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக ரியோ டி ஜெனிரோவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஃபிளாவியோ போல்சனாரோவுக்கு எதிராக பேரணியில் ஈடுபட்டனர். முன்னாள் அதிபர் ஜெயல் போல்சனாரோவின் மகனான ஃபிளாவியோ ஞாயிறு நடைபெற்ற முதல் சுற்று தேர்தலில் முன்னிலை பெற்றதைத் தொடர்ந்து அந்த பேரணி நடைபெற்றது. அதில் பங்கேற்றவர்கள் மக்களாட்சியை பாதுகாக்கவும் இடதுசாரி அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வாவுக்கு வாக்களிக்குமாறும் அழைப்பு விடுத்தனர். பிரேசிலில் வரும் 25 2 சுற்று தேர்தல் நடைபெறவுள்ளது. விளையாட்டு. உலக காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா இச்சைப்படுத்தியுள்ள உலகத்தர வரிசையின்படி ஹரிமா மலாயா 3 முன்னேறி 133 இடத்தை பிடித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஃபிஃபா ஆசியான் கிண்ணத்தில் தேசிய அணி 3 வெற்றியையும் ஓர் ஆட்டத்தில் சமம் கண்டதன் மூலம் கிடைத்த ஆக்ககர முடிவுகளை தொடர்ந்து இந்த எழுச்சி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தென்கிழக்கு ஆசியாவில் சிறந்த அணியாக தாய்லாந்து நீடிக்கிறது. அஃது உலகத்தர வரிசையில் 99 நிலையில் உள்ளது. மிக்கல் அர்த்தேதா ஆர்சனலுடனான தனது ஒப்பந்தத்தை 2030 வரை நீட்டித்துள்ளார். கன்னஸ் அணியுடன் தொடர்ந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அர்த்தேதா இதுவரை அடைந்துள்ள வெற்றி இனி வரவிருக்கும் பல சாதனைகளின் தொடக்கம் என்று குறிப்பிட்டார். ஆர்சனல் முன்னாள் அணி தலைவரான அவர் 2019 டிசம்பரில் அணியின் பொறுப்பை ஏற்றார். பெப் குவார்டியோலா மான்செஸ்டர் சிட்டியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து தற்போது பிரீமியர் லீக்கில் அதிக காலம் பணியாற்றும் பயிற்றுநராக அர்த்தேதா உள்ளார். ஐந்தாவது மடானி வரவு செலவு திட்டம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை. ஆரஞ்சு பொருளாதாரம் படைப்பாற்றல் பொருளாதார வளர்ச்சியை உந்த செய்யும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மோகன் புவனா இன்றைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, காலை மணி 9:15 நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து அலுவலகத்துல போய் சேர்ந்து இருக்கணும் பாக்க போனா.
0: ஆமா, இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேர்களோட பேசுறது. அதுல முக்கியமா இப்ப கேரள வெளியாகனாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மனசு கொஞ்சம் கவலையா வருது. என்னப்பா புகை மூட்டம் குறையற மாதிரி தெரியலையே, இருக்க இருக்க இன்னும் வந்துகிட்டே இருக்கின்ற மாதிரி தான்
1: தோணுது. தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ காற்று மாசு வந்து தலைநகர்ல ரொம்ப அதிகமா அதிகரிச்சிருச்சு. இப்போதைக்கு ஜோஹர்ல மட்டும்தான் 2 நாட்கள், அதாவது நாளைக்கு வரைக்கும் பள்ளிகள் மூடப்படுது. அதுவும் சூழ்நிலையை பார்த்துதான் திறப்போமா இல்லையான்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம உண்மையிலேயே இந்த சுவாச கவசத்தை அணிய வேண்டிய காலகட்டத்துலதான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: இப்போ சில சமயங்கள்ல இப்ப இந்த பிற்பகல் பொழுதுதான் வெளியே போனா சாப்பிட போவோம் இல்லையா, அதிகமான மக்கள் கூட பார்க்க முடியல. ஏன்னா இந்த புகைமூட்டம் கருதி நிறைய பேர் வெளியாகிறாங்க, யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு வகையில இந்த மாதிரி சூழலை தவிர்ப்பு
1: குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், முக்கியமா கர்ப்பிணி பெண்களா இருக்கலாம், இந்த மாதிரி சூழல்ல ரொம்ப ரொம்ப கவனமா
0: இருக்கணும். பாத்துக்கோங்க, இது உங்களுக்கான ஒரு அன்பான நினைவூட்டல் தான். 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
1: LKM Furniture Malaysia, October 7 முதல் 11 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. ஏழு பொருட்கள் வாங்கினா ஏழு பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடு, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
2: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
3: பசுமை தீபாவளி
2: அதான் செஞ்சிட்டோம்ல,
4: அப்போ நேசிப்போம்.
2: நினைவுகள்
5: சேர்ப்போம்.
2: விரைவில்

0: யாரு சுவைய மந்திரம் ஆறு தலைமுறை தாண்டி சுவைக்குதா
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: கமினலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக நாளைக்கு மற்றும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாட்டின் 2027 வரவு செலவு திட்டம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது.
1: சரி, மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நாட்டுடைய வளர்ச்சி, வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுவோம், நாட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுவோம். அந்த பட்ஜெட் தான் அந்த ஆண்டு முழுக்க அந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கும், அதே நேரத்தில் மக்களுக்கு சேரக்கூடிய பலனையும் கொடுக்கும் அப்படின்றதுல எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா எந்தெந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இல்லையா?
0: பிரதமர் அவர்களும் வந்து அவருடைய உரையில வந்து தொடர்ந்து அதற்கான அறிவிப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை செலவினம் சார்ந்த சில முன்னெடுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உயர்கல்வி கழக மாணவர்களுக்கான சில முன்னெடுப்புகள், இளைஞர்களுக்கான முன்னெடுப்புகள்லாம் அதிகமா இந்த முறை அந்த பட்ஜெட்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
1: சில சம்பவங்கள்லாம் இப்ப நம்ம அண்மையில கேள்விப்படுறோம் இல்லையா, அதனால அந்த சமூக பாதுகாப்பை பத்தியும் பேசியிருக்கிறாங்க, பாப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனா பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது வெறும் பட்ஜெட் சொல்றாங்க அப்படின்னு மட்டும் இல்ல, அது என்னன்னு மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
0: நாளைக்கு பிற்பகல் பொழுதுல நேரலையாக நீங்க மின்னல் எஃப்எம்ல தொடர்ந்து கேட்கலாம். பிறகு ஆர்டிஎம் டிவி வாயிலாகவும் நீங்க தொடர்ந்து இணைந்திருக்கலாம். மின்னல் எஃப்எம் உடைய சமூக வலைதளங்களிலும் அதை பற்றிய விவரங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். அப்ப நாளைக்கு பிற்பகல் பொழுது அப்படின்னா தீராயிசை முழுக்க அதனுடைய நிலவரங்கள் எல்லாம் வழங்கப்படும். ஓ, நீங்க தான் இருப்பீங்கல்ல?
1: நானதான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து பட்ஜெட்ட கேட்க போறீங்க.
0: ஆமா, அது முடிந்த பிறகும் அதை பற்றிய விவரங்களை நாங்க கட்டம் கட்டமா உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: சுஜாதா மோகன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தீபாவளி வந்துருச்சா போனா?
1: வந்துருச்சு மோகன்.
0: வீட்டு வேலை எல்லாம்
1: தேதிக்கு நீங்க கணக்கு பண்ணா இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு.
0: ஒரு மாசம் தான் இருக்கு.
1: ஆமா,
0: பிரிக்ஃபீல்ஸ் பக்கம் எல்லாம் போனா கலை கட்டிருச்சு அப்படின்னு
1: சொல்லி. கலை கட்டிருச்சு, ஏன்னா அங்க தீபாவளி பஜார் போய்கிட்டு இருக்கு.
0: ஆமா, அதே சமயத்துல இப்ப நேர்களும் சில பேர் எல்லாம் வந்து இப்ப கடந்த வாரம் வந்து நான் தீபாவளிக்கான வேலை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா, எல்லா ஏற்பாடுகளும் இருந்தாலும் அதையும் தனி இந்த விடுமுறை கிடைச்சிருச்சா உங்களுக்கு முதல்ல?
0: அது
1: வெளியூருக்கு போக டிக்கெட் எடுத்துட்டீங்களா நீங்க? போறவங்கள சொல்றேன்,
0: போறவங்கள சொல்றேன்,
1: டிக்கெட் எடுத்துட்டீங்களா? யோசிச்சிட்டீங்களா அதெல்லாம்?
0: ஆமா, கிட்டத்தட்ட இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மின்னல் எஃப்எம் உங்களுக்காக ரொம்ப தயாரா இருக்கும். ஒவ்வொரு வருடமும் மின்னல் எஃப்எம்மோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய தீபாவளியை ஒரு கருப்பொருளோடு நம்ம வந்து கொண்டாடுவோம் இல்லையா? ஏற்கனவே வந்து பசுமை தீபாவளி பத்தி நம்ம பேசியிருந்தோம், அப்புறம் நேசிப்போம் அப்படின்னு, கடந்த வருடம்னா நினைவுகள் சேர்ப்போம் அப்படின்னு. இந்த வருஷம் என்னவா இருக்க போகுது, எந்த கருப்பொருளோடு நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்
1: மகன்? இதுல தொடர்ந்து இணைந்தவர்கள் நான் சொல்லலாம் தான், ஏன்னா போன வாரமும் நாங்க சொல்லிட்டோம் உங்களுக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நேர்கள் இதையே சொல்லிக்கிட்டு இருங்க, இன்னும் சொல்லவே இல்ல அப்படின்னு நினைக்க வாய். அதனால எனக்கு சொல்றதுக்கே மனசு வரல.
0: சொல்லிடுவோம் சொல்லிடுவோம், காத்திருக்க. வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த வருடத்திற்கான மின்னலுடைய கருப்பொருள் என்ன, என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம், இதுல நேர்கள் எப்படி பங்கு கொள்ள போறாங்க, எப்படி ஆக போது, என்ன நடக்க போது, இதெல்லாமே வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை வணக்கம்
1: எதிர்பார்ப்பு
0: பட்ஜெட்லாம் முடிட்டோம், அப்புறம் பார்ப்போம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: LKM Furniture Malaysia, October 7 முதல் 11 வரை ஜோஹர் பாரு சுத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபிரட், கிச்சன் கேபிரட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

அனிருத் பாடிய பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக வருதுங்க, கேக்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்க மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுப்போங்க.
1: ஆமா, எங்களோட இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு காலையில நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். பயம் பத்தி பேசியிருந்தோம், அதுக்கப்புறம்
0: தனியா இருக்கிறது சிங்கிளா இருக்கிறது மகிழ்ச்சி ஏற்படுத்துதா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நிறைய பல கருத்துக்கள் எல்லாம் வந்திருந்தது.
1: நல்ல நிறைய. அப்புறம் 6:40 நம்ம அழைத்து பேச சொல்லியிருந்தோம். அதாவது யாரு
0: அதிகமான அலுவலக காணொலிகள்,
1: எந்த நேரம் பார்த்தாலும் காணொலி எடுப்பாங்க ஆனா பதிவு பண்ண, அதை நம்ம அப்படி சொல்றோம். அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு கொடுக்குது.
0: இப்படி நாங்கள் பேசி அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கையில். அடுத்து இளமை உல்லாசத்தில் அஸ்வினிங்களோட பேச காத்துட்டு இருக்காங்க. விடைபெறுகின்றேன் மோகன்.
1: நான் புவனா வீரமோகன்.
0: மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். முதற்கட்ட சபா பென் போனியோ நெடுஞ்சாலை திட்டம் தொடர்பில் தேசிய தலைமை கணக்காய்வாளர் அறிக்கை LKAN-இல் குறிப்பிடப்பட்டுள்ள 13 குறைபாடுகளை பொதுப்பணி அமைச்சு கவனத்தில் கொள்ளும். அவை அத்திட்டத்தின் செயலாக்கத்தை மேம்படுத்துவதற்கான படிப்பினையாக எடுத்துக் கொள்ளப்படும் என அமைச்சர் டாக்டர் அலெக்சாண்டர் தலிங்கி கூறினார். கால தாமதம், செலவு அதிகரிப்பு, திட்டமிடல் பலவீனம் ஆகியவை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. குடும்ப வன்முறையை கையாள்வதில் விழிப்புணர்வு, தற்காப்பு, தலையீடு, மறுவாழ்வு ஆகிய 4 முதன்மை அணுகுமுறைகளை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு வலியுறுத்தியது. பாதிக்கப்பட்டவர் உரிய ஆதரவையும் தற்காப்பையும் பெறுவதற்கு இது அவசியம் என துணை அமைச்சர் லிம் ஹியூ ஹிங் கூறினார். இன்றைய மக்களவைக் கூட்டத்தில் முக்கிய கவனம் பெறும் விவகாரங்களுள் சபா சரபாக்கில் மருத்துவ அதிகாரிகள் பணிக்கு வராத சிக்கலும் அடங்கும். அத்துடன் 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம், ஆக்குவிற்கு பதிலான புதிய சட்டவரைவின் நிலவரமும் விவாதிக்கப்படும். கத்தாரின் வடக்கு கடற்கரை அருகே எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக நடவடிக்கை அமைப்பு UKMTO தெரிவித்தது. இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த கப்பல் தொடர்பான விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அது கூறியது. ஸ்பெயினின் முதன்மை தொழிற்சங்கங்களான UGT-யும் CCOO-வும் வீடமைப்பு, ஊதியம் ஆகிய விவகாரங்களில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நவம்பர் 11 பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. சிறந்த ஊதியம், நியாயமான வீட்டு வசதி, விலை கட்டுப்பாடு தொடர்பான பேரணியில் மக்கள் திரள வேண்டுமென அவை கேட்டுக் கொண்டுள்ளன. விளையாட்டு. அர்ஜென்டினா புகழ்முகம் லியோனல் மெஸ்ஸி உலக அரங்கிலிருந்து விடைபெற்றுள்ள நிலையில் தேசிய அணி ஜேசி மீது ஏக்கமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 8 முறை பெலண்டோர் விருது வென்ற மெஸ்ஸி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பெர்னின் அணிக்கு எதிரான ஆட்டம் தனது வாழ்க்கையில் மிகவும் வேதனையான நாள் என்று கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இன்றைய இளமை உல்லாசம் வங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய பாடல்கள் தகவல்கள் எல்லாமே கைவசம் வைத்திருக்கோம். அதே சமயம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மலையாள பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். தொடக்கமாக சச்சின் வாரியர் கொண்டு வரும் பாடல் இதுவும் உங்களுக்காக.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: நாம் யாரானாலும் எங்கிருந்தாலும் மலேசியர்கள் அனைவரும் இப்போது மை டிஜிட்டல் ஐடியில் இணைந்துள்ளனர். ஒரே ஒரு அடையாளம், உங்களின் அனைத்து ஆன்லைன் தேவைகளும் ஒரு தொடுதலில். பாதுகாப்பானது, வேகமானது, எளிதானது. இப்போது நம்முடைய நேரம். ஒன்றாக சேர்ந்து மலேசியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்திற்குள் முன்னேறுவோம். ஒரே ஒரு சாவி எல்லாவற்றிற்கும். இப்போதே பதிவிறக்கம் செய்து பதிவு செய்யுங்கள். மை டிஜிட்டல் ஐடி ஸ்லமா பந்தாஸ் மூடா.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைக்கு வரும் ஒரு திரைப்படம் இருக்குங்க, தென்மாவின் கொம்பத்து அப்படின்ற மலையாள திரைப்படம். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்த ஒரு திரைப்படத்தை அதே திரையரங்களை இன்றைய தொழில்நுட்பத்துடன் பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனை பலருக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்திருக்கோம், ரசிச்சிருக்கோம். அந்த மாதிரி திரைப்படங்கள் வரும்போது இதை மறுபடியும் திரையரங்குகள்ல பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கல அப்படின்னு ரசிச்சிருப்போம். மலையாள திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான திரைப்படங்கள்ல ஒன்றான இந்த தென்மாவின் கொம்பத்து 8ஆம் தேதி அக்டோபர் பார்த்தீங்கன்னா இந்தியா உட்பட உலகம் முழுவதுமே சில திரையரங்குகள்ல வெளியாகுதுங்க. மோகன்லால் சோபனா நடிப்பில் பிரியதர்ஷன் இயக்கத்துல 1994 வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த 4K தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல டால்பி அட்மோஸ் ஒலி அமைப்புடன் மீண்டும் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ உள்ள தொழில்நுட்பத்துல இந்த திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. பழைய திரைப்படங்கள் மீண்டும் வெளியாகிறது அப்படின்றது வெறும் நினைவுகள் மீட்டெடுக்கிறது மட்டும் இல்ல, புதிய தலைமுறையினருக்கு அந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாம் கதை அம்சம் இருந்திருக்கு பாருங்க அப்படின்ற பார்க்கிற வாய்ப்பையும் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இப்போ அங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: தீபாவளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் ஃபேன்.

வணக்கம். சலாம் மலேசியா வடானே. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியாவின் ஒரு தீவில் உள்ளங்கை அளவிலான பச்சை நிற ஆமை குஞ்சு மணலில் போராடியபடி நகர்வது பலவீனமாக தோன்றலாம், ஆனால் வனவிலங்கு பாதுகாப்பு முயற்சிகளுக்கு இது புத்துயிரளித்துள்ளது. உலக வனவிலங்கு தரவரிசையில் அழிவின் விளிம்பில் உள்ள இனமாக இருந்த பச்சை கடல் ஆமை தற்போது குறைவான கவலை என்ற நிலைக்கு மேம்பட்டுள்ளது. பல உயிரினங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வரும் சூழலில் இது குறிப்பிடத்தக்க வெற்றியாக கருதப்படுகிறது. கண்காணிக்கப்பட்டு வந்த வனவிலங்கு தொகையில் கடந்த 53 ஆண்டுகளில் 73 விழுக்காடு குறைந்துள்ளதாக உலக வனவிலங்கு நிதியம் WWF இன் அரையாண்டு அறிக்கை காட்டுகிறது. ஆயினும் அவற்றுள் 50 விழுக்காட்டு தண்டெலும்பு விலங்குகளின் எண்ணிக்கை நிலையாக உள்ளது. பாகிஸ்தானுக்கு சுமார் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவது தொடர்பில் பன்னாட்டு நாணய நிதியம் IMF அந்நாட்டு அதிகாரிகளுடன் பணியாளர் நிலையிலான உடன்பாட்டை எட்டியுள்ளது. எனினும் அந்த உடன்பாட்டுக்கு IMF நிர்வாக குழுவின் இறுதி ஒப்புதல் தேவைப்படுகிறது. மேற்காசிய மோதலின் தாக்கத்தை பாகிஸ்தான் திறம்பட கையாண்டுள்ளதாகவும் அதன் கொள்கைகள் பொருளாதார நிலைத்தன்மையை பேண உறுதுணையாக இருந்ததாகவும் IMF கூறியது. 26 முதல் 3 காலாண்டுகளில் பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வியாழக்கிழமை நடைபெறும் விருதளிப்பு நிகழ்ச்சியில் தமது நெருங்கிய பங்காளி இலான் மாஸ்கிற்கும் பிற தொழில்நுட்ப தலைவர்களுக்கும் நாட்டின் உயரிய அறிவியல் விருதுகளை வழங்கவுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. கூகுள் துணை தோற்றுநர் ஜெர்கே பிரின், என்விடியா தலைமை நிர்வாக அதிகாரி ஜென்சன் ஹுவாங், AMD தலைவர் லீசா சூ ஆகியோரும் அந்த விருதை பெறுகின்றனர். இதைத் தவிர மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நடேலாவுக்கும் கணினித்துறை தொழிலதிபர் மைக்கேல் டெல்லுக்கும் தேசிய தொழில்நுட்பம் புத்தாக்கத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் அவர்களின் அளப்பரிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் டிரம்ப் நிர்வாகம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக போர் ஏற்படும் நிலையை தவிர்க்கும் பொருட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக ஆணையர் மரோஸ் செஃப்கோவிக் இன்று பெய்ஜிங்கில் பேச்சு நடத்தவுள்ளார். அந்த ஒன்றியத்தின் இரு முதன்மை ஆளுமைகளான பிரான்சும் ஜெர்மனியும் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக எச்சரித்துள்ளதை அடுத்து இந்த கலந்தாய்வு இடம்பெறுகிறது. அதேவேளை தொழில்துறைக்கு முக்கியமான அரிய மண் கனிமங்களின் விநியோகத்தை சீனா கட்டுப்படுத்தக்கூடும் என்பதால் பெய்ஜிங் உறவில் விரிசல் விழுவதை ஐரோப்பா விரும்பவில்லை. பப்புவா நியூகேனியில் அல்நினோ பருவநிலையின் தாக்கத்தால் ஏற்பட்ட வறட்சி காரணமாக அந்நாட்டு மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வறண்ட வானிலை காரணமாக சில பகுதிகளில் கடுமையான நீர் பற்றாக்குறை, உணவு உத்தரவாதம் ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுகாதாரம் மற்றும் தேசிய பேரிடர் சேவை அமைச்சர் பெல்லி ஜோசப் தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக 5.5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அல்லது அதிக ஆபத்தான சூழலில் உள்ளனர். மேலும் போக்கு, மலேரியா, தோல் நோய்கள் உட்பட ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றின் இடர் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் 5 மாடிகளை கொண்ட அடுக்ககம் இடிந்து விழுந்ததில் கர்ப்பிணி ஒருவரும் இரு சிறாரும் உயிரிழந்தனர். மேலும் 80 காயமடைந்ததாக இந்துஸ்தான் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. வடகிழக்கில் உள்ள சீமாபுரியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக அது கூறியது. இவ்வேளை இடிபாடுகளுக்கிடையே சிக்குண்டவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணி மேற்கொள்ளப்படும் அதேவேளை காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா எக்ஸ் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு. டொட்டன்ஹாம் முன்னாள் தற்காப்பு ஆட்டக்காரர் ரேமன் வேகா அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பன்னாட்டு காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா தலைவர் தேர்தலில் நடப்பு தலைவர் கியானி இன்ஃபான்டினோவுக்கு எதிராக போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். 55 வயது அந்த சுவிட்சர்லாந்து முன்னாள் ஆட்டக்காரர் 2004 ஓய்வு பெற்ற பின்னர் நிதித்துறையில் பணியாற்றி வருகிறார். இன்ஃபான்டினோவை எதிர்த்து போட்டியிட அவர் ஏற்கனவே இருமுறை முயன்றுள்ள போதிலும் 2022
ஆதரவை பெற முடியாமல் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற தவறினார். ஆனால் தற்போது ஃபிஃபா உறுப்பு அமைப்புகள் மாற்றத்தை ஏற்க தயாராக இருப்பதாக வேகா தெரிவித்தார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து எப்பொழுதும் போலதாங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழித்து கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நான் அவங்கள நினைச்சிட்டு இருக்கேன், அவங்களுக்காக பாடல் கேட்கணும்னு நினைக்கிறேன், சும்மா கேட்கணும் போல தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அவங்களுக்காக அழைத்து கேட்கலாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி வானொலியில அழைத்த பாடலை கேட்டு அவங்களை கேட்க சொல்றதுல ஒரு தனி சுகம் இருக்கும். இதை உணர்ந்தவர்கள் சிலர், இன்னும் உணராதவர்கள் இருப்பீங்க இல்லையா. நீங்க எல்லாரும் அழைத்து தாராளமா உங்களுடைய பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச அழகான காதல் பாடலோ நற்பை சார்ந்த பாடலோ அம்மாவோ அப்பாவோ யாரா இருந்தாலும் பாடலை நீங்க விரும்பி கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 மீண்டும் சொல்றோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம்.

0: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: இன்றைய இளமை உல்லாசமாங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஜெயக்குமார் அழைப்புல இருக்காரு. வணக்கம், யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய அக்காக்கு வந்து பிறந்த நாள். அவங்க பேரு வந்து விஜாஸ்தா. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டா போடுங்க.
0: நிச்சயமா. அக்கா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: எப்போதும் பாசமா இருப்பாங்க, எதா இருந்தாலும் பார்த்து பார்த்து செய்வாங்க.
0: அப்ப அடிக்க மாட்டாங்க அக்கா? நல்லா அக்கா,
1: நல்லா அக்கா,
0: நல்லா அக்கா. சரி, நிச்சயமா அடுத்ததாக அக்காவுக்காக பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம்மா, நான் திருமதி சரஸ்வதி முருகன், சிம்பாவும் பாட்டில இருந்து பேசுறேம்மா.
1: ஏமா அப்படி சோர்ந்து போய் பேசுறீங்க, அப்படியே உற்சாகமா பேசணும்.
0: வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க?
1: நலமா சிறப்பா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சிறப்பா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். பேத்திக்கு பிறந்த நாள், அது அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்.
1: அடடா, பேத்திக்கு எத்தனை வயது?
0: 6 வயதுமா. நேத்து அவங்க பேர் ஜெய் கீர்த்தி, அப்பா வந்து பன்னீர்செல்வம், அம்மா ரேணுகா தேவி, அண்ணன் ஜெய் குர்சன், மற்றும் அக்கா தனிஷியா, அத்தை மாமா தாத்தா பாட்டிகள், அப்புறம் சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோமா. அவங்க சிறப்பா வந்து கல்வி கல்விகளை சிறந்தவர்கள், ஆனா நல்லா வாய் பேசுவாங்க. ரொம்ப நல்லா அவங்க அப்பா கூட தான் ரொம்ப அவங்க பேசுவாங்க. நல்லா என்ன சொன்னாலும் அதுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப, அவங்க ரொம்ப செல்ல பொண்ணு. அவங்க அவங்க அம்மாவும் அவங்களுக்கு ரொம்ப, அவங்க அம்மானாலும் அடிச்சிருவாங்க, அவங்க அப்பா அடிக்க
1: மாட்டாங்க.
0: அவங்க ரொம்ப
1: பெண் பிள்ளைகள் கொஞ்சம் அப்பா பக்கமா சாய்வாங்க அதிகமா.
0: ஆமாமா,
1: சரிமா, ரொம்ப நன்றி.
0: எல்லாரும் ரொம்ப நன்றிமா, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிமா. எல்லாரும், நான் யாரு பேர் சொல்லலன்னா கூட எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றேன்மா. ரொம்ப நன்றிமா, அத்தைமா.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க 0-3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 அப்படின்ற எண்கள்ல தாராளமா அழைக்கலாம். இப்போ திவ்யா அழைப்புல இருக்காங்க. வணக்கம் திவ்யா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கேன்.
0: சரி திவ்யா, சொல்லுங்க, யாருக்காக பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து என் ஃபேமிலிக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் பாட்டு கேட்க போறேன்.
0: சரி திவ்யா, ஏன் ரொம்ப ரகசியமா பேசுறீங்க?
1: இல்ல
0: இப்படி மெதுவா இப்படிதான் பேசுவீங்களா எப்போதுமே?
1: என்ன
0: பாடலை அவங்களுக்காக கேக்கலாம் இருக்கீங்க?
1: எந்த பாடலா இருந்தாலும்
0: அப்படி சொல்லலாமா? அழைச்சிட்டு ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க. சும்மா
1: பாட்டு கேக்குறது
0: ஏதாவது ஒரு பாடல், உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்க மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கற பாடல். என்ன பாடல்?
1: நட்பே துணையில இருந்து பாட்டு, அந்த ஒரு பாட்டு இருக்குள்ளது.
0: நட்பே துணையில என்ன பாட்டு வேணும்?
1: நன்றி.

0: தனுஷ் கொண்டு வந்த பாடலை தான் நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு நேர்கள் பலரும் வந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க அழைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அயோத்யா தேவி அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், என்ன பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: அருமையான பாடல் போட்டு விட்டுருங்க.
0: அருமையான பாடல் போடணும். சரி, யாருக்காக அருமையான பாடல் ஒளிபரப்பணும்?
1: பேர பையன் வந்து 24 ஏறி 25 வராங்கம்மா, ஆஸ்திரேலியால இருந்து.
0: சரி சரி, பேர பிள்ளையோட பேர் என்ன?
1: கிருஷ்ணராவம்மா.
0: நிச்சயமா அவருக்காக அடுத்ததா பாடல் கேட்கலாம். அவர் ரொம்ப சுட்டியா பண்ற ஒரு விஷயம் என்ன?
1: அவர் சுட்டி என்ன ஓடுவாருமா? இப்ப ஒரு வயசுமா ஓடுவாரு. அவர் எப்படியா வருவாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு
0: இருக்கிறோம்மா. சரி சரி, நிச்சயமா அவருக்குரிய வருகைக்காக நாங்களுமே காத்திருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷம் அம்மா.
0: அடுத்ததா பாடலை கேட்கலாம். நன்றி.

0: யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் ஷாலினி.
1: வணக்கம் அஸ்வினி.
0: அஜித் என்ன சொல்றாரு?
1: அஜித் இல்ல, கோவலன்.
0: கோவலனா? ஆத்துக்கார் இருக்காரா? ஐயோ, சரி சொல்லுங்க, என்ன பாடலை யாருக்காக விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: 10ஆம் தேதி எங்க அம்மாக்கு பிறந்த நாளு, அவங்களுக்காக அம்மா ஏதாச்சும் ஒரு அம்மா பாட்டு.
0: ஏதாவது ஒரு அம்மா பாடலா? சரி, நிச்சயமா. அம்மா உங்களை அதிகமா எதுக்காக திட்டி இருக்காங்க?
1: எங்க அம்மா எதுக்காக திட்டி இருக்காங்கன்னா, நான் வந்து ரூம்ல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டிதான் ரூம் சுத்தம் பண்ணுவேன். அப்ப சுத்தம் பண்றப்ப நிறைய குப்பை சேர்த்து
0: வச்சிருப்பேன். இப்ப திருமணம் ஆன பிறகு மாறிட்டீங்க? மாறித்தானே ஆகணும்ன்றீங்க.
1: குப்பையை எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: அதான் அதான், நீங்க போய் சொல்லணுமா, அப்ப நான் பொறுக்காத குப்பையெல்லாம் இப்ப பொறுக்கிறதுக்கா அப்படி? சரி, நிச்சயமா. அடுத்ததான் அம்மாவுக்காக பாடலை கேட்கலாம். அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: நன்றி.

இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேயர்கள் பலரும் வந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்டிருந்தாங்க. உங்களோட பேசியதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த வகையில 12 மணிக்கு மேல உங்களுக்காகவே ஒரு பின்னணி இசையை ஒளிபரப்புவோம், அல்லது உங்களுக்காக ஒரு பாடலை ரிவர்ஸ் செய்து அதாவது பின்னோக்கி அந்த பாடலை வந்து ஒளிபரப்புவோம். நீங்க என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க என்ன பண்ணணும், செய்திகளுக்கு பிறகும் தொடர்ந்து இணைந்திருக்கணும். சரி வாங்க, இப்ப நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெயபிரகாஷ் மற்றும் சைந்தவி கொண்டு வரும் பாடல்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புத்ராஜயா பிரடானா புத்ரா வளாகத்தில் இன்று மியான்மர் அதிபர் மின் ஆங் லியாங்குடன் சந்திப்பு நடத்தினார். இரு தலைவர்களின் தனிப்பட்ட சந்திப்பை தொடர்ந்து இருதரப்பு கூட்டத்துக்கும் அவர்கள் தலைமை தாங்கினர். மின் ஆங் இருநாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்துள்ளார். உள்துறை அமைச்சர் 2027 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் மூலம் தனது சொத்துக்கள் தொழில்நுட்பம் செயலாக்க திறன்களை மேலும் வலுப்படுத்துவதுடன் பாதுகாப்பு பணியாளர்களின் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த கடப்பாடு மேலோங்கி உள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்டியான் இஸ்மாயில் கூறினார். குடும்ப வன்முறையை கையாள்வதில் 4 அணுகுமுறைகள் வலியுறுத்தப்படுகின்றன. இது தடுப்பு, பாதுகாப்பு, தலையீடு, மீட்சி ஆகியவற்றை உள்ளடக்கியது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வாழ்க்கையை மீண்டும் கட்டமைப்பதற்கு மீட்பு நடவடிக்கை அவசியமாவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணையமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்தார். சீனா ஜப்பானின் தலைவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்று டோக்கியோ வலியுறுத்தியது. கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்பில் சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் குவோ ஜேகோன் ஜப்பான் பிரதமர் சனாயி தாக்காயிச்சியை அவரது பதவியை குறிப்பிடாமல் பெயரால் மட்டும் அழைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜப்பானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தோஷிஹிரோ கிதமுரா பெய்ஜிங்கிடம் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். ஸ்பெயினின் பொது தேர்தலில் வீட்டு விலை உயர்வு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. 87 வயது மாரி காமன் அப்பஸ்கா வாடகை உயர்த்தப்பட்டதன் காரணமாக கடந்த மாதம் 23 நாள் தாம் வாழ்நாள் முழுவதும் வசித்து வந்த இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை தூண்டியது. விளையாட்டு. பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா உலக தரவரிசையின் முதல் 10 இடங்களில் போர்ட்டுகல் மட்டுமே முன்னேற்றம் கண்டுள்ளது. அந்த அணி 2 இடங்கள் முன்னேறி 5 நிலையை பிடித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் நார்வே, வேல்ஸ், டென்மார்க் அணிகளுக்கு எதிரான வெற்றியை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடலை வந்து பின்னோக்கி ஒளிபரப்புவோம். அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. என்ன பாடல் அப்படின்றத உங்களுக்காக ஒரு பாடலுக்கு பிறகு ஒளிபரப்புறோம்.

சரி, பாடல்களை நாம விரும்பி கேட்டிருந்தோம். இப்போ வந்து உங்களுக்காகவே இசையை பின்னோக்கி ஒளிபரப்போம். அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க அழைத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாரும் தயார் நிலையில இருக்கீங்களா? இப்போ வாங்க, என்ன பாடல் அப்படின்றத ஒரே முறை தான் உங்களுக்காக ஒளிபரப்ப போறோம். அந்த பாடலை கேட்ட பிறகு அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எண்களை முதல்ல சொல்லிடுறோம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடலை பரிசாக கொடுக்க போறோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒளிபரப்பாகும் பாடல் என்ன பாடல்? அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: சத்யவாணி சொப்பாங்களே இந்த பேசுறாங்க.
1: சத்யவாணி பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஏதோ ஒரு யோகத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: யோகத்துல சரி, மறுபடியும் கேட்டு பாப்போம் ஒரு முறை. சரி, என்ன பாடல் அது?
0: எனக்கு என்னமோ அந்த ரக்கிட ரக்கிட ரக்கிட அப்படின்னு வருமே அந்த பாட்டோடு தோணுது, ஆனா தெரியல.
1: எங்க அந்த பாடல பாடுங்க ஒரு முறை, நான் சரியா இருக்கான்னு
0: பாக்குறேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு பாட்டுன்னு நினைக்கிறேன்.
1: சரியான பதில். சரி, உங்களுக்கு பரிசா ஒரு பாடலை கொடுக்கறோம். என்ன பாடல கேட்க போறீங்க?
0: எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் கேக்குறேன்க்கா.
1: என்ன பாடல்?
0: உச்சி முதல் பாதம் வரை பாட்டுக்கா.
1: இனிமையான பாடல். சரி, நிச்சயமா அடுத்த அந்த பாடல கேக்கலாமா? இந்த வேலையில கணவருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: அவரை நான் ரொம்ப லவ் பண்றேன், கடைசி மட்டும் இதே மாரி என் கூட அன்பா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்.
1: சரி, நிச்சயமா அதோட பாடலை கேக்கலாம். நன்றி
0: நன்றிக்கா.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல்
1: FM நம்மை சுற்றி
0: கண் சுகாதார விழிப்புணர்வு பேரா அமால் மக்மூர் சமூக நல அமைப்பு வரும் ஞாயிறு 11 காலை 8 தொடங்கி நண்பகல் 12 வரை சமோர் கிளைவாங் தமிழ் பள்ளியில் உலக பார்வை திறன் நாள் விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. கண் சுகாதார விழிப்புணர்வு குறித்த வழிகாட்டல் வழங்கப்படும். மேல் விவரங்களை தருகிறார் அமைப்பின் செயலாளர் நாச்சிமுத்து கருப்பண்ணன்.
2: வணக்கம், நான் நாச்சிமுத்து கருப்பண்ணன், பேரா மாநில அமால் மக்மூர் கழகத்தினுடைய செயலாளர். நாம் முக்கிய திட்டம் வந்து நம்மளோட கழகத்தின் திட்டம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து கண் பரிசோதனை செய்யக்கூடிய திட்டமாக ஆகும். ஆக இந்த திட்டம் வந்து கடந்த 5 பேரா மாநிலத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 23,000 மாணவர்கள் வந்து பரிசோதனை செய்து இருக்கின்றோம். குறிப்பாக அதிகமாக இதுல வந்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 11 நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அனைத்துலக கண் பார்வை தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி நம்ம செய்வது உண்டு. இந்த ஆண்டு நாம் கிளைபாங் தமிழ் பள்ளியில இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். காரணம், நம்ம மாணவர்களுடைய மற்றும் பெற்றோர்களுடைய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். காரணம், கண் பார்வை மிகவும் முக்கியம். ஒரு மாணவன் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 80% கண் பார்வை மூலியமாக தான் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆகையால் ஒவ்வொரு மாணவனுடைய கண் சுகாதாரம் கண் பார்வை சிறப்பாக இருக்கணும். தற்போது மாணவர்களிடையே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. காரணம், இன்றைக்குள்ள சூழ்நிலை, இன்றைக்குள்ள பாயக்கூடிய கருவிகள், அதாவது கை தொலைபேசி டேப் மற்றும் கணினி போன்ற கருவிகள் பாய்க்கிற காரணத்தால் சில கண் பார்வை வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரத்தில் மாணவர்களுடைய அவங்களுடைய சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில சாப்பாடு வகை மற்றும் அவங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் காரணத்தால் கூட தான் இந்த கண் பார்வை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களிடையும் மற்றும் பெற்றோர்களிடையும் ஆசிரியர்களிடையும் கண் பெற்றோர்கள் அவருடைய பங்கு என்ன, ஆசிரியரோட பங்கு என்ன, அதே நேரத்தில் மாணவர்கள் அவங்களுடைய கண் பார்வை கண் சுகாதாரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய கண் அதாவது மருத்துவர்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் சுகாதார இலாக்கா மற்றும் பொது மருத்துவமனையிலிருந்து சில அதிகாரிகள்லாம் வந்து அங்கே விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதை அடுத்து கண் இலவசமான கண் பார்வையை மேற்கொள்வதற்கும் அதாவது கண் செக் பண்ணுறதுக்கும் அன்னைக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மாணவர்களுக்கிடையே ஒரு போட்டி நிகழ்ச்சியும் இருக்கின்றது, அதாவது வர்ணம் திட்டம் போட்டி. இது வந்து நம்மளுடைய மாணவர் ஆண்டு லவ் யூ ஐஸ் என்ற கான்செப்ட்ல அந்த வர்ணம் திட்டம் போட்டி நடைபெறுகின்றது. இந்த போட்டியில 7 முதல் 12 உள்ள மாணவர்களுக்கு வந்து இது கலந்து கொள்ளலாம். ஐயால் இது மூலியமாக ஏதோ ஒரு அளவு நம்மளுடைய மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு, அதே நேரத்தில் பெற்றோரோட பங்கு ஆசிரியர்களோட பங்கு என்ற ஒரு அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.
1: நம்மை சுற்றி
0: நவராத்திரி திருவிழா பேரா காந்தான் கந்தன்மலை ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா வரும் 10 சனிக்கிழமை தொடங்கி 22 வியாழக்கிழமை வரை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. மெய் அன்பர்கள் இந்த திருவிழாவில் பங்கு பெற்று அன்னையின் அன்பான திருவருளை பெறுமாறு ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது.
1: நம்மை சுற்றி

0: சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒன்னா இணைக்குதா, அம்மாவை போல அணைக்குதா. ஆமாண்ணா பாபா தான்
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொகர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:04. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொகர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:04.

டார்லிங் டப்புக்கு பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து ஒரு பாடலை ரிவர்ஸ் செய்து உங்களுக்காக ஒளிபரப்புவோம், அதாவது பின்னோக்கி ஒளிபரப்புவோம். அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்த பாடலை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்க போறீங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சரியா அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச நாங்க ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். என்ன பாடல் அப்படின்றத இப்ப கேட்கலாங்க. அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க அழைத்து செல்ல போறீங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இப்போ மறுபடியும் கேட்கலாம். அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றத எங்களுக்கு அழைத்து செல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களுக்காக ஒரு பாடலை பின்னோக்கி நாங்க வந்து ரிவர்ஸ் செய்து உங்களுக்காக ஒளிபரப்போம். நீங்க என்ன பாடல்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நீர் அழைப்பா இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: நான் சித்தினர் அர்ஃபினா பேசுறேன்.
0: சொல்லுங்க, பாடல கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சரியா சொல்லிருவீங்க, நம்புறீங்க?
1: ஆமா.
0: சரி, இப்ப உங்களுக்காக ஒளிபரப்புறோம், சரியா சொல்றீங்களான்னு பாக்கலாம். அது என்ன பாடல்?
1: கியூட் பொண்ணு என்ன சொல்ல போகிறாய்?
0: பாடணும் ஒரு இருவரி. அந்த மாதிரி சிரிச்சுட்டே பாடுவாங்களா? சரி, சரியான பதில், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு 29 படத்துல இருந்து சீலி சீலி பாட்டு வேணும்.
0: அந்த பாடலையும் ஒரு இருவரி பாடுவீங்களா? எப்படி?
1: வேணா,
0: அந்த பாடலையும் நேரா கேட்டுருவோம்னு சொல்றீங்க. சரி, ரொம்ப நன்றி முயற்சி செய்ததற்கு.
1: நன்றி.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்துல நேரம் போனதே தெரியல அப்படின்னு தாங்க சொல்லணும். இனிமையான பாடல்களையும் கேட்டிருந்தோம், அதே சமயம் உங்க கூட நிறைய பேசியும் இருந்தோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோடு பேச பொன் கோகிலம் ரொம்ப ஆவலோடு காத்துக்காங்க. இப்போ இந்த புகை மூட்டம் சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பலருக்கும் இந்த தொண்டை வறண்ட ஒரு சூழலாக இருக்கலாம், இல்ல உடல் நலம் சரியில்லாமல் போகலாம். அதனால நீங்க வெளியில போகும்போது இந்த முகக்கவரை அணியணும் அப்படின்றது ஒரு சின்ன நினைவூட்டல். அதே சமயம் அதிகமான தண்ணீர் அருந்தணும், வெளி நடவடிக்கைகளை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். இப்போ சில சமயங்கள்ல கண்ணாடியை இறக்கி அப்படியே வெளியில நிற்கும் போது நிம்மதியா ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வை சுவாசிக்க முடியாது, கூடாது. ஏன்னா அது உங்க உடல் நலத்திற்கு சரியா இருக்காது அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோடு இன்றைக்கு நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: மலேசியாவும் மியான்மாரும் இருதரப்பு உறவை மேம்படுத்த இணக்கம். 2027 வரவு செலவு திட்டம். தேசிய பாதுகாப்பும் பணியாளர் நலனும் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். உள்துறை அமைச்சர் கடப்பாடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேற்று தொடங்கிய இரு நாள்களுக்கு மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் ஆங் லியாங்குக்கு படானா புத்ரா வளாகத்தில் சிறப்பு வரவேற்பு நல்கப்பட்டது. காலை 9 மணிக்கு அவரை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்ற பின் இருநாட்டு தேசிய பண்களும் இசைக்கப்பட்டன. அந்நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹாசான், உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்டியான் இஸ்மாயில், முதலீட்டு வாணிக தொழிலமைச்சர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி உட்பட பிற அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள், அரசாங்க மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இவ்வேளை மலேசியாவும் மியான்மாரும் வர்த்தகம், முதலீடு, வேளாண், உணவு, எரிசக்தி, கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மையமாக கொண்டு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளும் சில சிக்கல்களை தீர்க்க வேண்டியிருந்தாலும் மலேசியா மியான்மார் உறவுகளின் கவனம் மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். படானா புத்ரா வளாகத்தில் அதிபர் ஆங் லியாங் உடனான சந்திப்பின்போது இந்த நிலைப்பாட்டை நிதியமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் வெளிப்படுத்தினார். உள்துறை அமைச்சு 2027 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் மூலம் தனது சொத்துக்கள், தொழில்நுட்பம், செயலாக்க திறன்களை மேலும் வலுப்படுத்துவதுடன் பாதுகாப்பு பணியாளர்களின் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த கடப்பாடு மேலோங்கி உள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்டியான் இஸ்மாயில் கூறினார். மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனத்தின் வான்வழி திறனை மேம்படுத்த புதிய உளங்குறுதிகள் பெறப்பட்டுள்ளதுடன் கே எம் பண்டஹாரா, பல்நோக்கு கப்பல் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கடற்படை ஆற்றலும் வலுப்படுத்தப்படுகிறது. குடும்ப வன்முறையை கையாள்வதில் 4 அணுகுமுறைகள் வலியுறுத்தப்படுகின்றன. இது தடுப்பு, பாதுகாப்பு, தலையீடு, மீட்சி ஆகியவற்றை உள்ளடக்கியது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வாழ்க்கையை மீண்டும் கட்டமைப்பதற்கு மீட்பு நடவடிக்கை அவசியமாவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணையமைச்சர் லிம் ஹோயிங் தெரிவித்தார். அத்துடன் வன்முறை சூழலிலிருந்து வெளியேறிய பிறகு சுயகாலில் நிற்கவும் அது உறுதுணையாக இருக்கும். குடும்ப வன்முறை குற்றமே அன்றி ரகசியமாக வைத்திருக்கப்பட வேண்டிய குடும்ப விவகாரம் அன்று என்பதையும் அவர் அனைவருக்கும் நினைவுறுத்தினார். 2025 ஜனவரி 1st தொடங்கி இவ்வாண்டு செப்டம்பர் 15 வரை அரசியல் கட்சித் தலைவர்களின் படங்களை மாற்றியமைத்த அல்லது டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய 713 உள்ளடக்கங்களை சமூகத்தள சேவை வழங்குநர்கள் நீக்கியுள்ளனர். சேவை வழங்குநரின் சமூக வழிகாட்டுதல்கள் உள்ளூர் சட்டங்களை மீறியது தொடர்பான புகார்களின் அடிப்படையில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் அறிவிக்கப்படும் வரவு செலவு திட்டம் கல்வி, சுகாதாரம் உட்பட பல முக்கிய துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. இருப்பினும் நாட்டின் நீரோட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கம், குறிப்பாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு பலதரப்பட்ட முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. மலேசிய புள்ளியியல் துறை தரவுகளின்படி 2025 ஆண்டின் 4 காலாண்டில் மலேசியாவில் பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 56.6 விழுக்காட்டை எட்டியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் இருப்பதை இது மெய்ப்பித்துள்ளது. அவ்வகையில் நாளை அறிவிக்கவிருக்கும் 2027 வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கான ஒதுக்கீடுகள் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள வேளை அது குறித்து விவரிக்கிறார் பினாங்கு மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் பெண்கள் தன்னாளுமை தலைமைத்துவ பிரிவின் தலைவர் மங்களேஸ்வரி சுப்பிரமணியம்.
1: அரசியலில் தகுதியான பெண் வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிறப்பு நிதியும் ஆதரவும் வழங்கப்பட்டு அரசியல் தலைமை பொறுப்புகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைந்தது 30% எட்டுவதற்கான பாதையை நாம் உருவாக்க வேண்டும். 2026 ஆகஸ்ட் வரை சுமார் 5,278 குடும்ப வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக தங்குவதற்கான இடைக்கால பாதுகாப்பு மையங்கள் அரசின் ஆதரவுடன் அமைக்கப்பட வேண்டும். தங்கும் இடம் மட்டுமில்லாமல் வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான உதவியும் ஆலோசனையும் வழங்கப்பட வேண்டும்.
0: இதனிடையே 2048 ஆண்டுக்குள் மலேசியா முதியோர் அதிகமுள்ள நாடாக உருமாறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த மக்கள் தொகையில் 14% 65 அல்லது அதற்கும் மேற்பட்டவர்களாக இருப்பர். இந்த சவால் மிக்க சூழலை எதிர்கொள்ளும் தயார் நிலையின் ஒரு பகுதியாக 2027 வரவு செலவு திட்டம் அமையும் என்ற எதிர்பார்ப்பை மங்களேஸ்வரி வெளியிட்டுள்ளார்.
1: முதியோருக்கான சுகாதார சேவைகள் வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக நீண்ட கால பராமரிப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பையும் இதில் உள்ளடங்க வேண்டும். இரண்டாவதாக, வேலை செய்ய விரும்பும் மற்றும் இன்னும் பங்களிக்கக்கூடிய முதியோருக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு புதிய திறன்களை கற்றுக் கொடுப்பதுடன் அவர்களின் உடல் மற்றும் மனத்திறன்களுக்கு ஏற்ற புதிய வகையான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும். முதியவர்கள் தனிமை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முதியவர்கள் ஒன்றாக வாழவும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும் சமூகத்துடன் தொடர்ந்து இணைந்திருக்கவும் சமூக அடிப்படையிலான குடியிருப்பு வசதிகளை உருவாக்குவது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும்.
0: அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்துக்கு உந்து சக்தியாக அமையும் என்ற எண்ணம் மேலோங்கியுள்ளது. பெண்கள் தேசிய வளர்ச்சி வேகத்தில் பீடுநடை போடும் தரப்பினராக மாறும் முழு பொறுப்பை 2027 வரவு செலவு திட்டம் ஏற்றிருக்கும் நிலையில் அவர்களின் பங்கு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
2: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், நல்லாட்சியை உறுதி செய்தல் எனும் 3 முக்கிய கூறுகளை முன்னிறுத்தும் அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது.
0: இந்தோனேசியாவும் மலேசியாவும் இருதரப்பு தொழிலாளர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தயாராகி வரும் நிலையில் மலேசியாவில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வயது வரம்பை 40 உயர்த்தும் பரிந்துரையை வரவேற்பதாக இந்தோனேசியா தெரிவித்துள்ளது. அனுபவம் திறன் வாய்ந்தோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஆற்றலை இலக்காக கொண்டு அந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜகார்த்தாவில் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனுடன் நடைபெற்ற சந்திப்பின்போது இவ்விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக இந்தோனேசியாவின் புலம்பெயர் தொழிலாளர் நலனமைச்சர் முக்தாருடின் தெரிவித்தார். நாசாவின் அப்போலோ நிலவு திட்டத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கணினி அமைப்பு உருவாக்கத்திற்கு தலைமையேற்ற அமெரிக்க அறிவியலாளர் மார்கரெட் ஹாமில்டன் கடந்த 30 காலமானார். அவருக்கு வயது 90. 1959 முதல் 1970 வரையில் மாசச்சூசெட்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கற்பித்து வந்த அவர் கணினித்துறையின் முன்னோடி என அந்த பல்கலைக்கழகம் குறிப்பிட்டது. நிலவில் கால்பதிக்கும் முதல் வீரரை அனுப்பும் பந்தயத்தில் அமெரிக்கா சோவியத் ஒன்றியத்தை முறியடிப்பதற்கு அப்போலோ திட்டம் உதவியது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதனை மெய்ப்பிக்க ஹாமில்டன் துணையாக இருந்ததாக கூறி நாசா தலைவர் ஜாரட் ஐசக்மன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விளையாட்டு கார்பந்து உலக தரவரிசையில் ஹரிமா மலாயா 3 நிலைகள் முன்னேறி 133 நிலையை பிடித்துள்ளதாக பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபாவின் தரவுகள் காட்டுகின்றன. அண்மையில் நடைபெற்ற ஆசியான் ஃபீஃபா கிண்ணத்தில் தேசிய அணியின் சிறந்த அடைவு நிலைகள் அதற்கு பங்களித்துள்ளன. இந்த போட்டியில் மலேசியா, வங்காளதேசம், சிங்கப்பூர், வியட்நாம் ஆகியவைக்கு எதிரான 3 ஆட்டங்களிலும் வெற்றியை நிலைநாட்டியது. அத்துடன் இந்தோனேசியாவுடன் கோலின்றி முடிவுற்றது. இவ்வேளை ஸ்பெயின், அர்ஜென்டினா, பிரான்ஸ் தொடர்ந்து முன்னணி வகிக்கின்றன. மலேசியாவும் மியன்மாரும் இருதரப்பு உறவை மேம்படுத்த இணக்கம். 2027 வரவு செலவு திட்டம் தேசிய பாதுகாப்பும் பணியாளர் நலனும் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். உள்துறை அமைச்சர் கடப்பாடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இசையும் இசை நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். விறுவிறுப்பான பாடலோடு நாம வந்து நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம். இப்பொழுது தொடக்கம் நீங்கள் அழைத்து பேச போறீங்க. உங்க குரல்களை நாங்க கேட்க போறோம். என்ன தலைப்பு அப்படின்னு தானே கேக்குறீங்க? தலைப்பு அப்படின்னும் போது வியாழக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் கற்பனை கலந்த தலைப்பா தானே இருக்கும் இல்லையா? அந்த வகையில இன்றைக்கான தலைப்பு இதுதாங்க. நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல நம்மளால வந்து இதை செய்யறதா அதை செய்யறதா எதை செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ வேலை, இதை முடிச்சா முடிக்க முடியல, அதை முடிச்சா முடிக்க முடியல அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றா அடுக்கி வைக்கப்பட்டு இதை எப்போ முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இதுல சிலவற்றை நாம மறந்து விடுவதும் உண்டு இல்லையா? எழுதி வச்சாலும் சரி, அல்லது நம்ம கைபேசியில வந்து நினைவூட்டல் வைத்தாலும் சரி, நம்மளால வந்து அதை முடிக்கணும்னு நினைப்போம். ஆனா எங்க உட்கார முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் இருக்கும். சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நம்மளுடைய இளமை பருவத்துக்கு நம்ம போக போறோம். அப்போ நம்ம பல கேலி சித்திர கதைகள்லாம் பார்த்துருப்போம், கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த டொரேமோன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, டொரேமோன் வந்து என்ன உங்களுக்கு என்ன அங்க சிக்கல் இருக்கோ உடனே அது நிவர்த்தி செஞ்சிடும். உடனே ஒரு கருவியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு இது முடிச்சு கொடுத்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒன்று தேவை, ஒரு கருவி உங்களுக்கு தேவை. இதை முடிக்கணும் அல்லது அதை செய்யணும் அல்லது இது பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு கருவி வேணும் அப்படின்னா, அப்பா அது பாட்டுக்கு அந்த வேலையை முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரினா, நாங்க முடிக்கவே இல்லை சொல்லி அதுக்குள்ள அழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன கருவி, என்ன மாதிரியான ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? என்ன மாதிரியான கருவியை கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த டொரேமோன் கொடுத்துச்சு அப்படின்னா, அப்பாடா என்னுடைய வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படிங்கிற கற்பனை தான். அதனால அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: ஹலோ, வணக்கம். போன் கோகிலம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
0: என் பேர் தேன்மொழி, கிளைங்ல இருந்து கால் பண்றேன்.
1: தேன்மொழி, சொல்லுங்க. தேன்மொழி,
0: பொன் கோகிலம், நீங்க சொன்ன அந்த கார்ட்டூன் டோரேமோன் வந்து நான் தீவிர ரசிகை. எனக்கே இப்ப ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே வந்து தீவிர ரசிகை, இன்னமும் கூட. நீங்க சொன்னோடனே வந்து டக்குனே கால் பண்ணணும்னு நினைச்சு நான் தான் முதல் கால் நினைக்கிறேன்.
1: ஆமா, நீங்களே தான் சொல்லுங்க தேன்மொழி, என்ன கண்டுபிடிப்பீங்க?
0: டோரேமோன்ல வந்து பிந்து சுக்கஹத்தின்னு ஒண்ணு இருக்கும், பிங்க் கலர் ஒரு டோர். இப்ப இருக்கிற டிராபிக் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதே பெரும்பாடா இருக்கு நம்மளுக்கு, வாகன நெரிசல். என்ன கேட்டீங்கன்னா, அதுதான் எனக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு பொருள். அப்படி எனக்கு வேணும்னா நான் அதுதான் மெயினா வந்து தேடி
1: எடுத்துப்பேன். ஒரு இடத்துல இருந்து அப்படி கதவை திறந்து அந்த பக்கத்துக்கு போயிடலாம். வீட்டுக்கு கதவை திறந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க அலுவலகத்துல இருப்பீங்க.
0: ஆமா, அங்க இருந்து நினைச்சோம்னா வீட்டுக்கு வந்துடலாம். எங்க போறதா இருந்தாலும் அவ்வளவு நம்ம வாகன நெரிசலை கடந்து போக தேவையே இல்லை. அப்படி நினைச்ச இடத்துக்கு உடனடியா கிளம்பி போயிடலாம்.
1: அப்பா சொல்லும் போது எவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்கு கேக்கும் போது.
0: எப்பயுமே நான் நினைச்சுப்பேன், ஒருவேளை நம்மளுக்கு வந்து அது உண்மையா ஆனா இது கிடைச்சா போதும்.
1: ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க உண்மையிலேயே ரொம்ப தீவிரமான நேயர் தான். ஏன்னா நானு அது அந்த அந்த பேரை கூட நான் மறந்துட்டேன், நீங்க தெளிவா ஞாபகம் வச்சிருக்கீங்க பாருங்க. நன்றி.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

சூர்யா என்று ஜெர்மியா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 1:35 இசை மிசியம் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெளியில புகை மூட்டம் அப்படின்னும் போது அந்த மூட்டத்துக்கு இடையில புகை தான் இருக்கு இல்லையா? ஆமா, வெளியில போகும்போது எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதே வேளையில நம்ம பார்க்கும்போது இப்ப வெளியில இப்போ அதிகமான புகை மூட்டத்துடைய சூழல் என்ன சொல்றேன்னா, அந்த அளவு ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கறது எந்த அளவுக்கு நம்ம உணர்றோம்னா, வெளியில போகும்போது முகக்கவசத்தை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா உங்களுடைய சுவாசத்தினுடைய அந்த உள்ளுக்கு சுவாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது என்னமோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த சுவாசமே அந்த மூச்சையே உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது புகை மூட்டத்தினுடைய மோச நிலை. அதனால வெளியில போகும்போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா போங்க அப்படிங்கிறது தான். அது தவிர இப்போ வந்து சிலர் பார்க்கிறோம், அதாவது உடற்பயிற்சிகளை மாலை நேரத்தில் செய்யறீங்க, இவ்வளோ ஆர்வமா ஏன் இவ்வளோ புகை மூட்டத்திலலாம் செய்கிறீங்க? நீங்கள் நடக்கணும்னா வீட்டில் நடங்க, வீட்டில் உள்ள படியில் ஏறுங்க, அல்லது அலுவலகத்தில் இருக்கும்போது அந்த படிகளை பயன்படுத்துங்க, மின்தூக்கியை பயன்படுத்தாதீங்க, மாற்று வழியை வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா வெளியில் இப்பொழுது பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இப்பொழுது வெளியில் நடைப்பயிற்சியில் கூட ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா புகை மூட்டத்துடைய அளவு வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமடைந்து இன்றைக்கு மோச நிலையில் தான் இருக்குது. அதனால் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஆர்வமா உடற்பயிற்சி செய்றீங்க, நடைப்பயிற்சி செய்றீங்க அப்படின்றத பார்க்கும் போது என்ன சொல்றது, புல்லரிக்குது உங்களுடைய அந்த ஆர்வத்தை நினைக்கும் போது. இருந்தாலும் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, எதை எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போதான் செய்யணுங்க. இவ்வளவு புகை மூட்டத்துலலாம் உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ மேற்கொள்ளாதீங்க, அது இன்னும் உங்களுடைய சுவாசக்கோளாறுக்கு ஒரு பெரிய வழிவகுத்துரும். அதனால எப்போதும் சொல்ற ஒரு ஆலோசனை தான் உங்களுக்கு, வீட்டில் யாராவது அந்த மாதிரி செய்யறாங்க பெரியவங்க நடைப்பயிற்சி போறாங்க அப்படின்னா தயவு செய்து தவிர்க்க சொல்லுங்க. சரி, அடுத்ததாக வந்து பாடலை கேட்க போறோம். அதே வேளையில நம்ம வந்து டொரேமோனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, கேலிச்சித்திர வடிவத்தில் அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேலிச்சித்திர கதை அப்படின்னு சொன்னா டொரேமோன் கார்ட்டூன் சொல்லலாம். அப்படியாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து என்னுடைய பிரச்சனைக்கோ அல்லது எனக்கு ஒரு தீர்வா வந்து ஏதாவது ஒன்று டொரேமோன் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கருவி எனக்கு வேணும் அப்படிங்கிறது என்ன, எதற்காக அப்படிங்கறத நீங்க அழைத்து சொல்லலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: One day our songs would make history.
1: மருதமணி குருசாமி
2: சொல்லுங்க.
1: நான் கவுப்பாகங்கள இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க.
1: செரமோன் மேட்ட வந்து நமக்கு என்ன கருவி வேணும்னு கேட்டீங்க. எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு குளோன் வேணும். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர், எனக்கு வந்து மாணவர்களுடைய படிப்புக்காக நேரத்தை அதிகமா செலவிடணும். அதே வேளையில ஒரு இல்லத்தரசியா என்னோட குழந்தை கணவர் அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கணும். சோ நேரத்தை வந்து அதிகமா ரெண்டு இடத்துலயும் பகிர முடியல. சோ என்ன மாதிரி ஒரு குளோன் இருந்தாக்கா இங்க பாதி அங்க பாதி வேலை செய்வாங்கல்ல.
2: மாணவர்களைய பார்க்கணும் இல்லையா?
1: அதனால என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தாக்கா பள்ளி வேலைய என்னோட ஒரு ஆளும் இன்னொருத்த வந்து வீட்டையும் பாத்துக்குவாங்க, கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படிங்கறது என்னோட தாட்.
2: சரி, ஆனா அசல் எங்க இருப்பாங்க? அசல் வீட்டுல இருப்பாங்களா பள்ளியில இருப்பாங்களா?
1: ட்விஸ்ட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி.
2: சரி,
1: ஏன்னா இன்பங்கா இருக்கணும்ல, சரிசமமா
2: இருக்கணும்.
1: அப்போ ஒரிஜினல் ஒரு நாளைக்கு வீட்டை பாத்துக்கிட்டாக்கா மறுநாள் வந்து பள்ளிக்கு போகணும் அவங்க.
2: எப்படி யோசிச்சிருக்கீங்க பாருங்க.
1: எல்லாம் வந்து மின்னல எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல,
2: அதனால
1: மற்றவர்களும் பேசுறாங்க. நீங்களும் எங்களுக்கு பல முறை நிறைய விஷயங்கள் அது கொடுக்குறீங்க.
2: எந்த பள்ளி ஆசிரியர் நீங்க?
1: ராவ் தமிழ் பள்ளி ஆசிரியர்.
2: ராவ் தமிழ் பள்ளி ஆசிரியர். சரி, உங்ககிட்ட பேசணும், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஏதுவான அரசாங்க கொள்கைகளின் வாயிலாக மலேசிய பங்குச்சந்தை தொடர்ந்து நிலையாக உள்ளது. பன்னாட்டு புவி அரசியல் நிலையற்ற சூழலிலும் மலேசிய பங்குச்சந்தையின் நிலைத்தன்மையை அதன் அடைவுநிலை எடுத்துணர்த்துவதாக 2 நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். நாடு முழுவதும் யாக்கினி மடானி திட்டத்தின் மூலம் 2027 வரவு செலவு திட்டத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நிதியமைச்சுக்கு தொடர்பு அமைச்சு உதவும். இந்த திட்டத்தில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC, தகவல் துறை ஜாப்பன் உள்ளிட்ட தொடர்பு அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களும் துறைகளும் பங்கேற்கும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி மற்றும் வளங்களை வழங்குவதும் வணிகத்தை மேற்கொள்வதற்கான செலவை குறைப்பதும் 2027 வரவு செலவு திட்டத்தில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் முக்கிய முன்னுரிமைகளில் அடங்கும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் கூறினார். சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான அரசாங்க உதவியின் செயல்திறனை மேம்படுத்துவதும் அமைச்சின் பிற முன்னுரிமைகளில் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் 38 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்ததாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. ஜொஹூர் சுகாமாட்டில் காற்று மாசு குறியீடு IPU 187 நெகிரிசம்பிலான் நீலாயில் 183 பதிவானதாக அது கூறியது. மேலும் ஸ்லாங்கூர் ஜொஹான் சத்தியாவில் IPU 178 ஷா அலாமில் 170 பந்தேங்கில் 167 புத்ராஜயாவில் 183 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. சிங்கப்பூரில் நிலவும் தொடர் புகைமூட்டம் காரணமாக மேற்கு பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாகவும் காற்று மாசு குறியீடு 159 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சுற்றுச்சூழல் நிறுவன தரவுகள் காட்டுகின்றன. இதனிடையே ஆசியானின் தெற்கு பகுதிகள் வறட்சியான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆசியான் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹுதி தரப்பு சவுதி அரேபியாவில் உள்ள முதன்மை பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது விசையுறு ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஊடக தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்தார். இந்த தாக்குதலில் 3 கொல்லப்பட்டதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்புல தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது தொடக்கம் நாம வந்து பழம் பாடல்களை கேட்க போறோம். ஏன் அவ்வளவு யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, முதல் பாடல எதை கொடுக்கலாம், அந்த நாள் ஞாபகத்தை கொடுக்கலாமா அல்லது கன்னி வேண்டுமா அப்படிங்கிற அந்த பச்சை விளக்கு பாடலை கொடுக்கலாமா அப்படின்னு. சரி, பி.பி. ஸ்ரீனிவாசியை அழைச்சிருவோமே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இது பாடல எந்த நேரத்துல கேட்டாலும் ஒரு விதத்தை கொடுக்கும் அப்படின்னு தாராளமாக்கவே சொல்லலாம். காதோடுதான் நான் பாடுவேன், நான் பேசுவேன் அப்படின்னும் போது அந்த பேசுவதே பாடுவது போல தானே இருக்கு இல்லையா? எல்லாரும் ஈஸ்வரி உங்களுடைய குரல்ல அந்த பாடலை நாம கேட்டோம். 2:20 இசை மியூசியம்ல பழைய பாடல்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில அடுத்து கே ஆர் ராமசாமி, ஏ பி கோமலா கொண்டு வரக்கூடிய பாடலை நம்ம கேட்க போறோம்.

இன்றைக்கு தொகுப்பில் உள்ள பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் பாடல்கள், அப்புறம் ரொம்ப அதிகம் ஒளிபரப்பப்படாத பாடல்கள், அப்புறம் கேட்டு ரொம்ப நாள் ஆகிட்ட பாடல்கள், ரெண்டு ஒன்று தானே. ஆமாம், அதிகம் ஒளிபரப்பப்படாத பாடல்களும் சரிதான், அல்லது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டு ஒரு 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற பாடல்களுடைய தொகுப்பும் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. நிறைய அழைப்புகள், உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய அழைப்புகளின் வழியாகவே தெரிகின்றது. ரொம்ப நன்றி.

நெஞ்சம் துள்ளது துள்ளது சொல்ல என்ன சொல்லணுமோ அதை நம்ம சொல்லிடணும். பணமா பாசமா துறைக்காக அந்த பாடலை நம்ம கேட்டோம். பி சுசிலா டிஎம்எஸ் கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் 2:51 இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அடுத்ததாக வல்லவனுக்கு வல்லவன் திரைப்பாடலை நம்ம கேட்கவிருக்கின்றோம். சரி, 3 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் பக்கம் நாம வந்து யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் வாசிக்கவிருக்கின்றோம். அதனால இன்றைக்கு 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் யாருக்கு பிறந்த நாள்னு யோசிச்சு வைங்க. 3 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் பக்கம் வாங்க. யார் யாருக்கு வாழ்த்து சொல்லணுமோ தாராளமாக நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பேரளவில் மியான்மர் மக்களையும் தொடர்புடைய செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள அந்நாடு தயாராக இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதுவரை 10,493 மியான்மர் நாட்டினரும் பணியாளர்களும் அவர்களின் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். விமானம் மூலமாகவும் கடல் ராணுவ கப்பல் வழியாகவும் அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். உயர் மதிப்புடைய பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றத்திற்கு ஆதரவளிக்க மலேசியாவிற்கு திறன்மிக்கவர்கள் தேவை என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் கூறினார். நாட்டில் தற்போது உயர்திறன்மிக்கவர்களை உருவாக்குவதற்கான கொள்கைகளும் திட்டங்களும் உள்ளன. 2035 மலேசிய உயர்கல்வி திட்டம், 13வது மலேசிய திட்டம், 2030 தேசிய நுட்பத் தொழில் கல்வி, டிவெட் கொள்கை ஆகியவற்றை அவர் உதாரணமாக குறிப்பிட்டார். கூடுதல் நிதி ஒதுக்கீடுகள், மேம்படுத்தப்பட்ட வரி சலுகைகள் உட்பட ஹலால் துறையில் பூமி புத்தராக்கள் குறிப்பாக முஸ்லிம்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை அரசாங்கம் பரிசீலிக்க தயாராக உள்ளது. திறன்மிக்க பணியாளர்கள் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளும் அதில் உள்ளடங்குவதாக பிரதமர் துறையின் சமய விவகார துணையமைச்சர் மர்ஹாமா ரோஸ்லி கூறினார். தென்கொரிய வீரர்களை காயப்படுத்திய ராணுவமயமற்ற வட்டாரத்தில் நிகழ்ந்த கண்ணிவெடி தாக்குதலுக்கு பொறுப்பேற்க பியோங்யாங் மறுத்ததோடு உறவுகளை சீரமைக்க சோல் உயர்ந்த மரியாதையை காட்ட வேண்டும் என்று வடகொரிய தலைவரின் சகோதரி கிம் யோ ஜோங் தெரிவித்தார். சோலும் ஐநாவின் உத்தரவு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் எல்லைப் பகுதியில் வடகொரியாவால் புதைக்கப்பட்ட கண்ணிவெடிகளே வெடிப்புக்கு காரணம் என முடிவெடுக்கப்பட்டது. விளையாட்டு. 2027 சி போட்டி அடுத்த ஆண்டு செப்டம்பர் 18 தொடங்கி 29 வரை கோலாலம்பூர், சரவா, ஜஹூர் உட்பட பினாங்கில் நடைபெறும் இப்போட்டி வெற்றியடைய 14,000 தன்னார்வலர்கள் தேவைப்படுகின்றனர். அவர்களில் மிக அதிகமாக 5,000 முதல் 8,000 பேர் கோலாலம்பூரில் நடத்தப்படும் போட்டியில் பணியாற்றுவர் என மலேசிய சீன பாரா ஆசியான் விளையாட்டுப் போட்டிகளின் ஏற்பாட்டுக் குழுவின் தலைமை நிர்வாகி டத்தோ அப்துல் ராஷித் யாக்குப் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். சரி, ஏற்கனவே சொன்னது போலதான் டிக்டாக் பக்கம் நீங்க வாங்க, யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லணும் அங்க வந்து சொல்லுங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கின்றோம்.

என்னை நோக்கி பாயும் தோட்டாத்திரைக்காக அந்த பாடலை நாம கேட்டோம். சரி, 3:12 டிக்டாக் பக்கம் நம் நேயர்களோட பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் மணிவேந்தன் அவர் வந்து நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனைவி கீதாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யாங்பெங் ஜோஹர்லேருந்து இந்த செய்தி வந்திருக்கின்றது. ஆக கீதா நிகழ்ச்சி கேட்டுட்டுருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்து. அதே வேளையில் சூரியகலா கிறிஸ்டியன் நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய தாயார் முனியம்மா பெரியசாமி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம் வாழ்த்துகளை சொல்லிடுங்க அப்படின்றாங்க. நிச்சயமா வாழ்த்து சொல்லிடுவோம். ஜோஹர் மற்றும் ஒரு செய்தி எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹர்ல இருந்தால் கல்யாணி ராமசாமி அனுப்பியிருக்காங்க. ஜோஹர் லோஹிஸ் கோல்டன் ஸ்டார் நண்பர்கள் ஜெயலட்சுமி சுந்தர், ஜெயலட்சுமி மற்றும் சுந்தர் யார் அந்த தோழர்கள் எல்லாம் யாருன்னா, பிறந்தநாள் வாழ்த்துனே சொல்லியிருக்காங்க அவங்க நண்பருக்காக. சாலிருந்து அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாழ்த்து சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள். சரி, இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சிவகாமி, கணவர் லட்சுமணன் மகன்கள். சிவகாமிக்கு வாழ்த்தினை வந்து கணவர் லட்சுமணன் மகன்கள் மேகன் ஜெசிகன் சிரமானிலிருந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. சாந்தா கிருஷ்ணா. சரி, இப்படியாக நிறைய பேர் நமக்கு வந்து வணக்கத்தை சொல்லியும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லியும் அன்பாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சவரி அம்மாள் நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. இன்று அவங்களுடைய மகன் எட்வின் ராஜ்க்கு 39 வயதான் வாழ்த்துக்களை சொல்ல சொல்லியிருக்காங்க. அவருக்கு நம்முடைய வாழ்த்து வந்து சேரட்டும். சரி, இப்படியாக நிறைய பேர் நமக்கு செய்தி அனுப்பிட்டு இருக்கும் போது அடுத்ததாக கத்தார்லேருந்து செய்தி வந்திருக்கின்றது. கத்தார்லேருந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என்எஸ் அப்படின்றது தான் அனுப்பியிருக்காரு. யார் யாரெல்லாம் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்து அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக யோக பிரியாவுக்கு இன்றைக்கு பிறந்தநாளாம். பினாங்கில் இருக்காங்களாம். வாழ்த்துக்களை தெரிவித்து ஷா வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. இப்படி யாருக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8 8 பிறந்திருக்கிறவங்களுக்கு இன்னும் குறிப்பாக வாழ்த்து சொல்லணும் இல்லையா? 8 அப்படின்னும் போது பா. சரி, யார் யாரெல்லாம் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு மின்னலின் அன்பு வாழ்த்து வந்து சேரட்டும். அதே வழியில் நீங்களும் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு யார் பிறந்தநாள் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். யாருக்கு பிறந்தநாளோ மறக்காமல் வாழ்த்தையும் சொல்லிடுங்க. நேரடியாக சொல்கிறது இன்னும் அவங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா?

0: எல்லாம் வெளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு. அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்
4: இன்றைய டிஜிட்டல் உலகில் உங்கள் அடையாளத்தை பாதுகாப்பது மிக முக்கியம். மை டிஜிட்டல் ஐடி, ஒரே ஒரு சாவி எல்லாவற்றுக்கும். போலி கணக்குகள் இல்லை, போலி நபர்கள் இல்லை, உண்மையிலே நீங்களே நீங்கள். மை டிஜிட்டல் ஐடி உங்கள் தனிப்பட்ட தரவை சேமிக்காது. ஒரே ஒரு உள்நுழைவுடன் அபராதம் செலுத்தலாம், மாணவர் கடன்களை நிர்வகிக்கலாம், வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம், மேலும் பல விஷயங்கள் செய்யலாம். மேலும் தகவல்களுக்கு digital-id.my இப்போதே பதிவிறக்கம் செய்து பதிவு செய்யுங்கள். மை டிஜிட்டல் ஐடி சொல்லாமா பாஸ் மூடா.

சரி, அந்த பாடலை புஷ்பவனம் குப்புசாமி கொண்டு வந்திருந்தாரு. சரி, அடுத்ததாக விமலா சின்னையா என்ன சொல்லியிருக்காங்க, 2 மணிக்கு ஒலிபரப்பாகிய பழைய பாடல்கள் எல்லாம் அருமையா இருந்தது, மறந்த பாடல்களும் இருந்தன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜேஸ்வரி மணிமுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முனைவர் குமரன் ஐயா அவருக்கு இனிய அகவை நிறை நாள் நல்வாழ்த்துகள் IATR குழுமத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முனைவர் குமரன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமக்கு வந்திருக்கக்கூடிய பிறந்தநாள் வாழ்த்து, வணக்கம், அண்ணன் மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு மாலதி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அண்ணன் மகளுடைய பெயர் வந்து செல்வஸ்ரீ. செல்வஸ்ரீக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நாமும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். ஜெயலட்சுமி மற்றும் சுந்தர் அவங்களுக்கு பிறந்தநாளா கல்யாணி வாழ்த்தினை தெரிவித்திருக்காங்க. சசிகுமார் திரேசாவின் நலம் நலமறி ஆவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, திரேசா அடுத்து திட்டாசைக்கு வருவாங்க, நீங்க நேரடியாகவே நலம் விசாரித்துக் கொள்ளலாம். சரி, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யாருங்க, நிறைய பேர். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டிருக்காரு. நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? கனரக வாகன மூட்டைகள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. யார் யாரெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களோ எல்லாருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்ததாக ரஞ்சிதா நமக்கு வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. ரஞ்சிதா அப்புறம் அவங்களுடைய கணவருக்கு இன்றைக்கு இவங்களுக்கு வந்து இன்றைக்கு திருமண நிறைவு நாளாம், வாழ்த்தினை நாம் தெரிவித்து விடுவோம், வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம். சரி, தஷ்வின் நாயருக்கு 13 வயது பூர்த்தி ஆகின்றதாம். ஜானு வினோத் அம்மா வந்து செய்தி அனுப்பி வாழ்த்தினை சொல்ல சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க, வாழ்த்தினை நாமும் தெரிவித்துக் கொள்வோம். இப்படியாக இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாளோ உங்களுக்கு எங்களுடைய இனிய வாழ்த்து வந்து சேரட்டும். அதே வேளையில் திருமண நிறைவு நாளாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது சாதனைகளோ அல்லது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும், சின்ன சின்ன முயற்சிகளாக இருக்கட்டும் அல்லது மகிழ்ச்சியான செய்திகளாக இருக்கட்டும், நடக்கும்போது நிச்சயமாக நாம் வாழ்த்து சொல்லணும். அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த மகிழ்ச்சி அந்த கொண்டாட்டத்திற்கு பிறகு நிறைய உழைப்பும் இருக்கின்றது இல்லையா, சின்ன சின்ன சாதனைகளை செய்யும் போது. அதே வேளையில் சிலர் வந்து பிறந்தநாள் அப்படின்போது வருடத்துக்கு ஒரு முறை தாங்க பிறந்தநாள், அதனால் பரவாயில்ல அதுவும் ஒரு நாள் தான் அப்படின்னு கடந்து விடுவாங்க. இல்லைங்க, நிறைய இருக்குது இந்த பூமியில் நாம் பிறந்து சாதித்து நாம் பல சவால்களை எதிர்கொள்ளும்போது, அப்பா அந்த சாதனைகளை நோக்கி பல சவால்களை எதிர்கொள்வதே எவ்வளோ பெரிய விஷயம். அதுவே அதுக்காகவே நாம் வந்து நம்மளுடைய பிறந்தநாளை கொண்டாடணும் தான் இல்லையா. சரி, பேபி ஷா லோகா நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கணவர் கணேசனுக்கு பிறந்தநாளாக வாழ்த்துனே தெரிவிச்சிருக்காங்க லோகா. சரி, இப்படியாக யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாளோ எங்களுடைய வாழ்த்து வந்து சேரட்டும்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்க இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
2: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேயர் பெருமக்களே, சென்ற வாரம் ஆதம் நபி அவர்களுடைய இறை விசுவாசத்திற்கு வைக்கப்பட்ட சோதனையிலே முதல் கட்டத்திலே வெற்றி பெற்றார்கள். ஷைத்தானிடம் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது கட்டத்திலே மனைவியின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினாலும் மனைவியின் பிடிவாதத்தின் காரணத்தினாலும் அவர்களுடைய இறை விசுவாசத்திலே சிறிது சருகல் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். விளக்கப்பட்ட கனியை உண்ணுகிறார்கள். அந்த பழத்தை எடுத்து வாயில வச்சதோடைய பழம் தொண்டைக்குள் இறங்குகிறது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் வந்துருச்சு. ஆதம் நபி அவர்களினுடைய உணர்வு மீளுகிறது, இறை விசுவாசம் தடுக்கிறது. சற்றென்று தொண்டை குழிக்குள்ளே சென்றுவிட்ட பழத்தை வெளியே எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அது தொண்டை குழிக்கு உள்ளே சென்று விட்டது. அடுத்த நிமிடமே அவர்கள் அணிந்திருந்த அணிகலன்கள், ஆடைகள் அவர்களுடைய உடலை விட்டு அகன்று விடுகின்றது. ஆதம் நபி அவர்கள் தன்னுடைய விரலிலே அணிந்திருந்த மோதிரம் கணையாழி தானாகவே கலன்று கீழே விழுகிறது. அவர்களுக்கு அழகாக இறைவன் அளித்திருந்த மணிமகுடமும் தலை கிரீடமும் கீழே விழுகிறது. எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரகாசம் காணாமல் போய்விட்டது. ஆதம் நபி அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரினுடைய நிர்வாண கோலம் இருவருக்கும் வெட்கத்தையும் நாணத்தையும் கொடுக்கின்றது. எங்காவது ஒளிந்து கொள்ளுவோம், ஓடுகிறார்கள். கூச்சம் அதிகரிக்கிறது. ஏதாவது மரத்தின் இலையை கொண்டு மறைத்து கொள்வோம் என்று ஓடுகிறார்கள். ஒவ்வொரு மரமாக சென்று இலையை பறிக்க நினைக்கிறார்கள். மரம் தன் இலையை தர மறுக்கிறது. அங்கு ஓடுகிறார்கள், இங்கு ஓடுகிறார்கள். அப்பொழுது இறைவனுடைய அழைப்பு கேட்கின்றது, ஆதமே என்னை விட்டு நீர் ஓடுகின்றீரா என்பதாக. ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள், என் இறைவா, உன்னை விட்டெல்லாம் நான் ஓடவில்லை, நான் நிர்வாணமாகிவிட்டேன், என்னை நான் மறைத்து கொள்ள ஓடுகின்றேன் என்பதாக ஆதம் நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்பொழுது இறைவனின் கட்டளையின் காரணத்தினால் அத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய அத்திப்பழத்தினுடைய மரம் இவர்கள் இருவருக்கும் தன் இலையை தந்து மானத்தை மறைக்க உதவி செய்கிறது. அம்மரத்தின் இலை கொண்டு மறைத்துக் கொள்கிறார்கள். இதற்கு பிறகு திருமண தம்பதிகளான ஆதம் நபி அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிக பெரிய குழப்ப சிந்தனையிலே ஆழ்ந்து விடுகின்றார்கள். செய்த தவறை நினைத்து அவர்களால் ஒரு நிமிட வினாடி கூட அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. தாங்கனா துயரமும் கவலையும் துன்பமும் மனக்கவலையும் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அன்பான நேயர் பெருமக்களே, இதுதான் ஒரு இறை விசுவாசியினுடைய குணம். தவறு செய்துவிட்டால் ஏதோ ஒரு நிலையிலே செய்திருக்கலாம். ஆனால் தவறு செய்தவுடன் உடனே உணர்வு வந்து அதை நினைத்து அழக்கூடியவன்தான் ஒரு இறை விசுவாசி. அதைத்தான் அரபியிலே நதாமத் என்று சொல்லுவார்கள், கவலைப்படுதல் என்று சொல்லுவார்கள். நதாமத் என்ற நிலை ஏற்பட்டால் தௌபத் என்ற இறை மன்னிப்பை தேடுவது என்ற நிலை ஏற்படும் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யாரிடம் பாவம் செஞ்சிட்டோமேங்கிற கவலை இருக்குமோ அவங்க தான் தௌபா செய்வாங்க. செஞ்ச பாவத்தை எண்ணி கவலை இல்லாதவர்கள் தௌபா செய்ய மாட்டார்கள். ஒரு இறை விசுவாசியிடத்திலே தவறு செய்தவுடன் உடனேயே தான் செய்த தவறுக்கான கவலை வரவேண்டும், நதாமத் வரவேண்டும். அதுதான் அவனுடைய ஈமானுடைய அடையாளம். நேயர் பெருமக்களே, ஒரு மனிதன் தௌபா செய்யும் பொழுது ஏக இறைவன் அவனுடைய உள்ளத்தை பார்க்கின்றான். அவன் நதாமத் என்ற கவலையுடன் தௌபா செய்கின்றானா என்பதை இறைவன் பார்க்கின்றான். நதாமத் என்ற கவலையுடன் செய்யக்கூடிய தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதை கபூல் செய்து அவன் வாழ்க்கையை மாற்றுகின்றான். ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் அனைவரையும். ஆதம் நபி அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் குழம்பியவர்களாய் ஆழ்ந்த சிந்தனையுடனும் கவலையுடனும் அவர்கள் நதாமத் என்ற நிலையிலே இருக்கிறார்கள். இருப்பது சுவனத்திலே. ஆடையும் இல்லை, இருந்தாலும் இலைகளின் மூலமாக மறைத்து கொண்டாலும் சுவனம் முழுக்க எங்கு சென்றாலும் ஆதமும் ஹவ்வாவும் அல்லாஹுடைய திருமுன் குற்றவாளிகளாகிவிட்டார்கள் என்று மலாயிக்கத்துமார்கள் பேசிக் கொள்வது அவர்களுடைய காதிலே விழுகிறது. அவர்களுடைய கவலை ஒரு பக்கம், மலாயிக்கத்துமார்களுடைய பழிச்சொல் ஒரு பக்கம். அவர்களுடைய நிலைமை வருந்துகிறார்கள், வருந்துகிறார்கள், வருந்துகிறார்கள், அழுகிறார்கள். இந்த நிலையிலே இறைவனுடைய அழைப்பு வருகிறது. ஆதமே என்பதாக இறைவன் அழைக்கின்றான். லப்பைக் என்பதாக ஆதம் நபி அவர்கள் பதில் கூறுகிறார்கள். ஆதமே, நீர் நிர்வாணமாக ஆனதற்கு

நீரும் கம்பளையுமாக ஆதம் நபி அவர்கள் பதில் கூறுகிறார்கள். சுவனத்தில் இத்தனை மரங்களையும் பழங்களையும் வசதிகளையும் கொடுத்திருந்தும் இந்த ஒரு மரத்தை மட்டும் உங்களால் தவிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். இவ்வளோ வசதி கொடுத்துருக்கேன், வசதிக்கு என்ன குறைவு? ஆனா இந்த ஒரு பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை காப்பாத்த உங்களால முடியலையே அப்படின்னு அல்லாஹ் ஆதம் நபி அவர்களிடத்தில் கேட்கின்றான். இறை விசுவாசத்தை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி. ஆதம் நபி பதில் சொல்றாங்க, முடியும் யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையின்படி நான் இருந்திருக்க முடியும், இயலும் தான், என்றாலும் இபிலீஸ் எங்களை வழிகெடுத்து விட்டான் என்பதாக ஆதம் நபி சொல்றான். யா அல்லாஹ், நீ தடுத்ததிலிருந்து நாங்க தவிர்ந்து இருந்திருக்க முடியும், என்றாலும் இபிலீஸ் எங்களை வழிகெடுத்துட்டான் என்பதாக காரணத்தை சொல்கிறார்கள். இறை விசுவாசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலை கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இபிலீஸ் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் விரோதி என்று சொல்லி இருந்தும், எச்சரிக்கையாக நீங்கள் அவனிடத்திலே இருந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறியிருந்தும் நீங்கள் கவனமாக இருக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பான நேயர் பெருமக்களே, தப்பு செஞ்சதுக்கான காரணத்தை கேட்கும் போது ஷைத்தான் காரணம் என்று ஆதம் நபி சொல்றாங்க. அதான் நான் முதல்லயே ஷைத்தான் இருந்து கவனமா இருங்க நான் சொல்லி இருந்தேன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, ஆம் இறைவனே, நீ கூறினாய் ஷைத்தானிடம் இருந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று. எனினும் நான் என்ன செய்வேன்? ஒருவன் உன் மீது ஆணையிட்டு பொய் சொல்வான் என்று நான் என்னவே இல்லையே. அவன்கிட்ட கவனமா இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா உன் மேல சத்தியம் பண்ணி சொன்னா, அதனாலதான் யா அல்லாஹ் நான் நம்புனேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஷைத்தான் ஏமாத்துவான்னு தெரிஞ்சு ஏன் அவன்கிட்ட ஏமாந்தீங்க என்று கேட்ட கேள்விக்கு நபி அவர்கள் சொன்ன முதல் காரணம், அவன் சத்தியம்லாம் பண்ணி சொன்னான் யா அல்லாஹோ மேல, அதனால நம்பிட்டேன், இது ஒரு காரணம். மேலும் என் மனைவியின் தூண்டுதலும் அதற்கான காரணமாக அமைந்து விட்டது யா அல்லாஹ் என்பதாக இன்னொரு ஒரு காரணத்தையும் கூறுகிறார்கள். இறை கட்டளை மீறியதற்கு காரணம் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டது. ஷைத்தான நம்புனதுக்கு காரணம் ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு, ஷைத்தான் யா அல்லாஹ் ஓ மேல சத்தியம் பண்ணி சொன்ன, உன் மீது சத்தியம் செய்து கூறக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாத்தானே இருக்கும் நான் நம்பிட்டேன். ரெண்டாவது, என் மனைவியினுடைய பிடிவாதமும் காரணமாக இருச்சுன்னு சொல்லிட்டு ஆதம் நபி ரெண்டு காரணங்களை கூறுறாங்க. ஒரு மனிதன் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல இருந்து கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஷைத்தான் எந்த வழிகளிலே எப்படியெல்லாம் வருவான் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆதம் நபியாக இருக்கிறனால நபிகிட்ட போய் அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணி சொன்னா நம்புவாங்கங்கிற மாதிரி அங்கு அவன் மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்யறான். அதனால தான் நல்லோர்களான சுவாலிஹீன்கள்ட்ட ஷைத்தான் வர்ற போது அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுவான். நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு அதுக்கேத்த மாதிரியான ஒரு காரணங்களை சொல்லுவான். தர்மம் செய்யாமல் இருப்பதற்கு அதற்கேற்ற மாதிரியான காரணங்களை சொல்லுவான். ஹஜ்ஜுக்கு போகலையா அப்படின்னு கேட்டோம்டா, ஹஜ்ஜுக்கு போறதோட முக்கியமா நாலு ஏழைகளுக்கு உதவி செய்து விட்டு போய் விடுவேனே என்று காரணம் சொல்ல வைப்பான் ஷைத்தான். ஒவ்வொரு நல்ல காரியமும் ஒவ்வொரு ஃபர்லான காரியமும் நிறைவேற்றத்தான் செய்ய வேண்டும், கடமையானவைகளை நிறைவேற்றத்தான் செய்ய வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற கடமை செய்தே ஆக வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கடமை செய்துதான் ஆக வேண்டும், இதனால் அதை விட முடியாது, அதனால் இதை விட முடியாது. இதுதான் ஷைத்தானுடைய தந்திர சாதுரியம். ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொரு முயற்சிகளிலேயும் அவன் சாதுரியமாக நடந்து ஏமாற்றுவான். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி நேயர் பெருமக்களே, ஆதம் நபி அவர்களுடைய பதில் இவ்வாறு அமைகிறது. இபிலீசினுடைய சத்தியம் என்னை நம்ப வைத்து விட்டது, என் மனைவியின் பிடிவாதமும் அதற்கு காரணமாகிவிட்டது என்கிறார்கள் ஆதம் நபி அவர்கள். ஆதம் நபி அவர்களினுடைய இந்த சொற்கள் ஹவ்வா அலைஹஸ்ஸலாம் அவர்களினுடைய உச்சியை பிடித்து ஒரு குலுக்கியது போல அவர்கள் திகைத்து விட்டார்கள். தன் கணவன் தவறு செய்வதற்கு தான் காரணமாகிவிட்டேனே என்பதை அப்பொழுதுதான் உணர்கிறார்கள் எம் தாய் ஹவ்வா அலைஹஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் நபியின் இறை விசுவாசத்தின் மீதே கேள்வி எழும் அளவிற்கு ஒரு தவறு ஏற்பட ஒரு மனைவியாக நான் காரணமாகிவிட்டேனே என்ற கவலை மேலும் அவர்களிலே அதிகரிக்கிறது. இறைவனே, இந்த சுவனத்தை பாதுகாக்கக்கூடிய பாம்பும் இபிலீஸ் சொல்வதை போலவே சொன்னதால நான் அதை நம்பிட்டேன் என்பதாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் கணவனை வற்புறுத்தியதற்கான காரணத்தை அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ஆதம் நபி அவர்களுக்கான காரணத்தை சொல்றாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் பாம்பை நம்பிட்டேன் என உண்மை மாதிரி சொன்னாங்க. சுவனத்தை பாதுகாக்கக்கூடிய இவங்க எப்படி தவறாக சொல்லுவார்கள் என்று நினைத்து அதனால நான் நம்பிட்டேன் என்பதாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணத்தை கூறுகிறார்கள். அந்த பாம்பு சொல்லுது, இறைவனே, நான் அவர்களை வழிகெடுக்கவில்லை, இபிலீஸ் அவர்களை வழிகெடுத்தான், இபிலீஸ் என் மூலமாக இங்கு வந்துவிட்டான்,

0: நம் விட்டேன், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்பதாக பாம்பும் அதற்கான காரணத்தை கூறுகிறது. நேயர் பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபி அவர்கள் செய்த தவறு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு, அதே போல இந்த பாம்பை சுவனத்தின் காவலாளியாக வைத்திருந்து அந்த பாம்பிற்கு கொடுத்த அந்தஸ்தை அது தவறாக உபயோகித்ததின் காரணமாக அந்த பாம்பிற்கு ஆக இவர்கள் அனைவருக்கும் இறைவன் தண்டனையை கொடுக்கின்றான். அதுவரை பாம்பு என்ற படைப்பு அழகானதாக இருக்கும், பாம்பிற்கு விஷம் என்ற தன்மையை அதுவரை ஏக இறைவன் ஏற்படுத்தவில்லை. மனித வர்க்கத்திற்கு அந்த பாம்பு தவறான வழியின் பக்கம் வழிகாண்பித்ததால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாம்பிற்கும் மனிதனுக்கும் ஒரு விரோத தன்மையை ஏற்படுத்தி பாம்பிற்கு விஷத்தை கொடுத்து மனிதனுக்கும் பாம்பிற்கும் ஒரு தூரத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் செய்த தவறின் காரணமாக இருவருக்கும் பல்வேறு தண்டனைகளை ஏக இறைவன் கொடுக்கின்றான். அந்த தண்டனைகளை உலமாக்கள் விலாவாரியாக கிதாபுகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். வரக்கூடிய வாரங்களிலே அவைகளை பார்ப்போம். ஆதம் நபி அவர்கள் தவறு செய்தது அவர்களுடைய இறை விசுவாசத்திலே குறை ஏற்பட்டுவிட்டது என்பதனால் அல்ல. ஒரு மனிதன் சில நேரங்களிலே அவனிடத்திலே சருகல்கள் ஏற்படும், அப்படி ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆதம் நபி அவர்களுடைய வாழ்விலே அப்படி ஒரு சருகுதலை ஏற்படுத்தி அந்த சருகலுதலுக்கு பிறகு நதாமத் என்ற பெருங்கவலை ஒரு மூமினிடத்திலே ஏற்பட வேண்டும் என்பதை சம்பவமாக இறைவன் ஆதம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்றான். அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தன் கணவன் தன் பேச்சை கேட்டு தன் பிடிவாதத்தினால் தவறிழைக்கக்கூடிய நிலைமை ஆகிவிட்டதே என்பதை எண்ணி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தவறு எண்ணி வருந்தக்கூடிய அந்த ஒரு நிலைமையையும், ஒன்று ஏக இறைவனுக்கு தவறிழைத்துவிட்ட கவலை, மற்றொன்று தன்னால் தன் கணவனுக்கு ஏற்பட்ட சிரமத்தை நினைத்து கவலை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை எண்ணி வருந்தினார்கள். அதுபோலதான் பெண்கள் தங்களிடத்திலே சில நேரங்களிலே அவர்களிடத்திலே ஏற்படக்கூடிய பிடிவாதங்களின் காரணமாக குடும்பத்திலோ அல்லது கணவனுக்கோ அல்லது சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலோ ஏதாவது ஒரு சிரமங்கள் ஏற்படுமேயானால் அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு கண்டிப்பாக தன் தவறை உணர்ந்து, எப்படி அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறை உணர்ந்து ஆதம் நபி அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டார்களோ, ஏக இறைவன் அல்லாஹ்விடமும் மன்னிப்பு கேட்டார்களோ, அதுபோல அன்னை ஹவ்வா அவர்களுடைய வலியுற்றி தன் தவறை நினைத்து வருந்தி அதற்கான வழிகளை தேடி சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு சிறந்த சீமான்களாக சிறந்த நல்லோர்களின் கூட்டத்தில் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நற்குணங்களை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞாரான் ஜாக்கின்.
1: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மனன போட்டி 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மிர்டேகாவில் நடைபெறுகிறது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை 9:15 மின்னலஃபமில் செவியேற்க தவறாதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலஃபம்.
4: இந்த அளவில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் அடுத்து தீரா இசையில த்ரீசா லசாரு அவளோடு உங்களை சந்திக்க காத்துட்டே இருக்காங்க. இனிய பாடல்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதனால மின்னலோடு தொடர்ந்து பயணியுங்கள். மீண்டும் நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
5: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
6: பசுமை தீபாவளி.
5: அதான் செஞ்சிட்டோம்ல,
7: அப்போ நேசிப்போம்.
5: நேசிப்போம், முந்தர வருஷம் பண்ணிட்டோமே.
6: நினைவுகள் சேர்ப்போம்.
8: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
9: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
8: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க. ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15 க்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஜொஹூரில் ஏற்பட்டுள்ள புகைமூட்டத்தை தொடர்ந்து அங்கு ஆஸ்மா, கண் அலர்ஜி உட்பட சுவாசக்குழாய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை ஏற்ற இறக்கமாக உள்ளதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. 2025 முதல் 2030க்குள் செயற்கை நுண்ணறிவு AI துறை சார்ந்த 30,000 திறன்மிக்க பட்டதாரிகளை உருவாக்க உயர்கல்வி அமைச்சு இலக்கிட்டுள்ளது. தானியக்கமாக்கல் சவாலை எதிர்கொள்ளவும் எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தை தேவைக்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஜம்ரே அப்துல் காடிர் தெரிவித்தார். நாடு முழுவதுமுள்ள 217,165 ஹெக்டர் நெற்களஞ்சிய பகுதிகளை அரசாங்க பதிவேட்டில் இடம்பெறச் செய்ய வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. 2020 முதல் 2025 வரை 8,486 ஹெக்டர் நெல் பகுதிகள் குறைந்துள்ளதை தொடர்ந்து இப்பரிந்துரை முன்வைக்கப்படுவதாக துணையமைச்சர் டதோ சன் ஃபோங்ஹின் கூறினார். முன் அனுபவ அடிப்படையிலான கற்றல் ஆப்பிள் கியூ முறை அங்கீகாரம் வாயிலாக முதுகலை முனைவர் பட்டப்படிப்பினை தொடரும் பொதுச்சேவை பணியாளர்களின் மேற்கல்வி செலவில் பாதியை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அரசாங்க பணியாளர்களின் தொழில் மேம்பாட்டின் புதிய முனைப்பாக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுச்சேவைத்துறையின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ ஒன் அஹ்மத் டஹ்லான் அப்துல் ஆசிஸ் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் கடந்த மாதம் 28 நாள் முதல் 30 வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின்போது 265 வெளிநாட்டு ஓட்டுநர்களிடமிருந்து நிலுவையில் இருந்த 639,000 டாலருக்கும் அதிகமான அபராத தொகையை அதிகாரிகள் வசூலித்தனர். சாலை குற்றங்களை புரிந்த அபராத தொகையை செலுத்த தவறும் வெளிநாட்டு ஓட்டுநர்களை சிங்கப்பூர் கடுமையாக கருதுகிறது. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையில் சீனாவிற்கு வருகை அளித்த சுற்றுப்பயணிகள் எண்ணிக்கை 61.28 மில்லியனுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 19.5% அதிகரித்துள்ளதாக தேசிய குடிநுழைவு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் அவர்கள் தங்கும் சராசரி காலமும் 11% உயர்ந்துள்ளது. நாளை மக்களவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள் என ஒட்டுமொத்த தேசிய விளையாட்டு சமூகத்தினருக்கும் நற்செய்தியை கொண்டுவரும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சு எதிர்பார்க்கிறது. அதேவேளை விளையாட்டு சூழல் அமைப்பின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் வகையில் அது அமைந்திருக்கும் என அமைச்சர் டாக்டர் முகமத் தௌஃபிக் ஜொஹாரி நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மறைவதற்குள் மனதில் நினைவுகள் உதயமாகும். ஆமாங்க, சில பாடல்கள் கடந்து போன காலத்தை கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும், சில வரிகள் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கு சொல்லாகி விடுகின்றது. அப்படித்தான் இசை நம் இதயத்தோடு பேசும் போது நேரம் அப்படியே நின்று போகிறது, நினைவுகள் மட்டும் பயணிக்கிறது. அந்த நினைவுகளின் பாதையில் உங்கள் மனதை வருடும் இனிய இசையோடு வியாழக்கிழமை தீரா இசையில் உங்கள் இதயங்களோடு இணைகின்றேன். இதயமானவள் நான் த்ரேசா லாசரு. Jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump jump j

என்ன இசையில் இன்று நீங்க பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? எதுக்காக காத்திருக்கீங்க? அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைக்கலாம், பாடலாம்.

0: மீன் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாஃபம்.

0: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல,
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம், முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு, அப்போ இந்த வருஷம்.
0: இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்
1: விரைவில் நீங்களும் யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. என்ன கருப்பொருளா இருக்கும் இந்த 2026 தித்திக்கும் தீப திருநாளில் மின்னலம் எதை கொண்டு வராங்க அப்படின்னு? நாங்க எந்த கருப்பொருளை கொண்டு வந்தாலுமே கூட அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த தித்திக்கும் தீப திருநாள மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால காத்திருங்கள், விரைவில் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர போகின்றோம் முற்றிலும் வித்தியாசமாக. இப்படியா அப்படின்னு ஒரு தித்திக்கும் தீப திருநாளில் உங்கள் இதயபூர்வமான, அதுக்கு மேல சொல்லிடக்கூடாது இல்ல, காத்திருக்கேன். சரி, அழைத்து பாடுறதுக்கு நிறைய பேர் அழைக்கிறீங்க, ஆனா உங்களுடைய அந்த அழைப்பு இருக்கு இல்லையா, அந்த தொடர்புல ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படுறதுனால உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்படுது. அதனால அழைக்கும் போது நீங்க வாகனத்தை செலுத்தி கொண்டு இருக்கும் போது அழைக்காதீங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதெல்லாம் வைத்திருந்து பேசும்போது அது தெளிவாக உங்க குரல் விளங்கல. மற்ற இடங்கள்ல இந்த இணைய வசதி இல்லாதனாலும் விளங்க மாட்டேங்குது, மனசு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு நல்லா பாடுறீங்க ஆனா பதிவு செய்ய முடியலையே அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01709072119.
1: LKM Furniture Malaysia, October 7 முதல் 11 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபினட், கிச்சன் கேபினட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
2: இன்றைய வணக்கம்
3: என்னோட கருத்து, தனிமை இருக்கிறது வந்து ஒரு பெரிய வலிங்க. நான் அண்மையில ஒரு 3 வருடம் தனிமையில இருந்தேன். அந்த அந்த வலி வந்து அங்க முடியாத ஒரு வலி. நீங்க சிங்கிள் சொன்னாங்களே, அந்த சிங்கிளா இருக்கிறவங்க வந்து அவங்க அவங்க அனுப்பிக்கிற வலி அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு கூட நம்ம வேணா வாழ்க்கையில கூட துணியவர் சொல்லுவாங்களே, அது இருக்கிறது எவ்வளவு முக்கியம் வந்து அந்த அந்த வாழ்க்கைக்கு போன பிறகு தான் தெரியும். சோ இப்ப திருப்பி நான் திருமணம் ஆகி சந்தோஷமா இருக்கேன். மனைவி இன்னைக்கு 2 நாள் கேளுக்கு போயிருக்காங்க, மீட்டிங் போயிருக்கேன், மீட்டிங் போயிருக்காங்க, நான் இருக்கேன். அந்த அந்த 2 நாள் பிரிவே ஏத்துக்க முடியல.
4: ஓ இல்ல, சில பேர் எல்லாம் சொல்றாங்க தூங்க முடியல, சரியா வெளியூருக்கு போக முடியல, நம்ம பிடிச்சத செய்ய முடியல, அப்படிலாம் சிலர் பேசும் நேரத்துல. இப்ப நீங்க எப்படி எதிர்மாறா சொல்ல?
2: உங்கள்
1: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலவம்.

0: படிச்சிருக்கீங்க, ஆனந்தமா பாட போறீங்களா?
1: கண்டிப்பா, அதுக்கு மேல பாட போறேன். மலையே பேசுது
0: ஆனந்தி. எப்படி எப்படிலாம் பேர்லயே ஆனந்தி வச்சிருக்கீங்களா? அதனாலதானே.
1: ஆமா
0: ஆமா. சரி, உங்களுக்கான பாடல் இதுதான், முதல்ல கேளுங்க.

0: நீ வரமாட்ட.
1: என்னது என்னது
0: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் நினைச்சேன் நம்ம ஏதாச்சும் ஒரு பாடல சூஸ் பண்ணி பாடு.
1: இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏன் மன்னிப்பா, அதெல்லாம் முடியாது. ஆனந்தி ஆனந்தமா அழைச்சிருக்காங்க. ஓ, நீங்களா பாடல் கேட்டு நீங்களா பாடணும் அப்படியா? அதுக்கு பேரு சவால் இல்லையே. சவாலு சரி சரி, ஏதோ ஒரு முடிவோட தான் அழைச்சிருக்கீங்க நீங்க. சரி, உங்களுக்கு என்ன பாடல் பாட தெரியும்?

0: கத்தி பாடட்டுமா? உனக்காச்சு எனக்காச்சு சரசோதி நாமாச்சு கேளை. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? கொக்கோ கொக்கோ கொக்கோ.
1: இப்ப கேக்கும் நினைக்கிறீங்களா? என்னது
2: தெரியலீங்க?
1: கேக்குது கேக்குது. குயில் இப்படி கூனை
2: எப்படி? நான் காடி சைட்ல பார்த்த செடியா நிக்கிறேன்.
1: பண்ற வேலை எல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய அந்த அன்பிற்காக சரி ஆனந்தி ஆனந்தமா அழைச்சிட்டாங்க. உங்க பேருக்கு தான் தெரியுங்களா வாய்ப்பு கொடுத்தோம். ஆமா, அடுத்த முறை எங்களோட பாடலுக்கு தான் பாடணும், உங்க பாட்டுக்கு பாடக்கூடாது. நல்ல முயற்சி. அதாவது வாகனத்தை ஒரு ஓரத்துல நிறுத்தி வைத்து விட்டு செடிக்கு நடுவுல மரவில் பாடிக்கிட்டு இருக்காங்களா? மணி எத்தனை எத்தனை மணிக்கு யாராவது அந்த பக்கம் போனாங்கன்னா என்ன செடி பாட்டு பாடுதான்னு கேட்க மாட்டாங்களா? ஆனந்தினால மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமா எல்லாம் யோசிக்கப்படும். உண்மையிலேயே ஆனந்தி இப்படிதான் பாடி இருக்கணும் நீங்க.

அவ்வளோ இனிமையான அருமையான பாடல். ஆனந்தி என்ன பண்ணாங்க நீங்களே கேட்டீங்க. ஆனால் ஆனந்தி மாதிரி இல்லைங்க, நாங்கள் அழைத்து மிக சரியாக முயற்சி செய்கிறோம்னா அழைக்கலாம். சிலைய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு ஆனந்தி நிகழ்ச்சிக்கு அழைத்து பாடினாங்களோ இல்லையோ பாடி மழையை வளர்ச்சிருக்காங்க.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபைய பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: வணக்கம், நான் தேவேந்திரன்.
3: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
2: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
3: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
4: எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம், முந்தர வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

ஏன் அவ்வளவு ஒரு சந்தேகம்? நீங்க அந்த பாடலுக்காக அழைத்தீங்களா? முடியாது முடியாது, அது அது அந்த பாடல் தான். உங்களுக்கு இன்னொரு பாடல் வைத்திருக்கோம், இதுவும் நல்லா தான் இருக்கும், கேக்குறீங்களா? பாடல் என்னன்னு ஒளிபரப்பே செய்யல, அதுக்குள்ள யோசனை ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்களா இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இவ்வளவு முன்னெச்சரிக்கை கூடாது. சரி வாங்க பாடலை கேக்கலாம். சரியா, நீங்க முன்னெச்சரிக்கையா இருந்ததுக்காகவே உங்களுக்கு இந்த பாடல் கேளுங்க.

0: ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே, ரெண்டு பட்டாவ பையில் தொலைக்காதே.
1: பரவாயில்லையே, முன்னெச்சரிக்கை கொஞ்சம் உதவி செய்திருக்கு போல. எதிர்பார்த்தீங்களா இந்த பாடல்?
0: எதிர்பார்க்கவே இல்ல.
1: எதிர்பார்க்கல தானே, நாங்களும் எதிர்பார்க்காதத கொடுக்கணும்ல. உண்மையா பாடுமில்லா? எப்படி பாடிருக்காரு பாத்தீங்களா? அது இந்த ஒரு பாடல்ல அப்பா அப்பா அப்பா அவ்வளோ ஒரு உணர்வுகளை உணர்ச்சிகளை கொடுத்திருப்பாருல.
0: சிச்சுவேஷன் ஏத்து தகுந்த மாதிரி அவர் குரலை மாத்தி அவரோட டோனை மாத்தி படிக்கிற ஒரே ஆளு அவர் உண்டுதான்.
1: ஆமா ஆமா, அது அவர் வந்து ஜாம்பவன், அவருக்கு பக்கத்துல கூட நம்ம போக முடியாது. ஆனா அவர் பாடின பாடல நீங்க சரியா முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: நிறையா
1: நிறையா. சரி, அந்த முயற்சிக்கு பாராட்டு. உண்மையில எப்படி இருக்குன்னு இப்ப கேக்கலாம், சரியா?

ஆனா அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். இன்டர்வியூ அழைக்கணுமே, நம்ம கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருந்துட்டு போலாமே. என்ன சொல்றீங்க? அதுதான் நியாயமும் கூட. சரி, அழைத்து முயற்சி செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து அழைத்து கொண்டு தான் இருக்கீங்க. நேரம் பற்றாக்குறை காரணனால இவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடிந்தது. அடுத்த வியாழக்கிழமை அல்லது நாளை தீரா இசையில கூட நீங்க அழைத்து தாராளமாக பாடலாம். இது உங்கள் இதயம் கவர்ந்த தீரா இசை.

0: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு சேர்க்கட்டும்.
1: புகை மூட்டம் மாணவர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும், பேரரசர் வலியுறுத்தல். ஈராயிரத்து 30க்குள் செயற்கை நுண்ணறிவு துறையில் 30,000 திறன்மிக்க பட்டதாரிகள், உயர்கல்வி அமைச்சு இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டில் தற்போது நிலவும் புகைமூட்ட சூழலுக்கு நடுவே மாணவர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக காற்று மாசு குறியீடு IPU 150 முதல் 180 வரை பதிவு செய்யப்படும் பள்ளிகளை மூடுமாறு அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். எனவே பொதுமக்கள் முகக்கவரியை அணியுமாறும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். பேரளவில் மியான்மர் மக்களையும் தொடர்புடைய செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள அந்நாடு தயாராக இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதுவரை 10,493 மியான்மர் நாட்டினரும் பணியாளர்களும் அவர்களின் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்கள் விமானம் மூலமாகவும் கடல் ராணுவ கப்பல் வழியாகவும் திரும்ப அனுப்பப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த கட்ட அனுப்பும் திட்டம் குறித்து உள்துறை அமைச்சும் மியான்மரில் உள்ள அமைச்சும் கலந்துரையாடலை நடத்தும் என்றார். இவ்வேளையில் எஞ்சிய மியான்மர் நாட்டவரின் பதிவுகள் சரிபார்க்கப்பட்ட பிறகு நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் நடைமுறைகளின்படி அவர்கள் தாயகம் அனுப்பப்படுவர் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். உயர் மதிப்புடைய பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றத்திற்கு ஆதரவளிக்க மலேசியாவிற்கு திறன்மிக்கவர்கள் தேவை என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரே அப்துல் காடிர் கூறினார். நாட்டில் தற்போது உயர்திறன் மிக்கவர்களை உருவாக்குவதற்கான கொள்கைகளும் திட்டங்களும் உள்ளன. 2035 மலேசிய உயர்கல்வி திட்டம், 13வது மலேசிய திட்டம், 2030 தேசிய நுட்பத் தொழில் கல்வி டிவெட் கொள்கை ஆகியவற்றை அவர் உதாரணமாக குறிப்பிட்டார். அதிவேகமாக வளர்ச்சி கண்டு வரும் விநியோக சங்கிலி மேலும் விரிவடைவதுடன் தரமான முதலீடுகள் சிறந்த தொழில்நுட்பத்தையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரே தெரிவித்தார். இதனிடையே 2025 முதல் 2030க்குள் செயற்கை நுண்ணறிவு AI துறை சார்ந்த 30,000 திறன்மிக்க பட்டதாரிகளை உருவாக்க உயர்கல்வி அமைச்சு இலக்கிட்டுள்ளது. தானியக்க மயமாக்கல் சவாலை எதிர்கொள்ளவும் எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தை தேவைக்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரே அப்துல் காடிர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள 11 பொது பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் இளங்கலை, முதுகலை, முனைவர் PhD பட்ட படிப்புகளின் 30 திட்டங்கள் வாயிலாக இந்த இலக்கு எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பினை அவர் வெளியிட்டுள்ளார். நாளை மக்களவையில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள் என ஒட்டுமொத்த தேசிய விளையாட்டு சமூகத்தினருக்கும் நற்செய்தியை கொண்டுவரும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சு எதிர்பார்க்கிறது. அதேவேளை விளையாட்டு சூழல் அமைப்பின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் வகையில் அது அமைந்திருக்கும் என அமைச்சர் டாக்டர் முமா தௌஃபிக் ஜொஹாரி நம்பிக்கை தெரிவித்தார். நிதி ஒதுக்கீடு விளையாட்டாளர்களின் நலனுக்கும் அவர்களின் ஓய்வுக்கு பின்னரும் முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதுடன் நாட்டின் விளையாட்டு மேம்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினரையும் போலவே நாளை தாக்கல் செய்யப்படும் 2027 வரவு செலவு திட்டத்திற்காக குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மடானி அரசாங்கத்தின் கீழ் இத்தரப்பினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பல நிதி கடனுதவிகளை அரசாங்கம் தொடர்ந்து அறிவித்தும் வழங்கி வருகின்றது. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் தூண்களாக விளங்கும் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் பங்களிப்பு நாட்டின் மொத்த உற்பத்தியில் மிகப்பெரிய பங்களிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகள் உட்பட மேலும் சவாலான வணிக போட்டிகளுக்கு மத்தியில் 2027 வரவு செலவு திட்டத்தில் இத்தரப்பினரின் எதிர்பார்ப்பு குறித்து விளக்குகிறார் தொழில்நுட்ப வல்லுநர் புவனேஸ்வரி சுப்பிரமணியம்.
2: சிறு தொழில் செய்யறவங்களுக்கு வெறும் கடன் உதவி மட்டும் அதிகரிக்கிறத விட செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை எப்படி இன்னும் பெட்டரா அதிகரிக்கிறது, புதிய சந்தை வாய்ப்புகளை அவங்க எப்படி போய் அடையிறது, அது இல்லாம அவங்களோட வருமானத்தை இன்னும் எப்படி உயர்த்துறது அப்படின்ற நடைமுறை திட்டங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல அவங்க கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா செயற்கை நுண்ணறிவு வந்து பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் வந்து ஒரு உரிய தொழில்நுட்பமாக கருதப்பட முடியாது. வீட்டில இருந்து வேலை செய்பவர்கள், குறுந்தொழில் முனைவர்கள், சிறு வியாபாரிகள், சேவை தொழிலில் ஈடுபடுபவர்கள், இந்த மாதிரி எல்லா மக்களுக்குமே வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான பயிற்சிகள், மானியங்கள் மற்றும் தொடர்ச்சியான வழிகாட்டுதல்கள், கிராஸ் ரூட்னு சொல்றாங்க இல்லையா, அது வரைக்கும் போய் சேரணும். குறிப்பாக வந்து இந்த பெண் தொழில் முனைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிதி வசதி எல்லாம் இப்போ ஓரளவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம வந்து அந்த மின்னியல் திறன்களை வந்து இன்னும் அவங்க நிறைய எடுத்துட்டு வரக்கூடிய பயிற்சிகள், சந்தை மயமாக்குதல், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு வலுவான தொழில் சூழல் எக்கோ சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகவே இந்த வருடம் இருக்கும்னு நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம்.
1: ஆகவே 2027 வரவு செலவு திட்டம் தொழில்நுட்பத்தையும் சமூக மேம்பாட்டையும் இணைத்து பொருளாதார வாய்ப்புகள் கடைநிலை மக்கள் வரை கொண்டு சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர்.
3: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், நல்லாட்சியை உறுதி செய்தல் எனும் மூன்று முக்கிய கூறுகளை முன்னிறுத்தும் அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது.
1: சிங்கப்பூரில் கடந்த மாதம் 28 நாள் முதல் 30 வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 265 வெளிநாட்டு ஓட்டுநர்களிடமிருந்து நிலுவையில் இருந்த 639,000 டாலருக்கும் அதிகமான அபராத தொகையை அதிகாரிகள் வசூலித்தனர். சாலை குற்றங்களை புரிந்த அபராத தொகையை செலுத்த தவறும் வெளிநாட்டு ஓட்டுநர்களை சிங்கப்பூர் கடுமையாக கருதுகிறது. இதனிடையே சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களும் செல்லத்தக்க வாகன நுழைவு அனுமதி VEP கொண்டிருத்தல் அவசியம் என அக்குடியரசு வலியுறுத்தியது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஆகஸ்ட் வரை சீனாவுக்கு 61.28 மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு பயணிகள் வருகையளித்துள்ளதாக தேசிய குடிநுழைவு நிர்வாகம் NIA தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 19.5 விழுக்காடு அதிகமாகும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணிகளுக்கான சுற்றுலா தொகுப்பு முன்பதிவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தரவுகள் காட்டுகின்றன. மேலும் கிழக்காசியா, தென்கிழக்காசியா, ஐரோப்பாவிலிருந்து சீனாவுக்கு சுற்றுப்பயணிகள் வருகை புரிவதாக NA கூறியது. தென்கொரிய வீரர்களை காயப்படுத்திய ராணுவமயமற்ற வட்டாரத்தில் நிகழ்ந்த கன்னிவெடி தாக்குதலுக்கு பொறுப்பேற்க பியோங்யாங் மறுத்ததோடு உறவுகளை சீரமைக்க சோல் உயர்ந்த மரியாதையை காட்ட வேண்டும் என்று வடகொரிய தலைவரின் சகோதரி கிம் யோ ஜோங் தெரிவித்தார். சோலும் ஐநாவின் உத்தரவு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் எல்லைப் பகுதியில் வடகொரியாவால் புதைக்கப்பட்ட கன்னிவெடிகளே வெடிப்புக்கு காரணம் என முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இவ்விவகாரத்தில் மன்னிப்பு கோர மறுத்த வடகொரியா இருதரப்பு உறவினை மேம்படுத்த தென்கொரியா விரும்பினால் தங்களின் சொல்லிலும் செயலிலும் எதிர்த்தரப்பு உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பளிக்க வேண்டும் என யோ ஜோங் சொன்னார். விளையாட்டு 2027 சி போட்டி அடுத்த ஆண்டு செப்டம்பர் 18 தொடங்கி 29 வரை கோலாலம்பூர், சரவா, ஜஹூர் உட்பட பினாங்கில் நடைபெறும் இப்போட்டி வெற்றியடைய 14,000 தன்னார்வலர்கள் தேவைப்படுகின்றனர். அவர்களில் மிக அதிகமாக 5,000 முதல் 8,000 பேர் கோலாலம்பூரில் நடத்தப்படும் போட்டிகளுக்கு தேவைப்படுவதாக மலேசிய, சீன, பாரா, ஆசியான் விளையாட்டு போட்டிகளின் ஏற்பாட்டுக் குழுவின் தலைமை நிர்வாகி டாத்து அப்துல் ராஷித் யாக்கூப் தெரிவித்தார். பினாங்கில் 2,000 தன்னார்வலர்களும் சரவாக்கில் 5,000 முதல் 6,000 தன்னார்வலர்களின் தேவை பயன்படுத்தப்படும் என்றார் அவர். புகைமூட்டம் மாணவர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பேரரசர் வலியுறுத்தல். ஈராயிரத்து 30க்குள் செயற்கை நுண்ணறிவு துறையில் 30,000 திறன்மிக்க பட்டதாரிகள், உயர்கல்வி அமைச்சு இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.
0: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
4: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
0: லிங்கம்ஸ்.

நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இந்த தயக்கம் தான் சொல்ல நினைக்கும் அந்த வார்த்தைகளை சொல்ல விடாமல் கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லாமல கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரிலாம் கூடாது. மனதுல ஒருவரை பற்றி இப்படி ஒரு உணர்வு அன்பாக தோன்றினால் அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். தவறு எதுவும் கிடையாது. ஆனா யார்கிட்ட பகிர்ந்து கொள்றீங்க அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். அவ்வளவுதாங்க. ஒரு பாடல் வரி மட்டுமல்ல, மனசுக்குள் மறைத்து வைத்திருக்கும் காதலை, ஏக்கத்தை, சொல்ல முடியாத உணர்வுகளை மெதுவாக தொட்டு சென்ற வரிகள் தான் அந்த வரிகள். மயங்கினேன் தயங்கினேன் என்று மனதை வருடைய அதே காதல் பயணத்தில் இருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நெருக்கமா, இன்னும் கொஞ்சம் மென்மையா அன்பை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லைங்க.

0: யாருக்கு தாங்க இந்த கனவு இருக்காது? சொந்த வீடு வாங்கணும், என்னுடைய பெயர்ல வாங்கணும், என் குடும்பத்தில் உள்ளவங்க அப்பா அம்மா என்னோட மனைவி குழந்தைகள் சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும்ன்ற கனவு இருந்திருக்கும்ல, அந்த வீடு வாங்கும் கனவு உங்களுக்கு இருந்தா, இல்ல இப்போ நாங்க வீடு வாங்க போறங்க அந்த திட்டம் எனக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இத கேளுங்க. வழக்கறிஞர் திலகன் மேகநாதன், வீடு வாங்கும் போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான விளக்கங்களை கொடுக்கிறாரு.
1: வீடு வாங்குறது நம்மில் பல பேருக்கு ஒரு கனவு இருக்கு. ஒரு நாள் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு. வீடு பிடிச்சிருக்கு, லொகேஷனும் பிடிச்சிருக்கு, பிரைஸும் ஓகே. அப்புறம் என்ன, புக்கிங் ஃபீ கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். ஆனா ஒரு நிமிஷம், வீடு பிடிச்சிருக்குன்னு என்பதற்காக மட்டும் உடனே பணம் கொடுக்காதீங்க. இங்கதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க முடிவு பண்ணிட்டாங்க. வீடு விலை வந்து 5 லட்சம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஜென்ட் சொன்னாரு, சார் இப்பவே புக்கிங் ஃபீ கொடுங்க, இல்லனா இன்னொருத்தர் வீடு வாங்கிருவாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் ஒரே டென்ஷன். புக்கிங் ஃபீ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதுதான் சில பிரச்சனைகளை தெரிய ஆரம்பிக்குது. ப்ராப்பர்ட்டி டைட்டில் இஷ்யூ இருக்கு, லோன் செட்டில்மெண்ட் பற்றியும் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்போ அந்த ஃபேமிலி கேட்கறாங்க, இப்போ நம்ம புக்கிங் மணி என்ன ஆகும்னு. இதுதான் முக்கியம். பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லீகல் பொசிஷன் என்னன்னு செக் பண்ணணும். டைட்டில் கிளியரா இருக்கா, ஓனர் யாரு, ப்ராப்பர்ட்டி மேல சார்ஜ் ஏஜென்சி இருக்கா, கேவிட் இருக்கா, அவுட்ஸ்டாண்டிங் குயிக் கிராண்ட் அசஸ்மெண்ட் அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இவை எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம், பல பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, அக்ரிமெண்ட் வந்ததும் லாஸ்ட் பேஜ் மட்டும் பார்ப்பாங்க, எங்க சைன் பண்ணணும் அது மட்டும் பார்த்துட்டு சைன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எஸ்பிஐல பிரைஸ் மட்டும் இருக்காது, பேமெண்ட் ஷெடியூல் இருக்கும், கம்ப்ளீஷன் பீரியட் இருக்கும், டிஃபால்ட் நடந்தா என்ன ஆகும் என்பதும் இருக்கும், செல்லர் என்ன செய்யணும், பர்ச்சேசர் என்ன செய்யணும், எல்லாமே இருக்கும். அதனால ஹவுஸ் நல்லா இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க, பேப்பரும் நல்லா தான் இருக்கணும். இன்னொரு காமனான ப்ராப்ளம் என்னதுன்னா, கால தாமதம் ஏற்படுது. இல்லை டெவலப்பர்ஸோட ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது எப்போ ஹவுஸ் கிடைக்கும், எப்போ வேக்கன்ட் பொசிஷன் டிலே ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும். சில சமயங்கள்ல லிக்விடேட்டட் அசிஸ்டன்ட் டேமேஜஸ் பற்றிய ரைட்ஸும் இருக்கலாம். அதாவது டெவலப்பர் அக்ரீட் பண்ண டைம் லைன்குள்ள உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிய ஹேண்ட் ஓவர் பண்றாங்களா, அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் பொறுத்து நீங்க ஒரு பர்ச்சேசரா உங்களுக்கான கம்பன்சேஷன் கிளைம் செய்யும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதனால டிலே ஆயிடுச்சுன்னு அமைதியா உட்கார்ந்துருக்காதீங்க, உங்க ரைட்ஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், வீடு வாங்கும் பொழுது எல்லா பணத்தையும் வீட்டுக்காக மட்டும் பட்ஜெட் பண்ணாதீங்க. லீகல் ஃபீஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, லோன் ரிலேட்டட் காஸ்ட், டிஸ்பர்ஸ்மெண்ட் இதெல்லாம் கூட வரும். அதனால டோட்டல் காஸ்ட் என்னன்னு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கோங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9 கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் 1-2 25 years of GVM. அக்டோபர் 10 சனிக்கிழமை The Arch Galleries KL. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேஸ், ஹரிப்ரியா, பால்டப்பாவுடன் 1-2 25 years of GVM.
1: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
4: பசுமை தீபாவளி
3: அதான் செஞ்சிட்டோம்ல,
5: அப்போ நேசிப்போம்.
3: நேசிப்போம், முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
4: நினைவுகள் சேர்ப்போம்.
3: அதான் போன வருஷம்
4: பண்ணிட்டோம்ல,
6: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. இந்த வருஷம்
3: இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காது.

0: பேரா இசையில் உங்களுக்காக சிறு நடுத்தர தொழில் செய்யும் வியாபாரிகள் அவர்களுடனான சந்திப்பும் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக நம் பெண்கள் எப்படியாவது வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும் அப்படின்றதுக்காக திருமணத்துக்கு பிறகு வீட்டில் இருந்த வண்ணமாக கணவரோடு இணைந்து இது போன்ற சிறு வியாபாரங்களை செய்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி இருவருமாக இணைந்து இந்த மனைவியின் பின்னணியில் இவங்களோட வெற்றிக்கு அவங்களோட கணவர் தாங்க பலமா இருக்கிறாரு. வீட்டில் இருந்த வண்ணம் காலை சிற்றுண்டிகளை செய்து தயாரித்து குட்டி சாலையோரத்துல வியாபாரம் செய்து வரும் கலை வாணி தான் நாம சந்திக்க போகின்றோம்.
1: வணக்கம் வணக்கம், நான் இங்க வாணி பேசுறேன். நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கடை சின்ன ஸ்டால் வச்சிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்தியன் ஃபுட், அதாவது இட்லி தோசை நசுலமா மீ மீஹோன் எல்லா பலகாரங்கள் வடை கறிப்பாப் சுருளப்பம் இடியாப்பம் எல்லாமே இருக்கும். எவ்ரி மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னோட கடை இருக்கு. காலையில 5:30 போட்டுருவேன், டைம் வந்து அஞ்சில் முடிகிற வரைக்கும் இருக்கும். என் கடை எங்கன்னா சர்டாங் ராயா ஸ்ரீ கம்பாவன் செக்ஷன் 1 இருக்கு. ஸோ இந்த ஏரியால உள்ளவங்க வந்து வாங்கலாம், கண்டிப்பா வந்து வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். இன்னொன்னு சொல்ல விருப்பப்படுறேன், தீபாவளி பலகாரங்கள் வேணும்னா என்ன தாராளமா தொடர்பு கொள்ளலாம். என்னோட டிக்டாக் ஐடி வந்து @kalaikesavan301, ஃபாலோ பண்ணீங்களா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். இது மட்டும் இல்லாம கேத்தரிங் ஆர்டர் பண்றவங்க கூட பண்ணலாம், கேத்தரிங் செய்யறேன். அதுக்கப்புறம் தீபாவளி வந்துருச்சுல, தீபாவளி பலகாரங்கள் யாராவதுக்கு வேணும்னா தீபாவளி பலகாரங்கள்லாம் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த வேலையில மினல் FM க்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். ஐ லவ் மினல் FM.

0: நாம் யாரானாலும் எங்கிருந்தாலும் மலேசியர்கள் அனைவரும் இப்போது மை டிஜிட்டல் ஐடியில் இணைந்துள்ளனர். ஒரே ஒரு அடையாளம், உங்களின் அனைத்து ஆன்லைன் தேவைகளும் ஒரு தொடுதலில். பாதுகாப்பானது, வேகமானது, எளிதானது. இப்போது நம்முடைய நேரம். ஒன்றாக சேர்ந்து மலேசியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்திற்குள் முன்னேறுவோம். ஒரே ஒரு சாவி எல்லாவற்றிற்கும். இப்போதே பதிவிறக்கம் செய்து பதிவு செய்யுங்கள். மை டிஜிட்டல் ஐடி ஸ்லாமா பந்தாஸ் மூடா.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. மை இவன்ஸ் இன்டர்நேஷனல் படிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் 1-2-25 இயர்ஸ் ஆஃப் GVM அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரிஸ் குவாலாலம்பூரில். GVM இன் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு மாறுபட்ட வடிவிலான இசை படைப்பு. 1-2-25 இயர்ஸ் ஆஃப் GVM. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.

0: தீபாவளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்
1: ஆமாங்க. இந்நேரம் வந்து நீங்களும் யோசிச்சிருப்பீங்களா? நேர்களும் அழைத்தாங்க. ஒருவேளை இதுவா இருக்குமா, இந்த கருப்பொருள் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். வேணா கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா விரைவில் உங்ககிட்ட நாங்க சொல்லுவோம். இந்த 2026 தித்திக்கும் தீப திருநாளில் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரப்போகும் அந்த கருப்பொருள். நிச்சயமா இந்த ஒரு கருப்பொருள் நீங்க எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இப்போ உலகத்துல இருக்கிற இந்த

0: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவில் நிலவும் புகை மூட்ட சூழலை கையாள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக இந்தோனேசிய அதிபர் புரபவோ சுபியாந்தோ தெரிவித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். புரபவோடனான தொலைபேசி உரையாடலின் போது இந்த விவகாரம் கலந்துரையாடப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஆசிய நாடுகளுடனான அதிகரித்து வரும் போட்டிக்கு நடுவே அமெரிக்காவிலிருந்து உயர்தர முதலீடுகளை ஈர்க்க மலேசியா தொழில்துறை சூழல் அமைப்பு, திறன்மிக்க பணியாளர்கள், உள்கட்டமைப்பு, சந்தைக்கான அணுகல் ஆகியவற்றை தொடர்ந்து சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலீடு, வர்த்தக, தொழில் துணை அமைச்சர் சிம் ஜிசின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்வேளை கடந்த ஆண்டு மலேசியா 426.7 பில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூரில் தற்போது நிலவும் புகை மூட்டம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மாநில அரசாங்கம் கல்வித்துறையுடன் இணைந்து நாளை கூட்டத்தை நடத்த உள்ளதாக மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி தெரிவித்துள்ளார். பள்ளி செயல்பாடுகள் தொடர்பான விவகாரங்கள் உட்பட மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதை இக்கூட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். வங்காளதேசம் 442 மெகாவாட் சூரிய ஆற்றல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையை உந்தச் செய்ய முனைந்து வரும் நிலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த 230 மில்லியன் டாலர் திட்டம் வங்காளதேசத்தின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிசக்தி நெருக்கடி உட்பட இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை அதிகம் சார்ந்திருக்கும் நிலையில் இந்த திட்டம் செயல்வடிவம் பெற உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். விளையாட்டு. 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தேசிய ஸ்குவாஷ் அணியின் ஆயத்த பணிகளை வலுப்படுத்துவதில் இளைஞர் விளையாட்டு அமைச்சு, தேசிய விளையாட்டு மன்றம், தேசிய விளையாட்டுக் கழகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த ஆதரவு மிக முக்கியம் என்று மலேசிய ஸ்குவாஷ் சங்க தலைவர் ஜெரார்ட் மொன்டீரோ தெரிவித்தார். ஒலிம்பிக் தங்க இலக்கு திட்டத்தின் வாயிலாக கிடைக்கும் ஆதரவு விளையாட்டாளர்களின் முன்னேற்பாடுகளை கண்டமைக்கப்பட்ட முறையில் திட்டமிட உதவுகிறது என்றார் அவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

சரி, இன்று வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல என்ன கருப்பொருள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, வானிலைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் கருப்பொருளை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா, இது வெறும் காற்று மட்டும் கிடையாது, பூக்களின் மனத்தை சுமந்து நம்முடைய மனதை வருடி செல்லும் ஒரு மென்மையான உணர்வு என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம், இன்னொரு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, காற்று. காற்றின் அடிப்படையிலான பாடல்களை தான் நாம் கேட்க போகிறோம். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் முகத்தை தொட்டு சொல்லும் போது அது சொல்லும் கதையை மட்டும் நம்மாலும் உணர முடியும். சில காற்று ஒரு பழைய நினைவை கொண்டு வரும், சில காற்று காதலை நினைவுபடுத்துங்க, சில காற்று மனதில் இருந்த பாரத்தை அப்படியே கொஞ்சம் இறக்கி வைக்கும். இன்றைய மாலை காற்றோடு நம்முடைய இசை பயணம், காதலின் காற்று, நினைவுகளின் காற்று, மனதை வருட போகின்றது பாடல்களின் காற்று.

யாருக்கு யார் சொந்தம்? நீங்க எங்களுக்கு சொந்தங்க, அவ்வளவுதான். அதான் காற்றலைகளை, காற்று என்ற கருப்பொருளை இன்றைக்கு உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். பூக்களின் வாசனையை சுமந்து வரும் காற்று போல சில பாடல்கள் நம் நினைவுகளின் வாசனையை சுமந்து வரும். ஒரு காலத்தில் கேட்ட பாடல் இன்று மீண்டும் காதில் விழும் போது அந்த காலத்துக்கே நம்மை அழைத்து செல்கிறது. காற்று மாறலாம், காலம் மாறலாங்க, ஆனா சில பாடல்கள் தரும் உணர்வு மட்டும் மாறவே மாறாதுங்க. பூவாடை காற்று அப்படின்னா என்ன? மனத்தை சுமந்து வரும் காற்று, தென்றல் என்று பொருள். பூ பூ உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாடை மனம், காற்று காற்று. அதாவது பூக்களின் வாசனையுடன் வீசும் காற்று தான். இன்னும் கொஞ்சம் நம்ம பாணியில சொன்னா, பூவின் மனத்தை தாங்கி மெதுவாக மனதை வருடி செல்லும் தென்று. இது வெறும் காற்று கிடையாது. சில காற்று உடலை தொட்டு செல்லும், ஆனால் பூவாடை காற்று மனதை தொட்டு செல்லும். இந்த மாதிரி

தென்றல் காற்று, இதுல வரலாறும் ஒளிந்திருக்கின்றது. தமிழ் இலக்கியத்தில் தென்றல் என்பது வெறும் காற்றை குறிக்கும் சொல் அல்லங்க. சங்க இலக்கியம் தொடங்கி தென்றல் காதல், பிரிவு, நினைவு, இன்பம் ஆகிய உணர்வுகளுடன் இணைந்து பாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பொதிகை மலை மற்றும் தென்றல் காற்றுக்கு தமிழ் மரபில் ஒரு சிறப்பான தொடர்பும் இருக்கு. அகத்தியர் முனிவர் இருக்கிறார்ல, இவர் பொதிகை மலையுடன் தொடர்பு படுத்தப்படுவதாலும், அங்கிருந்து வீசும் காற்று இனிமையான தென்றலாக கற்பனை செய்யப்படுவதாலும் பொதிகை தென்றல் என்ற சொல்லி தமிழ் பண்பாட்டில் ஒரு அழகான அடையாளமாக மாறி இருக்கின்றது. காற்று எல்லா இடங்களிலும் வீசுகிறது, ஆனா தமிழர்களின் கற்பனையில் சில காற்றுக்கு மட்டும் ஒரு முகவரி இருக்கிறது, அது தாங்க இந்த தென்றல். சங்க காலத்தில் இருந்தே தென்றல் என்பது காதலின் தூதுவனாகவும், பிரிவின் வலியை தாங்கி வரும் தோழனாகவும் இலக்கியங்களில் இடம் பெற்றிருக்கிறது. அதனால்தான் தென்றல் உடலை மட்டும் வருடுவதில்லை, சில நேரங்களில் அது பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த ஒரு நினைவையும் வருடுகிறது.

என்றால் எப்போதும் மென்மையான தின்றல் மட்டுமல்ல, சில காற்றுகள் ஒரு பருவத்தையே மாற்றி எழுதும். மேற்கு பருவக்காற்று என்பது மேற்கு திசையிலிருந்து வீசும் பருவக்காற்று. வரலாற்றில் பார்த்தால் இந்த பருவக்காற்று வெறும் இயற்கை நிகழ்வு கிடையாது. மழையை எதிர்பார்த்த விவசாயம் முதல் கடல்வழி வணிகம் வரை மனிதர்களின் வாழ்க்கையை இந்த பருவக்காற்று மாற்றி இருக்குது. காற்று திசை மாறும் போது வானமும் மாறுகிறது, மழையும் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையும் மாறுகிறது. அது என்னமோ உண்மைதானே. இப்போ நம்முடைய வாழ்க்கை மாறிதானே இருக்கு. மலேசியாவில பொதுவாக மே முதல் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவக்காற்று நிலவுகிறது. இந்த காலகட்டத்தில் ஆசிய கண்ட பகுதியில் இருந்து வரும் வறண்ட காற்றின் தாக்கத்தால் மலேசியாவின் பல பகுதிகளில் மழை குறைவாக இருக்கும். ஆனால் இந்த காற்றுக்கு இன்னொரு முக்கியமான தாக்கமும் இருக்கிறது. இப்போ சுமத்ரா மற்றும் கலிமந்தான் பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீயின் புகை மலேசியாவை நோக்கி நகரும் போது தென்மேற்கு பருவக்காற்று என்ன செய்து அந்த புகை மூட்டத்தை இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. அதனாலதான் இப்போ புகை மூட்ட காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத காற்று தாங்க சில நேரம் மழையையும் கொண்டு வரும், சில நேரம் வெப்பத்தையும் கொண்டு வரும், சில நேரம் தொலை தூரத்தின் புகையையும் கொண்டு வரும். இந்த மாதிரி காற்று ஒரு பயணி, அது கடந்து வரும் இடங்களின் கதையையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது.

பனியை தொட்டு கொண்டு வரும் காற்று, மலைகளின் அமைதியை தழுவி கொண்டு வரும் காற்று. பல நூற்றாண்டுகளாக இந்த ஆல்ப்ஸ் மலைகள் காதலையும் கண்டிருக்கின்றன, பயணங்களையும் கண்டிருக்கின்றன, போர்களையும் பார்த்திருக்கின்றன. கிமு 218ல் ஹனிபால் தனது படையுடன் இந்த மலை தொடரை தாண்டி சென்ற போது இந்த மழை காற்று நிச்சயமா அவர்களுடைய பயணத்தின் சாட்சியாக இருந்திருக்கும் இல்லையா? வரலாறு மாறியது, மனிதர்கள் மாறினார்கள். ஆனா பாருங்க, அந்த மழை காற்று மட்டும் நேற்றைய கதைகளையும் இன்றைய கனவுகளையும் சுமந்து கொண்டு இன்னும் காதலோடு வீசிக் கொண்டிருக்கின்றது. அந்த குளிர்ந்த ஆல்ப்ஸ் மலை காற்றை இப்போ காற்றலைகள்ல அனுப்பி வைக்கிறேன்.

இந்த பாடல காற்று மட்டும் இல்லைங்க, அழகான பேபிலோன் தோட்டம் அதை பற்றி கூட சொல்லியிருப்பாங்க. பேபிலோனின் தொங்கும் தோட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு காலத்துல உலக அதிசயமாக பேசப்பட்ட இந்த பேபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு உயரத்தில் மரங்களும் மலர்களும் வளர்ந்ததாக சொல்லப்படுகின்றன. அதோட இந்த படங்கள் காணொலிகளை பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும் கண்களுக்கு. அந்த தோட்டங்கள் இன்று வரலாற்றின் பக்கங்களில் மட்டுமே வாழ்கின்றன. ஆனால் ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுங்களா, தோட்டங்கள் மறைந்திருக்கலாம், அந்த அழகை நினைத்து பார்க்க மனித மனம் மட்டும் மறையவில்லை. அதனாலதான் பாருங்க கவிகளின் வரிகள்ல இந்த பேபிலோனின் தொங்கு தோட்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரி, தோட்டத்திலிருந்து இப்ப காற்றுக்கு நம்ம வரலாம். சரியா, வாடை காற்று. பேபிலோனின் தொங்கும் தோட்டம் வந்தோடனே உலக அதிசயங்கள் நினைவுக்கு வருது. உலக அதிசயங்கள் நினைவுக்கு வரும் போது இந்த பாடல்ல இடம்பெற்ற வாடை காற்று தான் நினைவுக்கு வருது. ஆமா, வாடை காற்று என்றால் பொதுவாக குளிர்ச்சியான வறண்ட காற்று அல்லது குளிர்காலத்துல வீசும் காற்று என்று கூட சொல்லுவாங்க. தமிழ் மரபிலும் இலக்கியத்திலும் இந்த வாடை என்பது பெரும்பாலும் குளிரை தரும் வடக்காற்று என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகின்றது. காற்றுல என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். இப்போ தென்றல் அப்படின்னா மென்மையான இனிமையான காற்று, வாடை காற்று வந்து குளிர்ச்சியான சில நேரங்கள்ல சற்று கடுமையாக வீசும் காற்று. இன்னொரு காற்று இருக்கு, அது என்ன காற்று அப்படின்றத இந்த காற்றுக்கு பிறகு நாங்க சொல்றோம்.

சரி, காற்றுகளின் சிறிய வேறுபாடு சொல்லியிருந்தோம் இல்லையா, நினைவில் இருக்கா? தேன்றல் அப்படின்னா மென்மையான இனிமையான காற்று, வாழை காற்று குளிர்ச்சியான சில நேரங்கள்ல சற்று கடுமையாக வீசும் காற்று, அதற்கு பிறகு மூன்றாவதாக இருக்கும் காற்று தான் மழை காற்று. ஆமா, மழையை முன்னிட்டு அல்லது மழையுடன் வீசும் காற்று. இந்த மழை காற்று வரும்போது பா எப்படி குளிரன்னு தெரியும் தானே? ஆமாங்க, மழையுடன் வீசும் அல்லது மழை வருவதற்கு முன் வீசும் ஈரப்பதமான காற்று. இந்த மழை காற்று வீசும் போது உணர்ந்திருக்கீங்களா, மீனிலாம் அப்படியே கொஞ்சம் ஈரமான மாதிரி இருக்கும், நனைஞ்சிருப்போம். ஆமா, அறிவியல் ரீதியா மழைக்கு முன் காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும். காற்று குளிர்ந்து மேகங்கள் திரண்டு மழை துளிகள் உருவாகும் போது அந்த மாற்றத்தை நாம் குளிர்ச்சியான மழை காற்றாக உணர்கின்றோம். அதனாலதான் ஈரப்பதம் நம்முடைய மேனியிலும் இருக்குங்க. மழை வருவதற்கு முன்பே அதன் வருகையை காதில் சொல்லிவிடும் தூதுவன் தான் இந்த மழை காற்று. மண்ணில் வாசனையை சுமந்து வந்து உடலை தழுவி மனதை நனைத்து செல்லும் மழை துளிகள் பூமியை நனைக்கும். ஆனால் மழை காற்று நம் நினைவுகளை நனைக்கும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-909-7219.
1: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் 1-2 அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரிஸ் கேஎல்இல். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேஸ், ஹரிப்ரியா, பால் டப்பாவுடன் 1-2 25 ஆஃப் ஜிவிஎம்.
2: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
3: பசுமை தீபாவளி.
2: அதான் செஞ்சிட்டோம்ல,
4: அப்போ நேசிப்போம்.
2: நேசிப்போம், முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
3: நினைவுகள் சேர்ப்போம்.
2: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
5: இது பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த வருஷம்
2: பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

மழை காற்று, வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது, இன்னும் பெய்து கொண்டிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இங்கே தனியாக அறிவு பறையில் இருக்கேன் இல்லையா. ஆனால் அந்த மழை காற்று, அந்த குளிர்ச்சியான ஒரு உணர்வை இங்கே உணர முடிகின்றது. இதுதான் இந்த மழை காற்று. காற்றையும் காதலையும் எப்படி நினைக்கிறாங்க தெரியுங்களா? வாசனையும் காதல் நினைவுகளும். ஒருவருடைய அந்த பர்ஃப்யூம் சொல்லுவாங்களே, ஆமா, இயற்கையான வாசனை அவரை பற்றிய நினைவுகளை திடீரென தூண்டுமா? காரணம், மனத்தை செயலாக்கும் மூளை பகுதிகள் நினைவு மற்றும் உணர்ச்சிகளுடன் நெருக்கமாக இணைந்திருக்கின்றன. அதனாலதான் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க அந்த பக்கமா வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மனம், ஆஹா, இவங்க வந்துட்டாங்க, இந்த பக்கமா போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தோன்றும். அதுக்கு காரணம் இதுதான். அப்போ காற்று காதல் செய்தியை சுமக்குமான்னு கேட்டீங்கன்னா, காதல் கடிதத்தை காற்று சுமக்காது, ஆனா அந்த காற்றின் ஈரப்பதத்தில் கலந்திருக்கும் உணர்வுகள் வந்து அந்த காதலை கொண்டு வரும்னு சொல்றாங்க. மழை காற்றும் காதலும் என்ன தெரியுங்களா? மழைக்கு பிறகு வரும் மண் வாசனை இருக்குல்ல, சிலருக்கு இனிமையான நினைவுகளையும் அமைதியான உணர்வையும் ஏற்படுத்தலாம். அதனால மழை காற்று காதல் உணர்வை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மழைக்கு பின்னால அந்த மண் வாசனை நீங்க நுகர்ந்து பார்த்ததுண்டா? இல்லனா கட்டாயம் நீங்க முயற்சி செய்து பாருங்க. நிறைவாக காற்றும் நினைவுங்க ஒரு பழைய காதல், ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய வாசனை அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உணரும் போது அந்த வாசனையுடன் தொடர்புடைய பழைய நினைவு உயிர் பெறுவதும் உண்டு. அதனால ஒட்டு மொத்தமா என்ன சொல்றேன்னா, காற்று காதலை கொண்டு வருமானா தெரியாதுங்க, ஆனா காதலித்த ஒருவரின் வாசனையை மட்டும் பல வருடங்கள் கடந்தாலும் நம் நினைவுக்குள் கொண்டு வர முடியும். அதனால் தான் சில காற்றுகள் முகத்தை மட்டும் வருடுவதில்லை, மறந்த காதலையும் எழுப்புவிடும். காற்றுக்குள் இவ்வளவான்னு கேக்குறீங்களா? இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. சொல்றதுக்கு நேரம் மட்டும்தான் பற்றவில்லை. காற்றுக்கு வாசல் எதுவும் தேவையில்லைங்க, அது எங்க வேண்டுமானாலும் நுழைந்துவிடும். அதே போல சில நினைவுகளுக்கும் ஒரு கதவு, ஒரு அழைப்பு எதுவுமே தேவையில்லை, ஒரு காற்றின் வருடல் மட்டும் போதும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு ஒரு வாசல் உங்கள் இதயத்துக்காக காத்திருக்கின்றது. நீங்க என்ன பண்ணணும்? அந்த வாசல் கதவை திறக்கணும், இதயத்தை அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய பதிவுத்துறை JPN நாடு முழுவதும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 6 வரை 169,346 புதிய தலைமுறை அடையாள அட்டைகளை வெளியிட்டுள்ளது. 5 மாநிலங்களில், குறிப்பாக கூட்டரசு பிரதேசம் ஜொஹோர், சரவா, சபா, சிலாங்கூர் ஆகியவற்றில் அதிக எண்ணிக்கையிலான அடையாள அட்டை வெளியிடப்பட்டதாக JPN தலைமை இயக்குநர் டாக்டர் பட்ரோல் இஷாம் அலியாஸ் தெரிவித்தார். மலேசிய குடிநுழைவுத்துறை சிலாங்கூர் சிறிகம்பாங்கானிலும் பண்டார்பாரு கிளாங்கிலும் நேற்று மேற்கொண்ட சோதனையில் 174 அந்நிய நாட்டினரையும் 6 உள்நாட்டு நிறுவன உரிமையாளர்களையும் கைது செய்தது. 307 பேர் மீது சோதனை நடத்தப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். அவர்களுள் 121 பேர் உள்நாட்டவர், 186 பேர் வெளிநாட்டவர் என்றார் அவர். ஸ்லாங்கூர் தஞ்சோங் காராங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்தனர், மேலும் 1 படுகாயமடைந்தார். ராஜாமுடா மூசா சாலையில் பிற்பகல் 1:37 இந்த விபத்து நிகழ்ந்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் அஷ்ரோல் ரிசால் அஸ்பார் தெரிவித்தார். கடந்த மாதம் 16 தாய்லாந்து தலைநகர் உட்பட 21 மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 44 அதிகரித்துள்ளது. 3.13 மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் தடுப்பு துறையின் தலைமை இயக்குநர் நீராட் போங் சித்வான் தெரிவித்தார். தென் பகுதியிலிருந்து வட மாநிலங்களுக்கு வழிந்தோடிய மழை நீர் பெருவெள்ளம் ஏற்பட காரணமானது. இதில் 1.14 மில்லியன் குடியிருப்புகள் சேதமடைந்தன. வனுவாத்து நொர்சோ பகுதிக்கு வடகிழக்கே 105 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9 ரிக்டர் கருவியில் 6.6 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. விளையாட்டு ஆர்டிக் பொதுப்பு பந்து நாட்டின் தொழில்முறை ஒற்றையர் விளையாட்டாளர் லீ ஜிஜியா காலிறுதிக்கு முன்னேறினார். பின்லாந்து வந்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் தைவானைச் சேர்ந்த சு லியாங்கை நேரடி செட்களில் வெற்றி கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: வாணி, அந்த பக்கம் வானிலை எப்படி இருக்கு?
1: இங்க அந்த மேகமூட்டமா அந்த மாதிரி இருக்கு வானிலை.
0: சுத்தியாலாம் ஷாலாம்ல வானிலை மேகமூட்டமாக இருக்கு.
1: ஆமா,
0: மழை வர மாதிரி தெரியல.
1: இல்ல, ஒரு புகை மூட்டமா இருக்கு.
0: ஆமா, வெளியெல்லாம் போகாதீங்க சரியா? எங்க இருக்கீங்க நீங்க?
1: நான் இப்பதான் பிள்ளைங்களை ஸ்கூல் முடிஞ்சு அவங்களை ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: ஓ, அப்ப அவங்க கிட்ட இந்த முகக்கவரி எல்லாம் அணிய சொல்லுங்க, தண்ணீர் எல்லாம் அதிகம் அருந்த சொல்லுங்க சரியா? சரி, வானிலை நிலவரங்கள்லாம் வாணி கொடுத்ததுக்கு நன்றி. அந்த நன்றிக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுக்கலாமா?
1: கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க.
0: என்ன பாட்டு வேணும்?
1: சுவலட்சுமி,
0: அது அவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே ஆசை?
1: என்ன
0: தங்கச்சி சொல்லல?
1: அண்ணன் பேர் வந்து இளங்கோவன். பட் ஆனா அண்ணன் இல்லப்ப இருந்தாலும் எப்பவுமே என் கூட இருந்து அவங்க கேக்குற மாதிரிதான் எனக்கு இருக்கு.
0: அப்படியா, சரி பரவாயில்ல. நினைவுகளில் வாழும் அண்ணனுக்காக தங்கச்சி கேட்டிருக்கீங்க. கட்டாயம் அந்த நினைவுகள் உங்க பக்கத்துல அண்ணன் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கட்டும் சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி, நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இளமை, புதுமை, இனிமை.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென மக்ரிப் தொழுகை நேரம் 7:04. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென மக்ரிப் தொழுகை நேரம் 7:04.
4: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
5: LKM Furniture Malaysia, October 7-11 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
6: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
7: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
6: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம். அதானு சொல்ல வரீங்க?
7: நீ சொல்றது சரிதான்.
0: மை ஈவென்ட்ஸ் இன்டர்நேஷனல் படிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் 1-2 25 years of GVM, October 10, சனிக்கிழமை, The Arch Galleries, குவாலாலம்பூரில். GVM இன் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு மாறுபட்ட வடிவிலான இசை படைப்பு. 1-2 25 years of GVM. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
8: வணக்கம் திரேசா, நான் ஜானு மோர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து எனக்கு பவித்ரா படத்துல இருந்து அழகு நிலவை பாட்டு வேணும், என்னோட மகனுக்காக.
9: மகன் பெயர் என்ன?
8: மகன் பெயர் தேஷ்வின் நாயர்.
9: அவரை ரொம்ப பிடிக்கும் போல.
8: ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் இருக்காங்க.
9: ஓ, ஒரே குழந்தையா வீட்டுல?
8: ஆமா,
9: தெரியுது தெரியுது. அழகு நிலவைன்னு என்ன பிடிக்கும் தேஷ்வின் கிட்ட?
8: என்ன பிடிக்கும்னா, அவரு ஏதா இருந்தாலும் பொறுமையா கேட்டுக்குவாங்க, அது ரொம்ப பிடிக்கும்.
9: அப்படியா? ஜானு கிட்ட பொறுமையா இருக்குன்னா அப்ப எவ்வளவு நல்ல பையனா இருக்கணும் சொல்லுங்க.
8: ஆமா
9: ஆமா, ஆமா ஆமா. ஜானு நல்லா செல்லமா பாக்குறீங்களா?
8: செல்லோ டைம் செல்லோ, கண்டிப்பா டைம் கண்டிப்பா,
9: அதுதான் வேணும். கண்டிப்பா செல்லமா இருக்கும் போது அவருக்கு நல்லது ஒரு எதிர்காலம் இருக்கும் அல்லவா?
8: ஆமா.
9: சரி, ஜானுக்கும் தஷ்வினுக்கும் சேர்த்து இந்த பாட.
8: தேங்க்யூ ரேஷா, ரொம்ப நன்றி.
9: நன்றி.

0: புனைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் புரிப்பாய பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
3: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
4: பசுமை தீபாவளி.
3: அதான் செஞ்சிட்டோம்ல,
5: அப்போ நேசிப்போம்.
3: நேசிப்போம், முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
4: நினைவுகள் சேர்ப்போம்.
3: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
6: இது பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு, அப்போ இந்த வருஷம்
3: இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

0: பாருங்க ஷீலா, ரவாங்கல எப்படி இருக்கு வானிலை?
1: ஐயோ போங்க, அப்படிதான் இருக்கு, தெருவா தான் இருக்குது.
0: ஆமாவா?
1: இப்ப மணி என்ன, முதல்ல பாக்கும் போது அப்படியே காலையில இருக்குமே 6:45 மணி இறங்குமே அந்த மாதிரி இருந்துச்சு.
0: இப்ப டெலிஞ்சியா இருக்கு இல்லையா, அங்கேயே ஏபிஐ வந்து அந்த காற்று தர குறியீடு வந்து அதிகமா தான் இருக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னதாக வந்து பதிவு செய்திருக்காங்க. பெட்டலிஞ்சியால 230, கோலாலம்பூர்ல பாத்தீங்கன்னா 218, கிளாங்ல 173, இப்போ பேரால 155, சரவாக்ல வந்து 94 இருக்கு. அதனால வந்து புகை மூட்டத்துக்கு மத்தியில கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும். புகை மூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சரிசா, இந்த பாட்டு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஆனா தவமின்றி கிடைத்த வரமே.

0: வணக்கம் ஸ்ரீசா, நான் எட்மண்ட் பேசுறேன் சுங்கை ப்ளூல இருந்து.
1: சொல்லுங்க என்ன பாடல்?
0: எனக்கு வந்து மொழி பாடு, காற்றின் மொழின்ற பாட்டு இருக்கீங்களா? தெரியல, எனக்கு மொழினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் மொழி, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ஆசையா இருக்கு.

0: சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலம்.
1: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
2: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: மலேசியா நினைக்க இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
4: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
5: பசுமை தீபாவளி
4: அதான் செஞ்சிட்டோம்ல,
6: அப்போ நேசிப்போம்.
4: நேசிப்போம், முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
5: நினைவுகள் சேர்ப்போம்.
4: விரைவில்
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலவம்.

0: சொல்லுங்க விக்னேஷ், இந்த பாடல் கொஞ்சம் ஏக்கம் கலந்து இருக்கும், ஏன் இந்த பாடல்?
1: எனக்கு சோனலதாவோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா,
1: அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு இந்த அவார்ட் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு வேற இது.
0: ஆமா,
1: அதனால ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு.
0: ஏன்னா இந்த பாடல் வந்து கேட்டு முடித்து விட்ட பிறகு ஏன் இவங்க இன்னும் இந்த பூமியில வாழல அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா?
1: கண்டிப்பா, அதோட அவங்க உருகி பாடுறப்ப கண்டிப்பா அந்த நினைவுகள் வரும் நம்மளுக்கு.
0: அந்த நினைவுகள், நம்ம மனசுல இருக்கிற வலிகள், இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு அவங்களுடைய குரல், இந்த பாடல் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும். அந்த ஆறுதலை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சரியா,
1: மிக்க நன்றி.
0: உங்க மனசு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கா?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ண கரெக்டா கிடைச்சிருச்சு இன்னைக்கு.
0: அக்டோபர் மாதம் அப்படின்றப்ப மனநல ஆரோக்கியத்துக்கான ஒரு மாதம், அதனால உங்க மனசு நல்லா ஆரோக்கியமா இருக்குல்ல?
1: ஆமா.

காற்று மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம் மனதை விட்டு போகாது. சில குரல்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஒரு தாக்கத்தை சுவர்ணலதா அவங்களுடைய குரல் ஏற்படுத்தியிருக்குங்க. பாடல் முடிந்தாலும் அதன் நினைவுகள் நம் மனதில் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டேதான் இருக்கும். அந்த நினைவுகளோடு இன்றைய தீரா இசையில் இருந்து உங்கள் இதயங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். இதயமானவள் நான் த்ரேசா லசரோ. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் சவுதர்ன் ஷட்டல் KTM ரயில் சேவை தொடர்பாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நற்செய்திகளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் வாழ்க்கை செலவினத்தை மேலும் குறைக்க இது உதவும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் நம்பிக்கை தெரிவித்தார். காற்று மாசு குறியீடு 180 கடக்கும் பகுதிகளில் உள்ள கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் நாளை தொடங்கி மூடப்படும். சுகாதாரத்தை பாதிக்கும் புகை மூட்ட பாதிப்பிலிருந்து மாணவர்களையும் பள்ளி தரப்பினரையும் பாதுகாக்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக மலேசிய கல்வித்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அகமது தெரிவித்தார். நாட்டிற்கு சேவையாற்றியவர்கள் மறக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் முயற்சிகளுக்கு இணங்க ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் நலனுக்கும் வாழ்க்கைக்கும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொதுச் சேவைத்துறை JPAவுக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அதன் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் ஒன் அஹமத் டஹ்லான் அப்துல் அசீஸ் கூறினார். மலாக்காவில் பாயாரும் போர்ட் எட் தங்காபாத்து சமூகத்துடனான 2026 மடானி கீதா திட்டம் வரும் சனிக்கிழமை குருபோங் மக்கள் வீணமைப்பு திட்டம் PPR சமூக மண்டபத்தில் நடைபெற உள்ளது. அத்திட்டம் 2000 PPR குடியிருப்பாளர்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 27 நாள் கோலாபில்லா மாவட்டத்தில் உள்ள உறைவிட பள்ளியில் 4 படிவ மாணவரால் தாக்கப்பட்டதாக நம்பப்படும் சம்பவத்தில் 2 படிவ மாணவர் காயமடைந்தார். இச்சம்பவம் சம்பந்தப்பட்ட பள்ளியில் இரவு 11:40 மணிக்கு நிகழ்ந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது முஸ்தபா உசேன் தெரிவித்தார். அடுத்த வாரம் தொடங்கும் பன்னாட்டு நிதியம் உலக வங்கிகளின் குழுவின் ஆண்டு கூட்டத்திற்கான தயார்நிலை பணிகளை உபசரணை நாடான தாய்லாந்து துரிதப்படுத்தி வருகிறது. 1000 மேற்பட்ட பன்னாட்டு பேரர்கள் அந்நாட்டுக்கு வரவிருப்பதாக பிரதமர் அலுவலகத்தின் பேச்சாளர் புலோய்தா லக்ஸமா அசங் சான் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணிகரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அடிக்கடி கேட்போம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா நிலைமையை பார்த்தா எங்க இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும் போல. ஏன்னா காற்றின் தரம் நாளுக்கு நாள் கொஞ்சம் மோசமான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கு. இந்த வேளையில வெளியே எங்கேயாவது நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா முகக்கவசத்தை அணிய மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் எப்போதும் கவனத்தில் நீங்க வைத்துக்கொள்ளணும். எங்களுக்கும் அதுதான் வேண்டும். சரி, ஆரோக்கியத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இங்க இந்த பொழுது உங்களுடைய பொழுது இதமா போவதை நாங்க பார்த்துக்கிறோம். ஏன்னா காற்றின் மொழியில் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த விருப்பமான பாடல்களோடு நள்ளிரவு 12 வரைக்கும் நான் பிரவீன்குமார் உங்களோட பேச வந்துட்டேன். முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரைசை பாடல்கள் தான். முதல் பாடலை கொஞ்சம் உற்சாகமா வருது. இதோ
1: பிரதர் அப்பமா, டிக்சிக் டிக்சிக் ஆகுண்டா மன மியூசிக் எவனா அப்பா கடுப்பு நின்று போய் வாங்கறான்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:14. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:14.
2: இன்றைய டிஜிட்டல் உலகில் உங்கள் அடையாளத்தை பாதுகாப்பது மிக முக்கியம். மை டிஜிட்டல் ஐடி, ஒரே ஒரு சாவி எல்லாவற்றுக்கும். போலி கணக்குகள் இல்லை, போலி நபர்கள் இல்லை, உண்மையிலே நீங்களே நீங்கள். மை டிஜிட்டல் ஐடி உங்கள் தனிப்பட்ட தரவை சேமிக்காது. ஒரே ஒரு உள்நுழைவுடன் அபராதம் செலுத்தலாம், மாணவர் கடன்களை நிர்வகிக்கலாம், வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம், மேலும் பல விஷயங்கள் செய்யலாம். மேலும் தகவல்களுக்கு digital-id.my இப்போதே பதிவிறக்கம் செய்து பதிவு செய்யுங்கள். மை டிஜிட்டல் ஐடி சொல்லாமா பால்தாஸ் பூடா.
3: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
4: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
3: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
4: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.

கிருஷ்ணா தேஜஸ்வி அந்த ஒரு பாடலை கொண்டு வந்தார். சரிங்க, இப்ப சமூக ஊடகங்கள்ல விண்டர் ஆக் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறாங்க. என்ன வார்த்தை இது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல குளிர்கால வளைவு. எது குளிர்கால வளைவா, என்னங்க இது அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, மேல் நாடுகள்லாம் பார்த்தோம்னா இந்த வருடத்தின் கடைசி 3 மாதங்கள்ல தான் குளிர்காலம் வரும் இல்லையா. அதனால அந்த கடைசி 3 மாதங்கள் தான் இருக்கு, ஒரு 90 நாட்கள். இந்த 90 நாட்களை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில என்னென்ன இலக்குகள் இருக்கோ அது வந்து என்னவா வேணா இருக்கலாம். அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்வதா இருக்கலாம், அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் அடைஞ்சே ஆகணுங்க இந்த 90 நாட்களுக்குள். இல்லைன்னா மேம்படுத்திக் கொண்டே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் வந்து விண்டர் ஆக் அப்படின்னு குறிப்பிட்டு வராங்க. இது என்னன்னா, ஒரு நல்ல வகையில அவங்களை மேம்படுத்தி அவங்க செய்ய நினைக்கின்ற அந்த இலக்கை அடைந்துட்டாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, இந்த 3 மாதங்கள்ல அவங்க செய்தது எல்லாத்தையும் சின்ன சின்ன காணொளிகளா எடுத்து அதன் பிறகு வருடம் ஆரம்பிப்பதற்கு முன்பு தொகுத்து அவங்க சமூக ஊடகங்கள்ல பதிவேற்றம் செய்யறாங்க. விண்டர் ஆக் அப்படின்ற அந்த வார்த்தையோடு இணைத்து, சரி 90 நாட்கள் தான் இருக்கு, 90 நாட்களுக்கும் குறைவான நாட்கள் தாங்க இருக்கு வருடம் முடிவடைவதற்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது இலக்கு இருந்தாலும் அதை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் கார்த்திக் மற்றும் யுவன் சங்கர் ராஜா கொண்டு வராங்க. இதோ

0: தீபாவளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

ஜாவித் அலி குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம்ங்க. சரி, அடுத்து ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்திருக்கின்றோம். இப்போதான் ரொம்ப சமீபத்தில் சொல்லியிருக்காங்க என்னன்னா, தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலே வந்து அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு திரைப்படமா ஸ்பிரிட் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா இதுவரை 2 திரைப்படங்கள் தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் 2 திரைப்படங்களுமே வந்து மிகப்பெரிய வெற்றி, ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒன்று அர்ஜுன் ரெட்டி, இன்னொன்று அனிமல். அவருடைய 3வது திரைப்படமான இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபாஸ் நடிச்சு வராரு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த திரைப்படத்தோட அந்த விளம்பர போஸ்டர்கள்லாம் கூட ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க சமூக ஊடகங்களில். இந்த ஒரு வேளையில் பார்த்தோம்னா, இந்த திரைப்படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக அவர் வராரு. ஆனால் புதிய தகவல் என்ன அப்படின்னா, முதல் பாதி 2 பாதின்னு இருக்கு இல்லையா, முதல் பாதியில் தான் வந்து காவல்துறை அதிகாரியாக அந்த ஒரு வேடத்தில் வந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாதியில் வந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் வரப்போவதா இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுல வந்து ஏதாவது ஒரு குற்ற பின்னணியில் நகரும் ஒரு கதைக்களமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒரே கதாபாத்திரம் ஆனா 2 வெவ்வேறு வேடங்கள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நடிகர் பிரபாஸ் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இது உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இயக்குனருடைய திரைப்படங்கள்னு சொல்லும் போது இது ஜனரஞ்சகமான திரைப்படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆங்கிலத்துல ரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எந்த மாதிரியான தணிக்கையும் இல்லாத ஒரு கதைக்களமா இது நகரும். இந்த திரைப்படமும் ஸ்பிரிட்டும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து சமூக ஊடகங்களில். சரி, தொடர்ந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு திரைப்படமா இது வெளியாக போகின்றது என்பதை. அடுத்த பாடல் நடிகர் பிரபாஸ் நடித்த டார்லிங் அப்படின்ற திரையிலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் கொண்டு வராரு. இது

0: சமைக்கலாம்.
1: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
2: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
1: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
1: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
1: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும்தான் பிரச்சனையா என்ன?
1: பொது இடத்துல நம்ம சுயமரியாதையை பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
2: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

ரஞ்சித் மற்றும் கல்பனா கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, என் கண்ணை போல பார்த்துப்பேன், என் கண்ணை போல பார்த்துப்பேன் அப்படின்னு சில பேர்லாம் வசனம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்க அதெல்லாம் நீங்க. ஆனா வந்து நம்ம கண்ணை நம்ம சரியா பார்த்துக்கொள்றோமா? ஏன்னு பார்த்தோம்னா, முன்பு இருந்த ஒரு காலகட்டத்தை விட இப்போதைய காலகட்டத்தில் 50 விழுக்காடுக்கும் அதிகமான இந்த கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது உலக அளவில் உள்ள மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதற்கு காரணம் என்னன்னு தெரியும். இப்ப சமீபத்திய ஆண்டுகள்ல, கடைசி ஒரு 10-15 ஆண்டுகள்ல தூங்கி எழுந்தவுடன் நம்ம வந்து இந்த இலக்கவியல் திரைகளை தான் பார்க்கறோம். நம்ம விவேக கைபேசியோட திரைகளை பார்க்கறோம். அதோட நம்ம அலுவலகத்துல வேலை செய்யும் போது இந்த மடிக்கணினிகள்

சோதனை அப்படின்ற ஒன்றை செய்வது வந்து ரொம்ப குறைவாயிருச்சு. அதனால அடிக்கடி கண்கள்ல வந்து ஏதோ ஒண்ணு சரியா இல்ல, அடிக்கடி சிவப்பாகுது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்தால் இந்த கண்கள் பரிசோதனையையும் அடிக்கடி செய்து கொள்ளுங்கள். இந்த இந்த ஒரு செய்தியை வந்து இன்றைக்கு ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று உலக பார்வை தினமா, உலக பார்வை தினம் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி செய்திகளை உங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஒரு காரணத்திற்காக கொண்டாடப்படும் இல்ல அனுசரிக்கப்படும் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த செய்தியை உங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல, சரி அடுத்த முறை கண்டிப்பா கண்களை பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, எப்போதுமே தெலுங்கு திரைசை தொகுப்பில் தெலுங்கு திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை கேட்போம். அடுத்து வரும் ஒரு பாடல் தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ஆனா ஒரு தெலுங்கு பாடல். என்ன பாடலா இருக்கும்? கொஞ்ச நேரம் யோசிச்சா நீங்க கண்டுபிடித்துருவீங்க, யோசிச்சுட்டே இருங்க. ஆனா பாடலை இப்பயே கேட்டலாம். பின்னி கிருஷ்ணகுமார் கொண்டு வராங்க, இதோ.

0: ஒரு பெரிய வலிங்க. நான் அண்மையில ஒரு 3 வருடம் தனிமையில இருந்தேன். வலி வந்து அங்க முடியாத ஒரு வலி. நீங்க சிங்கிள் சொன்னாங்களே, அந்த சிங்கிளா இருக்கிறவங்க வந்து அவங்க அவங்களை அனுப்பிக்கிற வலி அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு கூட நம்ம வேணா வாழ்க்கையில கூட துணியவர் சொல்லுவாங்களே, அது இருக்கிறது எவ்வளவு முக்கியம் வந்து அந்த அந்த வாழ்க்கைக்கு போன பிறகு தான் தெரியும். சோ இப்ப திருப்பி நான் திருமணம் ஆகி சந்தோஷமா இருக்கேன். மனைவி இன்னைக்கு 2 நாள் கேளுக்கு போயிருக்காங்க, மீட்டிங் போயிருக்கேன், மீட்டிங் போயிருக்காங்க, நான் இருக்கேன். அந்த அந்த 2 நாள் பிரிவே ஏத்துக்க முடியல.
1: ஓ இல்ல, சில பேர் எல்லாம் சொல்றாங்க பிரபு, தூங்க முடியல, சரியா வெளியூருக்கு போக முடியல, நம்ம பிடிச்சத செய்ய முடியல, சிலர் பேசும் நேரத்துல. இப்ப நீங்க எப்படி எதிர்மாறா சொல்ல?
2: வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. காற்று மாசு குறியீடு 180 கடந்தால் நாளை தொடங்கி பள்ளிகள் மூடப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாளை தாக்கல் செய்யப்படும் 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி மக்களின் சுமைகளை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பினை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்டுள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் பல வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு நாட்டின் வளர்ச்சி பலன்கள் மக்களுக்கு நியாயமான முறையில் சென்றடைவதையும் உறுதி செய்யும் என்ற நம்பிக்கையை எக்ஸ் பதிவின் வாயிலாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மடானி அரசாங்கத்தின் 5வது வரவு செலவு திட்டத்தின் தயார் நிலை பணிகளை நிதியமைச்சருமான அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். 2027 வரவு செலவு திட்டம் நாளை பிற்பகல் 3:30 மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். மேலும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க கடினமாக உழைத்த நிதியமைச்சின் அனைத்து குழுவினருக்கும் அவர் நன்றி கூறினார். மலேசியாவில் நிலவும் புகைமூட்ட சூழலை கையாள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக இந்தோனேசிய அதிபர் புரபவோ சுபியாந்தோ தெரிவித்துள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். புரபவோ உடனான தொலைபேசி உரையாடலின் போது இந்த விவகாரம் கலந்துரையாடப்பட்டதாக அவர் கூறினார். புகைமூட்ட விவகாரம் சுகாதாரம் சார்ந்த கவலையை ஏற்படுத்துவதனால் ஜகார்த்தாவிற்கு வேண்டிய உதவிகளை வழங்க மலேசியா தயாராக உள்ளதை கடந்த சில வாரங்களுக்கு முன்னரே வெளியிட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். காற்று மாசு குறியீடு 180 கடக்கும் பகுதிகளில் உள்ள கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் நாளை தொடங்கி மூடப்படும். தொடர்ந்து 3 மேல் காற்று மாசு குறியீடு 150 மேல் பதிவாகும் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை 12 தொடங்கி மூடப்படும் என தேசிய கல்வித்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் மொஹமட் அசம் அஹமத் தெரிவித்தார். சுகாதாரத்தை பாதிக்கும் புகைமூட்ட பாதிப்பிலிருந்து மாணவர்களையும் பள்ளி தரப்பினரையும் பாதுகாக்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். இக்காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லிருப்பு கற்றல் கற்பித்தலுக்கு உட்படுத்தப்படுவர். நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2027 வரவு செலவு திட்டத்தில் சவுதன் ஷட்டல் KTM ரயில் சேவை தொடர்பாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நற்செய்திகளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய முன்னெடுப்பு மக்களின் வாழ்க்கை செலவினத்தை மேலும் குறைக்க உதவும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் நம்பிக்கை தெரிவித்தார். ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட அச்சேவையை இதுவரை சுமார் 20,000 பயணிகள் பயன்படுத்தினர் என்றும் அன்றாடம் சராசரியாக 200 முதல் 300 பயணிகள் வரை பயணிப்பதை இது குறிக்கிறது என்றும் அவர் கூறினார். கம்பாஸ் பாலோ குலாய் பகுதிகளில் இருந்து ஜோஹர் பாரு வரை சவுதன் ஷட்டல் சேவை உட்படுத்தியுள்ளது. தேசிய பதிவுத்துறை JPN செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 6 வரை 169,346 புதிய தலைமுறை அடையாள அட்டையை வெளியிட்டுள்ளது. 5 அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்பட்டதாக JPN தலைமை இயக்குநர் டாக்டர் பட்ருல் இஷாம் அலியாஸ் தெரிவித்தார். கூட்டரசு பிரதேசத்தில் 20,592, ஜோஹோரில் 18,871, சரவாக்கில் 15,777, சபாவில் 13,711, ஸ்லாங்கூரில் 13,452 என அவ்வெண்ணிக்கை பதிவாகியுள்ளது. போலி அடையாள அட்டை வெளியீட்டை ஒடுக்க உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு கூறுகள் 23 அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக மக்களிடமிருந்து இதுவரை கிடைத்துள்ள வரவேற்பு மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் பட்ருல் இஷாம் கூறினார். நாட்டிற்கு சேவையாற்றியவர்கள் மறக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் முயற்சிகளுக்கு இணங்க ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் நலனுக்கும் வாழ்க்கைக்கும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக பொதுச்சேவை தலைமை இயக்குனர் தான்சிரி டாக்டர் ஒன் ஹம்மா டஹ்லான் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற அரசாங்க பணியாளர்களின் நலன் தொடர்பான விவகாரங்களுக்கு உரிய கவனம் செலுத்துவதில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொதுச்சேவைத்துறை JPAவுக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார். அரசு ஊழியர்கள் தங்கள் சேவையை நிறைவு செய்த பின்னர் அவர்களின் பங்களிப்புக்கான பாராட்டுக்குரிய அடையாளமாக எப்போதும் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் நினைவூட்டினார். 5 ஆண்டு காலத்திற்கு 500 ரிங்கிட் வரையிலான கட்டணத்தில் பன்னாட்டு ஓட்டுநர் உரிமம் IDP ஆவணத்தை அந்நிய நாட்டினருக்கு வழங்கும் சில தரப்பினரின் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளை சாலை போக்குவரத்து துறை JPJ கண்டறிந்துள்ளது. நாட்டில் சட்டப்பூர்வமாக வாகனம் ஓட்டுவதற்கான அங்கீகார தேவைகளை அந்த ஆவணம் பூர்த்தி செய்யவில்லை என்று நம்பப்படுவதாக கோலாலம்பூர் JPJ இயக்குநர் ஹமிடி அடாம் தெரிவித்தார். இது தொடர்பாக அதிகார தரப்பு அல்லது அங்கீகாரம் இல்லாத தரப்பிடமிருந்து பன்னாட்டு ஓட்டுநர் ஆவணங்களை பெற்றுத்தருவதாக கூறப்படும் சலுகைகளால் வெளிநாட்டினர் எளிதில் ஏமாந்துவிட வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், நல்லாட்சியை உறுதி செய்தல் எனும் 3 முக்கிய கூறுகளை முன்னிறுத்தும் அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது.
0: அடுத்த வாரம் தொடங்கும் பன்னாட்டு நிதியகம் உலக வங்கிகள் குழுவின் ஆண்டு கூட்டத்திற்கான தயார் நிலை பணிகளை உபசரணை நாடான தாய்லாந்து துரிதப்படுத்தி வருகிறது. 1000-க்கும் மேற்பட்ட பன்னாட்டு பேராளர்கள் அந்நாட்டுக்கு வரவிருக்கும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதிலும் பாதுகாப்பினை எளிமையாக்கும் பணிகளை அரசாங்கம் ஒருங்கிணைப்பதாக பிரதமர் அலுவலகத்தின் பேச்சாளர் புலத்தலை லக்ஸமா ஐசங் சான் தெரிவித்தார். இம்மாதம் 12 தொடங்கி 18 வரை குயின் சிரிகேட் தேசிய மாநாட்டு மையத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் 191 நாடுகளைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொள்வர். வடகொரிய போர் கைதிகள் சோலுக்கு மாற்றப்பட்டது தொடர்பில் அரச தந்திர மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் யுக்ரைனிலிருந்து தத்தம் தூதர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவர் என தென்கொரியா அறிவித்துள்ளது. கடந்த மாதம் கைதிகள் இடமாற்றம் குறித்து அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டதிலிருந்து இரு நாடுகளும் முரண்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலுவையில் உள்ள அனைத்து விவகாரங்களும் சுமூகமாக தீர்க்கப்படும் என தென்கொரிய வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கேஃப் தரப்புடன் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொள்ளும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நுட்ப சவால்களை எதிர்கொண்டுள்ள போதிலும் காசாவில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த பாலஸ்தீன தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளது. 20 ஆண்டுகளில் அங்கு நடத்தப்படும் முதல் தேர்தல் இதுவென தேர்தல் ஆணைய இயக்குநர் ஜமீல் அல் கால்டி குறிப்பிட்டார். நவம்பர் 28 தேர்தல் நடத்தப்படும் என பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் ஜூலை மாதம் பிறப்பித்த ஆணையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் 2006 நாடாளுமன்றத்தில் ஹமாஸ் பெரும்பான்மையில் வெற்றி பெற்ற பின்னர் நடத்தப்படும் தேர்தலாகவும் இது அமைந்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 1800 பாதுகாப்பு அதிகாரிகளையும் உறுப்பினர்களையும் பஹ்ரைன் பணிக்கு அமர்த்தியுள்ளது. இஸ்லாமாபாத்திலிருந்து நடைபெற்ற பாகிஸ்தான் பஹ்ரைன் கூட்டு அமைச்சரவை குழுவின் 3rd கூட்டத்தின் போது பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். இக்கூட்டத்திற்கு பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜஹானி கூட்டாக தலைமையேற்றார். விளையாட்டு, வரும் சனிக்கிழமை நடைபெறவிருந்த பினாங் மாநில அளவிலான தேசிய விளையாட்டு நாள் கொண்டாட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் காற்று மாசு குறியீடு 100-க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சிமன்ற உறுப்பினர் டேனியல் குய் ஜி சென் குறிப்பிட்டார். ஜலான் பெத்தேக் விளையாட்டு பொழுதுபோக்கு வளாகத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த இக்கொண்டாட்டத்தின் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் அவர். ஏறார் 27 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. காற்று மாசு குறியீடு 180 கடந்தால் நாளை தொடங்கி பள்ளிகள் மூடப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2005 ஆண்டு இன்றைய நாளில் கோலாலம்பூர் மாநகர மன்றம் டிபிகேஎல்லும் கோலாலம்பூர் சுற்றுலா நடவடிக்கை வாரியமும் இணைந்து மஸ்ஜித் ஜாமே கம்போங் பாருவில் ஏற்பாடு செய்த கோலாலம்பூர் ரமதான் சந்தை திறப்பு நிகழ்ச்சியில் நோன்பு கஞ்சி கம்போங் பாருவின் தனித்துவமிக்க உணவாக அங்கீகரிக்கப்பட்டது. அரிசி தேங்காய் பால் தாளிப்பு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த நோன்பு கஞ்சி கம்போங் பாருவின் பாரம்பரிய உணவாகும். அந்த நிகழ்ச்சியில் 120 பானைகளில் நோன்பு கஞ்சி சமைக்கப்பட்டு 30,000 பொட்டலங்களில் வழங்கப்பட்டது. மிக அதிக அளவிலான நோன்பு கஞ்சியை தயாரித்ததற்காக கம்போங் பாரு மக்கள் மலேசி சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேயர்களே, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் குவாலாலம்பூர் டேவான் மிர்டேகாவில் அனைத்துலக ரீதியிலான அல் குரான் ஓதுதல் மற்றும் அல் குரான் மனனப் போட்டி நடைபெறுகிறது. அதன் நேரடி நிலவரங்களை வழங்குகிறார் அப்துல் கனி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. நேர்களே, ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக குர்ஆன் போட்டி மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் இன்று 3வது நாளாக தலைநகர் குவாலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மிர்டேகாவில் நடைபெறுகிறது. இன்றும் நிகழ்வு 8:45 ஆரம்பம் கண்டது. இன்று குர்ஆன் திலாவத்து அதாவது குர்ஆன் ஓதும் போட்டியில் சற்று முன்பு இன்றைக்கான முதல் போட்டியாளர் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த காரி முகமது ஃபைசி ரிஸ்வான் அவர்கள் சூரா மரியம் வசனம் 64 அவர்கள் ஓதினார்கள். தற்போது அரங்கத்தில் இன்றைக்கான 2வது காரி துருக்கி நாட்டைச் சேர்ந்த கோரி ஃபுர்கான் ஜீனார் அவர்கள் சூரா அலியா இம்ரான் வசனம் 133 அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இன்ஷால்லா இப்போது நாம் அவர் ஓதக்கூடிய அந்த திருமறை வசனங்களை நாம் செவிமடுப்போம். வாருங்கள்.

0: صدق الله العظيم.
1: صدق الله العظيم. நேர்களே, சற்று முன்பு இன்றைக்கான இரண்டாவது போட்டியாளர் துருக்கி நாட்டின் கோரி அவர்கள், ஃபுர்கான் ஜீனார் அவர்கள், சூரா அலியா இம்ரான் வசனம் 133 143 வசனம் வரை அவர்கள் போது நாம் செய்முடுத்தோம். இந்த சூரா அலியா இம்ரான் இது வந்து பார்த்தீங்கன்னா குரானில் 3வது அத்தியாயம். குரானில் வந்து மொத்தம் 114 அத்தியாயங்கள். இந்த அத்தியாயத்தை வந்து நம்ம வந்து சூரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த குரானில் வந்து சூரத்துல் இம்ரான் வந்து 3வது அத்தியாயம். அலியா இம்ரான் என்றால் இம்ரானின் குடும்பத்தினர் அல்லது சந்ததிகள் என்று பொருள் வைக்கப்படுது. மொத்தம் இந்த சூரத்துல் அலியா இம்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வசனங்கள் கொண்ட ஒரு சூராவாக இந்த சூரத்துல் அலியா இம்ரான் வந்து இருக்கு. இது வந்து மதனி சூரா என்று சொல்வார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு அருளப்பட்ட ஒரு சூரா அத்தியாயம். இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய்மையான குடும்பங்களில் ஒன்றான இம்ரானின் குடும்பத்தை பற்றி இந்த சூராவில் 33வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்ரானின் மனைவி, அவர்களின் மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மரியம் அவர்களின் மகனான ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் வரலாற்று நிகழ்வுகள் இதில் உள்ளடக்கப்படுவதை பார்க்க முடியும். அதனால தான் இந்த சூராவுக்கு வந்து சூரா அலியா இம்ரான் என்று பெயர் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சூராவுடைய ஒட்டுமொத்த ஒரு சுருக்கம், ஒரு கருப்பொருள் என்னென்னா, இறைவன் அவனுடைய தனித்தன்மை, அதாவது தௌஹீத், அல்லாஹுவை வணக்கத்துக்குரியவன், அவன் என்றென்றும் நிலைத்து இருப்பவன் மற்றும் அகிலத்தை பரிபாலிப்பவன் என்ற உண்மையை இந்த சூரா ஆணித்தரமாக பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு மற்றும் அற்புதங்களை விளக்குவதுடன் அவர்களை பற்றி தவறான நம்பிக்கையை களைந்து நேர்வழியை ஏற்குமாறு அழைப்பு விடுக்கிறது. மேலும் இந்த சூறாவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்ரு போர், உஹது போர் இதனை பற்றி பேசி இதன் மூலம் பெற வேண்டிய பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் இரையச்சம் போன்ற படிப்பினைகளையும் இந்த சூறாவின் மூலம் அல்லாஹ் எடுத்துக்காட்டுறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா, மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவரின் வரலாறுகளும் சுருக்கமாக இந்த சூறாவில் வந்து கூறப்பட்டிருக்கு. ஆக இந்த சூரா அலியா இம்ரான் வந்து 3வது அத்தியாயமாக இருக்கு. அந்த சூறாவிலிருந்து இன்றைக்கான 2வது போட்டியாளர் 133வது வசனத்திலிருந்து 143வது வசனம் வரை அவர் ஓதினார்கள். இன்றைக்கான 3வது போட்டியாளர் இன்ஷால்லா புருனை நாட்டிய கோரி டயங்கோ சித்தி உம்மி ஷஜானா பின்தி பிங்கிரான் அஜி மர்சுக்கி அவர்கள் சூரத்துல் கசஸிலிருந்து அவர்கள் வசனங்களை ஓத உள்ளார்கள். அவரை தொடர்ந்து இன்ஷால்லா ஈராக் நாட்டைச் சேர்ந்த கோரி முஸ்தபா அப்துசாத ஹஷீம் அவர்கள் ஓத உள்ளார்கள். அடுத்து ஈரானிலிருந்து சயித் சாடிக் சயித் அலி முஸ்லீம் அலம் ஷெரி அவர்கள் ஓத உள்ளார்கள். அடுத்து நம் நாட்டு கோரி நூர் ஷக்கூரா பின்தி முகமது மூசா அவர்கள் ஓதுவார்கள். அவரை தொடர்ந்து 7வதாக இன்று ஜோர்டான் நாட்டு கோரி முகமது மஹமூத் காலில் டபாஷ் அவர்கள் ஓதுவார்கள். இறுதியாக 8வது போட்டியாளராக இன்று இரவு பாகிஸ்தானின் பிரதிநிதி இன் அமுல் ஹக் அவர்கள் ஓத உள்ளார்கள். ஆக இந்த குர்ஆன் போட்டி வந்து 2 போட்டிகளாக இங்கே வந்து நடைபெறுகிறது. ஒன்று வந்து குர்ஆன் திலாவத், அதாவது குர்ஆன் ஓதும் போட்டி. மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் மனன போட்டி. இந்த குர்ஆன் மனன போட்டி பகல் நேரங்களில், காலையில் நடைபெறுகிறது. இன்றோடு இந்த குர்ஆன் மனன போட்டி நிறைவு பெற்று விட்டது. குர்ஆன் திலாவத்து போட்டி இன்ஷால்லா இன்னும் நாளை ஒரு நாள் பாக்கி இருக்கிறது, மீதம் இருக்கிறது. சனிக்கிழமை இன்ஷால்லா இந்த போட்டியினுடைய பரிசளிப்பு விழா நடைபெறும். இந்த குர்ஆன் மனன போட்டி இன்று இறுதியாக நடைபெற்ற இந்த குர்ஆன் மனன போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 நபர்கள் இன்று கலந்து கொண்டார்கள். ஐவரி கோஸ்டிலிருந்து தோரி ஹுசைன், நம் நாட்டு ஆஃபீஸ் அவர்கள் முகமது இசுல் அஃப்னான் பின் சசாலி, கினி பிசோவிலிருந்து மரியம் பைலோ பல்டி அவர்கள், உகந்தாவிலிருந்து அப்துல் ரஹ்மான் யாசின், மாலத்தீவிலிருந்து அலி சிதீப், மீண்டும் மலேசியாவிலிருந்து மலேசியாவுடைய ஹாஃபிஸா, குரான் ஓதக்கூடியவர்களை வந்து ஆண்களை வந்து ஹாஃபிஸ் என்று சொல்வார்கள், பெண்களை வந்து ஹாஃபிஸா என்று சொல்வார்கள். ஆக பெண்கள் பிரிவில் டீனா அஃப்சீனா பின்தி முகமது உமருல் இஷாம் அவர்கள் இன்று குர்ஆன் மன்னன போட்டியில் பங்கேற்றார்கள். 7வதாக சவுதி அரேபியாவிலிருந்து ஃபைசல் அல் ஹுமைடி ஹமீத் அலூஃபி அவர்கள் பங்கேற்றார்கள். இறுதியாக சிரியா நாட்டிலிருந்து அப்துல் ரஹ்மான் ஜமால் இப்ராஹிம் அவர்கள் இன்று நடைபெற்ற இந்த குர்ஆன் மனன போட்டியில் அவர்கள் பங்கேற்றார்கள். இந்த குர்ஆன் திலாவத்து போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நேயர்களே, ஒவ்வொரு போட்டியாளருக்கும் வந்து 10 நிமிடங்கள் வழங்கப்படும். இந்த 10 நிமிடங்களுக்குள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த திருமறை வசனங்கள், சற்று முன்பு சொன்னேன் அல்லவா, இந்த சூறாலிருந்து இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம் அப்படின்னு சொல்லி அவங்க சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வசனங்கள் இருக்கும், அதோட குறைவாக இருக்கும், அதோட கூட இருக்கும். ஆனால் அந்த எத்தனை வசனங்கள் அவர்கள் ஓதுகிறார்கள் என்பதெல்லாம் அந்த 10 நிமிடங்களுக்குள் அவர்கள் தஜ்வீத், அதாவது உச்சரிப்பு, தரணும் ராகம், மற்றும் ஃபசஹ சரளம், சரளமாக அவங்க ஓத வேண்டும், திக்காமல் தடுமாறாமல் அவங்க ஓத வேண்டும், மற்றும் அவங்களுடைய குரல் வளத்துக்கும் புள்ளிகள் இன்ஷால்லா வழங்கப்பட்டு மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு அவர்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் என்று தீர்மானிக்கப்படும். ஆக இந்த 10 நிமிடங்களுக்குள் முதல் முறை வந்து முதல் 8வது நிமிடத்தில் ஒரு பஸர் ஒழிக்கப்படும், 2வது பஸர் வந்து இருமுறை ஒழிக்கப்படும். அதோடு அவங்க வந்து தாங்கள் ஓதக்கூடிய அந்த வசனங்களை நிறைவு பெற்று முடித்து கொள்ள வேண்டும். ஆக இதுதான் இதனுடைய விதிமுறைகள். ஆக இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 38 நாடுகளில் இருந்து 50 போட்டியாளர்கள் இந்த குர்ஆன் போட்டியில் அவர்கள் பங்கேற்கிறார்கள். நேர்களை வருடம் நடைபெறுவது 66வது அனைத்துலக குர்ஆன் போட்டி. இதில் சற்று முன்பு சொன்னது போல் 2 போட்டிகள், குர்ஆன் மன்னன போட்டி, குர்ஆன் திலாவத்து குர்ஆன் ஓதும் போட்டி. இன்ஷால்லா 10 அக்டோபர் சனிக்கிழமை காலை மணி 9:00 இங்கே டேவான் மர்டிகாவில் இவ்வருடத்திற்கான அனைத்துலக குர்ஆன் போட்டிக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும். இவ்வாண்டு நம் நாட்டை பிரதிநிதித்து குர்ஆன் மன்னன போட்டியில் முகமது இசுல் அஃப்னான் பின் சசாலி, டீனா அப்சீனா பின்தி முகமது நுரூல் இஷாம் ஆகியோரும் கலந்து கொள்கிறாங்க. அதே போல் குர்ஆன் திலாவத்து போட்டியில் வந்து ஷே அஸ்னுல் தக்கியுடீன் பின் ஷே சசாலி மற்றும் நூர் ஷக்குரா பின்தி முகமது முசா ஆகியோரும் இந்த குர்ஆன் போட்டியில் வந்து பங்கேற்கிறாங்க. இவங்க நால்வரும் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கானுவில் நடைபெற்ற தேசிய அளவிலான குர்ஆன் போட்டியின் வெற்றியாளர்கள். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாட்களை விட இந்த அரங்கத்தில் வந்து அதிக பார்வையாளர்கள், அதிக மக்கள் வந்து இந்த குர்ஆன் போட்டியை நேரடியாக பார்ப்பதற்கு இங்கே ஒன்று கூடியுள்ளார்கள். அதிலையும் குறிப்பாக வந்து பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் கூட இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். அதில் பார்த்திங்கன்னா தாஃபிஸ் மாணவர்கள் அதிகமானோர் இந்த போட்டியினை வந்து நேரடியாக பார்ப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் மாலை மணி 6:30 வந்து இந்த அரங்கத்தில் வந்து அவர்கள் ஒன்று கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக மக்ரிப் தொழுகை இருக்குது, இஷா தொழுகை இருக்குது, அதுக்கான வசதிகள்லாம் வந்து இங்கே சூறா வசதி 4வது மாடியில் இருக்குது. ஆக அவங்க வந்து முன்கூட்டியே வந்து தங்களுடைய பொருட்களை இருக்கையில் வைத்து விட்டு பிறகு தொழுகையை நிறைவேற்றி விட்டு 8:30 போல் மீண்டும் அரங்கத்தில் மக்கள் ஒன்று கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்வையாளர்களில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கையில் குர்ஆன் பிரதிகளை வைத்து கொண்டு, சில பேர் வந்து குர்ஆன் செயலி இருக்குது, கை தொலைபேசியில் குர்ஆனுடைய செயலிகள்லாம் இருக்குது, நிறைய செயலிகள் இப்போ இலகுவாக கிடைக்கக்கூடிய விதமாக பயன்பாட்டில் இருக்குது. அதை வந்து போட்டியாளர்கள் ஓதும்போது அவர்கள் அந்த திருமறை வசனங்களை அவர்களும் முணுமுணுப்பதை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. ஆக இன்று அமோக வரவேற்புடன் அரங்கம் நிரம்பி நிறைய மக்கள் மாலை நேரத்த சிறிது மழை பொழிதர போதிலும் அரங்கம் நிரம்பி இங்கு நிறைய மக்கள் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். மிகவும் ஆர்வத்தோடு இவர்கள் வந்து இன்று நடைபெறக்கூடிய இந்த குர்ஆன் மனன போட்டி மற்றும் குர்ஆன் திலாவத்து போட்டி இன்ஷால்லா இன்னும் நாளை ஒரு நாள் குர்ஆன் திலாவத்து போட்டி நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் திரளாக இந்த போட்டியை நேரடியாக பார்ப்பதற்கு இங்கு அழைக்கப்படுகின்றீர்கள். முற்றிலும் இலவசமாக இந்த போட்டி இங்கு நடைபெறுகிறது. இன்ஷால்லா நேயர்கள் தொடர்ந்து ஆர்டிஎம் TV1 அலைவரிசையில் இங்கு டேவான் மர்டேக்காவில் நடைபெறக்கூடிய இந்த குர்ஆன் போட்டியின் நிலவரங்களை அறிந்து கொள்ளலாம். இன்ஷால்லா இந்த அளவில் இந்த அனைத்துலக 66வது அனைத்துலக அல் குர்ஆன் போட்டியின் நிலவரங்களை வழங்கி விடைபெறுகிறேன். இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேயர்களே, இதுவரை வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கோலாலம்பூர் டேவான் மர்டேக்காவில் நடைபெறும் அனைத்துலக ரீதியிலான அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மனன போட்டியின் நேரடி நிலவரங்களை கேட்டீர்கள். வழங்கியவர் அப்துல் கனி.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

ஒரு கல்லூரியின் கதை திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரி, நேற்றெல்லாம் பார்த்தோம்னா அந்த இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த காணொளிகள் இல்லை ஏதாவது பதிவுகள் இருந்தால் அதை பகிர்ந்துப்போம் இல்லையா, ஷேர் பண்ணும்போது அங்கே நிறைய உருவ சின்னங்கள் வருங்க, அதாவது ஐகான்ஸ். அதில் நேற்று ஒரு உருவ சின்னம் மியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டியான அழகான ஒரு பொம்மை வந்தது. அது என்னன்னு யாருக்குமே புரியல. அதை தட்டி பார்த்தா இது இன்னமும் வந்து மலேசியாவில் உருவாக்கப்படவில்லை, இன்னும் வந்து ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செய்திகள் வந்திருந்தது. இன்னைக்கு வந்து காணுங்க அந்த மியூஸ். சரி, இந்த மியூஸ் அப்படின்ற இந்த ஒரு உருவ சின்னம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவும் ஒரு செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானா, அதாவது செயற்கை நுண்ணறிவு உதவியாளரா. இந்த மியூஸ் வந்து நம்முடைய இந்த சமூக ஊடக பயன்பாடுகள் இதையெல்லாம் வந்து கவனித்து நமக்காக வந்து பயணங்களை திட்டமிடுமா, நம்ம மின்னஞ்சல்களை கூட எழுத அனுப்ப கூட உதவுமா, அதோட இந்த ஆன்லைன்ல அதாவது வந்து இணையத்துல வந்து பொருட்களை தேடி நம்மோட அனுமதியோட வந்து வாங்குவதற்கும் உதவும், நமக்கு வந்து ஒரு உதவியாளர் போல செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் மலேசியாவில் இந்த மியூஸ் அப்படின்ற இந்த செயற்கை நுண்ணறிவு சேவை மெட்டா நிறுவனத்தின் சேவை இது இன்னும் தொடங்கப்படவில்லை அப்படின்னு நமக்கு தெரிய வந்துள்ளது. கூடிய விரைவில் தொடங்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறாங்க நிறைய பேர் நேற்று அந்த உருவ சின்னத்தை பார்த்ததிலிருந்து. சரிங்க, இந்த 9:30 to 10 வரை நம்ம ஒளிபரப்ப போகும் பாடல்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு ஒற்றுமை தான். அது அடுத்த பாடல் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல காதல் நீதானா கேட்டோம், அப்புறம் காதல் 80 கேட்டோம், அடுத்து சங்கர் மகாதேவன் மற்றும் பத்மலதா கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்க போறோம். இந்த 3-4 பாடல்களை கேட்டுட்டு என்ன ஒற்றுமையா இருக்கும் நீங்க அழைத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு விருப்ப பாடல் கூட நாங்க கொடுப்போம். சரி, இப்ப பாடலை கேட்கலாம்.

0: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

பாடல்கள்லாம் எப்படி இருக்கு? சரிங்க, காலையில இந்த வேலைக்கு போகும்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்கும். ஏற்கனவே வேலைக்கு தாமதமாயிருச்சு, ரொம்ப சீக்கிரமா வந்து போகணும் அலுவலகத்துக்கு அப்படின்னு நினைத்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப இந்த டோல் சாவடிகள்ல அப்படியே கார்கள் எல்லாம் நிற்கும். அந்த மகிழ்ந்தகள் எல்லாம், வாகனம் எல்லாம் ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் தெரியும். அவங்களுடைய அந்த டச் அண்ட் கோ அட்டை இருக்கு இல்லையா, அதுல போதிய மீத பணம் இருக்காது. இது வந்து ஏதாவது ஒரு நாள் தவறுதலாம் நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, அடிக்கடி நடக்குது இல்ல வர வர. அதனால எப்போதுமே வந்து சாலையில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது உங்களுடைய அந்த டிஎன்ஜி அட்டையில் மீத பணம் சரியா இருக்கா, அந்த டோல் சாவடியில பணம் செலுத்த அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பே டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க உங்கள் அட்டையில் வந்து போதுமான பணம் இல்லாவிட்டாலும் உங்களுடைய அந்த டச் அண்ட் கோ செயலி இருக்கு இல்லையா, உங்க கை

இல்லையா, அந்த செயலியை திறந்து டிரான்ஸ்போர்டேஷன் அல்லது கார்ட்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து அதன் பின்பு நீங்க ஏற்கனவே இணைத்து வைத்திருப்பீங்க உங்களுடைய அந்த டச் அண்ட் கோ அட்டையை அந்த விவேக கைபேசியில, அதை வந்து நீங்க தேர்வு செய்யணும். அந்த தேர்வு செய்த பிறகு அங்க வந்து அந்த மூன்று புள்ளிகள் குறியீடு இருக்கும் பாருங்க, எங்கன்னா வலது பக்கத்துல கொஞ்சம் மேல இருக்கும், அதை வந்து அழுத்தி பே டைரக்ட் அப்படின்ற அந்த ஒரு எழுத்துகள் அங்க இருக்கும், அதை நீங்க தேர்வு செய்து இயக்க வேண்டும். எனேபிள் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து இயக்க வேண்டும். இயக்கினால் உங்களுடைய அந்த டச் அண்ட் கோ செயலியில் இந்த பே டைரக்ட் வசதி வந்து இயற்றப்பட்டு விடும். ஆக இறுதியாக வந்து அந்த உங்களுடைய 6 இலக்க பின் எண்கள் இருக்கும், அதை வந்து நீங்க உறுதிப்படுத்திடணும் அந்த எண்களை செய்து. அப்ப வந்து உங்களுடைய டச் அண்ட் கோ அட்டையில் பணம் இல்லாவிட்டாலும் செயலியில் பணம் இருந்தால் வந்து தானாகவே கழித்து கொள்ளும். ஆனா இந்த ஒரு வசதி பார்த்தோம்னா எல்லா நெடுஞ்சாலைகள்லையும் கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பெரும்பாலான நெடுஞ்சாலைகள்ல இருக்கு. அதனால வந்து எங்க பயணிக்கிறீங்க, எப்ப பயணிக்கிறீங்க, அதையும் வந்து நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் உங்களுடைய பயணத்தை வந்து சரியான வகையில் அமைத்திடுங்கள் அப்படின்னு சொல்லி, சரி இன்றைக்கான பாடல்கள் இந்த 9:30 to 10 ஒரு தொகுப்பு, ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன, நாங்க ரொம்ப எளிமையான ஒற்றுமை, எல்லா பாடல்களும் காதல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் வந்து ஆரம்பிக்கும் பாடல்கள். அழைத்தாங்க ஆனால் சரியா சொல்லலை, ஏன்னா ஒரு 4 பாடல்கள் தானே கேட்டாங்க, ரொம்ப எளிமையான விஷயம் தான் இல்லை. சரி, அடுத்தும் காதல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் தொடங்கும் ஒரு பாடல் தான், என்ன பாடலாக இருக்கும், நடிகர் ஜெயம் ரவியோட பாடல் தான். இதற்கு முன்பு அவர் பாடல் தான், அடுத்த பாடல் அவர் பாடல் தான். ஏதோ ஒரு பாடலை வந்து நினைத்து கொள்ளுங்கள், சரியா இருந்தால் உங்களுக்கு வாழ்த்து, பாடல் கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். புகை மூட்டத்தை தொடர்ந்து நெகிரி செம்பிலானில் உள்ள அனைத்து கல்விக் கழகங்களும் நாளை தொடங்கி மூடப்படுவதாக மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாலை 5 மணிக்கு போர்டிக்சன், சிரம்பான் உட்பட நீலாயில் உள்ள 3 கண்காணிப்பு நிலையங்களின் காற்று மாசு குறியீட்டின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து கழகங்களும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை செயல்படுத்த வேண்டும். செயற்கை நுண்ணறிவு, AI தொழில்நுட்பம், இலக்கவியமயமாக்கல், பசுமை பொருளாதாரம் ஆகியவை வேலைவாய்ப்பு சூழலையும் அதன் திறனையும் தொடர்ந்து மாற்றி அமைத்து வருகின்றன. ஆகவே திறன் மேம்பாடு நாட்டின் பொருளாதார இலக்குகளுக்கேற்ப இருக்க வேண்டுமென மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். அரசாங்கத்தால் முதலீடு, தொழில்நுட்பம் உட்பட புதிய தொழில்துறைகளை மேம்படுத்த இயலும். ஆனால் திறன் மிக்கவர்கள் இல்லாவிடில் அது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்றார் அவர். இவ்வேளை அடுத்த மாதம் 14ஆம் நாள் நடைபெறும் மலாக்கா மாநில தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணிகளில் PKR முனைந்துள்ளதாக கட்சியின் உதவி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் குறிப்பிட்டார். வேட்பாளர் குறித்த அறிவிப்பு இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் வெளியிடப்படும் என்றார் அவர். மணிலாவிற்கு தெற்கே உள்ள தால் எரிமலை வெடித்ததாக பிலிப்பீன்ஸ் எரிமலை நிலநடுக்கவியல் நிறுவனம் தெரிவித்தது. அந்த எரிமலை வெடிப்பு 5 நிமிடங்களுக்கு நீடித்ததுடன் 9,000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியதாக அது கூறியது. அதன் சாம்பல் அருகிலுள்ள தென்மேற்கு பகுதிகளை பாதிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கெனடிய கவிஞர் ஆன் காசன் அவரது துணிச்சலான புதுமையான படைப்புகளுக்காக 2026 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்றுள்ளார். அந்த பரிசை டிசம்பர் 10ஆம் நாள் ஸ்வீடன் கழகம் வழங்க உள்ள வேளை அதன் மதிப்பு 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அவரின் படைப்பு கலாச்சார பாரம்பரிய உரையாடலின் வழி சமகால இலக்கியத்திற்கான புதிய வடிவங்களை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் புத்தொழில் நிறுவனம் செஸ்டசி பின்லாந்தில் செயற்கை நுண்ணறிவு AI தரவு மையத்தை நிறுவ 10 பில்லியனுக்கும் அதிகமான யூரோவை முதலீடு செய்ய உள்ளது. ஜம்சா நகரில் அம்மையம் கட்டப்படும். AIக்கான கணினி உள்கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கத்தை இது கொண்டிருப்பதாக அந்நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரி, நன்றி சொல்லணுமா, மன்னிப்பு கேட்கணுமா? அந்த அங்கம் தாங்க இது. வியாழக்கிழமைகளில் இரவு மணி 10 மேல இந்த ஒரு அங்கம் இடம்பெறும். யாருக்கு வேணாலும், உங்க குடும்பத்தினரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல எங்கேயோ எப்போவோ பார்த்த யாரோ ஒருவரா கூட இருக்கலாம், அவர் பெயர் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனாலும் நீங்க நன்றி சொல்லலாங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாங்க. அந்த ஒரு அங்கம் தான் இது. நீங்கள் அழைத்து எங்களோடு பேச விருப்பம் இருந்தால் கண்டிப்பா அழைத்து பேசி ஒரு பாடலையும் நீங்க விரும்பி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0322825733 அல்லது 4768. இன்ஸ்டாகிராம் வாயிலா எங்களுக்கு நீங்க குரல் பதிவும் அனுப்பலாம். அடுத்த பாடல் நாகாஷ் அசீஸ் கொண்டு வராரு, இதோ.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
1: புகை பூஞ்சொருளும் பொருளும் எரித்திடத்தே வயலை ஒரு

0: நன்றி மன்னிப்பு அழைப்பு அங்கத்துல முதல் அழைப்பா நம்ம கூட மெல்லிசா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மெல்லிசா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நன்றியா மன்னிப்பா இன்னைக்கு?
1: நான் நன்றி சொல்ல விரும்புறேன்.
0: யாருக்கு?
1: அதாவது என் கூட பிறந்த அண்ணன், அக்கா, சிப்ளிங்.
0: ஓ, நீங்க தான் வந்து கடைக்குட்டியா வீட்ல?
1: ஆமா.
0: சரி, இந்த கடைக்குட்டியா இருக்கிறதுல வந்து உள்ள ஏதாவது ஒரு பலம், ஒரு பலவீனம் சொல்லுங்க பாப்போம். நீங்க
1: பலம் என்று கேட்டால், நம்ம நிறைய நிறைய விஷயத்த பார்த்து வளர்றோம். அவங்க அவங்க செஞ்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்கள், சோ அதெல்லாம் பார்த்துதான் நம்ம கத்துக்கிட்டு வரோம். சோ அது என்ன கேட்டா பலன். பலவீனம்ன்றது வந்து எப்படி சொல்லலாம்,
0: எல்லா வேலையும் உங்களுக்கே கொடுத்துருவாங்க.
1: அண்ணனுக்கும்
0: அக்காக்கும் எதுக்கு நன்றி?
1: என் அப்பா அம்மா வந்து அண்ணா அக்காவா படிக்க வச்சாங்க. அவங்கள ஏதோ நல்ல விதத்துல வளர்த்தனால, அவங்கள நல்லா படிக்க வச்சனாலதான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன். கண்டிப்பா என் அப்பா அம்மா அது காரணம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபைனான்ஷியலா சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், எல்லா இடத்துலயும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து என் அண்ணா அக்கா
0: என்ன பேர்
1: பாடல்
0: விரும்பி கேட்கணுமே?
1: ரத்தம் மாறிய பாட்டு கேக்குறேன்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல்கள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: face. It's beyond that.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
1: அதாவது நான் வணக்கம் வணக்கம் ரெண்டு தடவை சொன்னால் நீங்களும் ரெண்டு தடவை சொல்றீங்க. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் கவிஷா பேசுறேன்.
1: கவிஷா?
2: ஆமா.
1: கவிஷா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: நான் இப்ப உப்சில இருந்து அழைக்கிறேன்.
1: ஓ, அங்க படிக்கிற மாணவியா நீங்க?
2: ஆமா.
1: என்ன துறையில கல்வி கற்கறீங்க?
2: டிப்ளமா இன் இங்கிலீஷ்.
1: சொல்லுங்க, இன்றைக்கு நன்றியா மன்னிப்பா?
2: நான் நன்றி சொல்லணும்.
1: நன்றி யாருக்கு?
2: என்னோட பாட்டிக்கு நன்றி சொல்லணும்.
1: பாட்டிக்கு? சரி சொல்லுங்க. ஒரு வித்தியாசமான ஆளுக்கு தான் நன்றி சொல்லிருக்கீங்க இன்னைக்கு. ஏன் நன்றி பாட்டிக்கு?
2: ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்து என்னை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க என்னோட பாட்டி. எப்பவுமே எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு தேவையான நேரத்துல அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, என்னை எப்பவுமே ஹாப்பியா வச்சிருக்காங்க.
1: அப்படியா? பாட்டி வந்து உங்க கூட இருக்காங்களா இல்ல அவங்க வீடு வேற எங்கயாவது இருக்கா?
2: இல்ல, எங்க கூட இருக்காங்க.
1: ஓ, உங்க கூடயே இருக்காங்க. அப்ப தினம் தினம் வீட்டுல பொழுது போவதே பாட்டி கூட
2: தான்.
1: சரி, பாட்டியோட பேர் என்ன?
2: பாட்டியோட பேரு பட்டம்மா.
1: பட்டம்மா, பாட்டிக்கு பழம் பாடல்கள்னா ரொம்ப பிடிக்குமா? வானொலியில நம்மளோட நிகழ்ச்சி எல்லாம் கேப்பாங்களா? மலரும் நினைவுகள்லாம்
2: எல்லாமே கேப்பாங்க. எங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாமே கேப்பாங்க.
1: எல்லாமே கேப்பாங்களா? சரி, அடுத்த முறை வந்து பாட்டியை மலரும் நினைவுகளுக்கு அழைக்க சொல்லுங்க. சரி, பட்டம்மா பாட்டிக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: ரதிமா.
1: ரதிமா? பாட்டிக்கு ரதிமா கேட்ட யாருமா? அது கவிஷாவா? ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஏன் பாட்டிக்கு ரதிமா?
2: இல்ல, நான் வந்து அந்த பாட்டு வந்து என் பாட்டிக்கு கேட்டு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன்.
1: இப்ப இதுக்கப்புறம் அவங்களும் வந்து சாயா பெங்கர் ரசிகையா மாறிடுவாங்களா?
2: ஆமா, மாறிட்டாங்க.
1: ஓ, மாறிட்டாங்க. சரி சரி, கண்டிப்பா பாட்டிக்காக ரதிமா வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிமா கவிஷா.
2: நன்றி, நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: வணக்கம் பிரவீன், சிவனேசன் பத்துக்கவான் பிணைங்கள இருந்து பேசுறேன்.
1: சிவனேசன் வணக்கம், பிணைங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த புகை மூட்டம்
0: சோஃபா வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, பட் இன்னும் மோசம் அடையல. பட் இன்னைக்கு மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை.
1: பிணைங்க மக்களே, நீங்களும் வந்து பாதுகாப்பா ஆரோக்கியமா இருங்க. சரி சொல்லுங்க, நன்றியா மன்னிப்பா இன்னைக்கு.
0: சரி வந்து நன்றி. ஒரு சூழ்நிலையில வந்து ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப என் கூட வேலை செஞ்சவங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய அண்ணன், அக்கா, அக்கா பேர் வந்து அஸ்வினி, அண்ணன் பேர் வந்து சந்துரு, அப்புறம் வந்து தம்பி கவிமான, லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்ப ஒரு மனசு ரொம்ப பாரமான சூழ்நிலையில இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த வேலையில நன்றி சொல்ல விரும்புறேன். என்னோட வந்து என் கூட வேலை செஞ்சுவாங்க ஜெயகோபி, சர்வேஸ்வரி, அப்புறம் வனிதா, வனிதா மீதி, இவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நன்றி சொல்ற மாதிரி. பரபரப்பான சூழ்நிலையில வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் நினைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நம்மளும் நமக்கும் கூட இருக்காங்க, நம்ம கூட ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு காட்டுறதுக்காக இன்னமும் சில நல்ல உள்ளங்கள் வந்து இருக்காங்க. சந்தோஷமான சூழ்நிலையில மட்டும் வந்து நண்பர்களோ இல்ல மற்றவங்களோ இருக்கக்கூடாது. அவங்களுடைய மற்றவங்களுடைய துயரத்திலையும் இருக்கணும்னு நினைப்பேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சிவனேசன். அதாவது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மாதிரி கடினமான நேரத்தில் இந்த சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப மனசெல்லாம் சரியா இருக்குல்ல? கூட நிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு உங்களுக்கு தோண்டு போறதுக்கு? எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் அடுத்து?
0: எனக்கு வந்து இப்ப ரீசனா வந்து நான் ஒரு பாட்டு மேல ரொம்ப அடிக்டட் ஆயிட்டேன். இளையராஜா சாங், முத்துமணின்ற ஒரு சாங் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 4 வாட்டி நான் பாட்டு கேட்டிருப்பேன்.
1: சரி, 5வது வாட்டியா கேட்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க, அதனால அந்த ஆசையை நான் நிறைவேற்றி தானே ஆகணும். கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றி பிரவீன், தேங்க்யூ.

ரஜினி முருகன் திரையில இருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டது இல்லையா, அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு வந்த பாடல் தான். அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே இந்த பாடலை வந்து ஸ்டேட்டஸாக வைத்திருப்பாங்க. இது ஒரு வகைங்க. இன்னொரு வகை என்னென்னா வந்து இதை நம்ம வீட்டில் பார்த்தாங்கன்னா என்னென்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற பயத்தில் ஸ்டேட்டஸ் வைக்காமல் இருந்திருப்பாங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்க, இந்த இரண்டு வகையில் நான் எந்த வகையாக இருந்திருப்பேன்னு. சரி, அடுத்த பாடலுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. என்னன்னு பார்த்தோம்னா, நாளை இன்று அதிகாலை தொடங்கி நள்ளிரவு தொடங்கி அதிகாலை 5 வரை கிள்ளான் பள்ளத்தாக்கு மற்றும் சுற்றியுள்ள வட்டாரங்களில் சில தொழில்நுட்ப மேம்பாட்டு வேலைகள் நடக்குது. அதனால நம்முடைய மின்னல் எஃப்எம் அலைவரிசை 92.3 ஒரு 5 நிமிடத்திற்கு குறைவான ஒளிபரப்பு தடை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்களா, மின்னல் எஃப்எம்ஐ நீங்கள் 96.3 அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்டிஎம் கிளிக் அல்லது மை டிவி வாயிலாகவும் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் சர்வம் தாளமயம், திரைப்படமும் அதுதான், பாடலோட பெயரும் அதுதான். இதோ

0: அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு கூட நம்ம வாழ்க்கையில கூட துணியவர் சொல்லுவாங்களே அது இருக்கிறது எவ்வளவு முக்கியம் வந்து அந்த அந்த வாழ்க்கைக்கு போன பிறகு தான் தெரியும். சோ இப்ப திருப்பி நான் திருமணம் ஆகி சந்தோஷமா இருக்கேன். மனைவி இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு கேளுக்கு போயிருக்காங்க, மீட்டிங் போயிருக்கேன், மீட்டிங் போயிருக்காங்க.
1: வெளியூருக்கு போக முடியல, நம்ம பிடிச்சத செய்ய முடியல சிலர் பேசும் நேரத்துல. நீங்க எப்படி எதிர்மாறா சொல்ல
2: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். புகை மூட்டத்தை தொடர்ந்து நெகிரிசம்பிலான், ஸ்லாங்கூர், மலாக்கா, புத்ராஜாவில் உள்ள அனைத்து கல்விக் கழகங்களும் நாளை தொடங்கி மூடப்படுகின்றன. பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் ஜோஹர் பொந்தியான் சாலை விபத்தில் உயிரிழந்த 3 உடன்பிறப்புகளின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். திருத்தம் செய்யப்பட்ட 26 உணவு சட்டவரைவை மக்களவை இன்று அங்கீகரித்தது. உணவு பாதுகாப்பு, தரக்கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தவும், பயனீட்டாளர்களுக்கு மேலும் விரிவான பாதுகாப்பை வழங்கவும் இது அவசியமாகிறது. செலவை குறைக்கும் ஒரு நடவடிக்கையாக இலக்கவையில் ஆவண நிர்வாக முறை DDMS 3.0 உருவாக்கம், பல்வேறு அரசு துறைகளுக்கிடையிலான வியூக ஒத்துழைப்பின் மூலம் உள்நாட்டிலேயே செயல்படுத்தப்படும் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சிரி சம்சோல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். பண்பாடு, மொழி, மதம் உட்பட பழக்க வழக்கங்களின் பன்முகத்தன்மையே மலேசியாவின் உண்மையான செல்வங்களாகும். சமூகத்தில் நல்லிணக்கமான உறவுகளை கட்டி எழுப்ப இவற்றை புரிந்து போற்ற வேண்டுமென ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனீஸ்வரன் குறிப்பிட்டார். நாட்டில் பிறநாள்கள் கொண்டாட்டங்களாக மட்டுமின்றி உறவுகளை வலுப்படுத்தும் பாலமாகவும் உள்ளதாக அவர் கூறினார். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை தகர்க்க இருதரப்பு அல்லது ஏதாவது ஒரு தரப்பு மோதலை தீவிரப்படுத்தக்கூடும். இது மிக ஆபத்தான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மைய சில நாடுகளாக இரு தரப்புகளும் மோதலை தீவிரப்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஏமனின் ஹியூத்தி தரப்பினர் எதிர்கொள்ள துருப்புகள் அனுப்பப்படாது என துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் கூறினார். கடந்த ஆகஸ்டில் சவுதி அரேபியாவுடனும் பாகிஸ்தானுடனும் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்தான்புல் கையெழுத்திட்டது. 3 நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் மற்ற நாடுகள் அதற்கு உதவ முன்வர உறுதி பூண்டன. விளையாட்டு, ஆசியான் கிளப் கார்பந்து போட்டி. சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் இன்றிரவு நடைபெற்ற பி குழு நிலை ஆட்டத்தில் ஜோஹோ டருல் தாசிம் JDT 6 சுழியமென ஸ்வைரிங் FC வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

வளரும் நினைவுகளில் வியாழக்கிழமை இன்றைய போதும் டிக்டாக் நேரலையில் இணைவோம். இன்றும் இணைய போறோம். அதற்கு முன்பாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்று கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய நினைவு நாள். 1930 பிறந்து 8 அக்டோபர் மாதம் 1959 நம்மை விட்டு மறைந்தவர். 5 தான் வந்து தமிழ் சினிமாவில் இவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு. வெறும் ஒரு 250 பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. ஆனாலும் இன்று வரை அவருடைய வரிகள் தமிழ் இசை ரசிகர்களின் மனதில் வந்து இன்னமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கல்யாண பரிசு இவர் எழுதிய முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இன்று அவருக்கு 95 பூர்த்தியாகிறது. அவருடைய வரிகளில் விவசாயிகளின் அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல், தத்துவம், எழுச்சி, வீரம், புரட்சி, நகைச்சுவை, பக்தின்னு எவ்வளவோ விஷயங்களை வந்து அந்த வரிகளில் அழகாக பொதுமக்களுக்கு வெகு ஜனங்களுக்கு புகுத்தக்கூடிய ஒரு கவிஞர் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவருடைய நினைவாக அடுத்த 2 பாடல்கள் அவருடைய வரிகளில் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த பாடல்களுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் இணையலாம். தொடக்க பாடலே அவருடைய ரொம்ப பிரபலமான திரைப்படமான கல்யாண பரிசு, திரையிலிருந்து AM ராஜா மற்றும் P. சுசீலா.

0: எப்படி இருக்கு?
1: மயக்கமா இருக்கு.
0: ஆஹா, வந்துடுச்சு காதல்.
2: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய வரிகளில் அந்த இரண்டு பாடல்களை கேட்டோம். டிக்டாக் நேரலையில் இணைஞ்சாச்சுங்க, நீங்களும் இப்பவே இணையலாம். போட்டிகள்லாம் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. சரி, எப்போதும் போல முதல் எண்ணை இன்று விரும்பி கேட்டவர் சோபா பாண்டியன். 8 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அரச கட்டளை எனும் திரைக்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா வராங்க. இந்த பாடல் முடிந்த உடனே இன்றைக்கான போட்டியை வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். என்ன போட்டின்னு பாடலுக்கு பிறகு பார்க்கலாம். எளிமையான போட்டி தான் இன்னைக்கு.

எப்படிங்க இருக்கு இன்றைய பாடல்கள்லாம்? அந்த பாடல் எப்படி இருந்தது? டிக்டாக் நேரலையில் சொல்லுங்க. சரி, என்ன டிக்டாக் நேரலையில் ஏதோ லைன் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்குலாம் தெரியுது, நான் பேசுவது கேட்குது இல்லையா? சரிங்க, இப்போ வந்து நம்ம போட்டிக்கு போயிடலாம். என்ன போட்டினாங்க? ரொம்ப எளிமையான போட்டி. இன்று ஒரு பாடலின் வரிகளை நான் வந்து சொல்லுவேன், அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். அந்த பாடலோடு சேர்த்து உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து நான் வரிகளை சொல்கிறேன். கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, எங்கும் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா, அப்படின்றது தான் அந்த வரிகள். டிக்டாக் நேரலையில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து வந்து 5 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

பி சுசில குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அந்த முதல் சவால் சரியான விடைய முதலாவதாக சொல்லி விருப்ப பாடலை விரும்பி கேட்டவர் இப்போவை சேர்ந்த இந்திரா, அவங்களுக்கு நம்ம வாழ்த்த சொல்லிப்போம். தனிப்பிறவி திரையில் இடம்பெற்ற ஒரு பாடலை அவங்களோட விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா, இதோ

தர்மம் தலை காக்கும் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன் அடுத்த சவாலுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்களா? டிக்டாக் நேரலையில் சரி வரிகளை இப்ப நான் படிப்பேன். டிக்டாக் நேரலையில் என்ன பாடல், கூடவே உங்க விருப்ப பாடல் என்ன அப்படின்னு சொல்லணும். படிக்கிறேன். பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன், கோவை போல் இதழை கண்டேன், குங்கும சிமிழை கண்டேன். இது என்ன பாடல்? கூடவே உங்களுடைய விருப்ப பாடல் அனுப்புங்கள் டிக்டாக் நேரலையில். அடுத்து 3 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. ஏ எம் ராஜா மற்றும் ஜிக்கி வராங்க. இதோ

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.
1: 1N, 2N, 3N, 4N. 1, 2, 3, 2, 2, 3, 3, 2, 3, 4, 2, 3 to your left and to your right. Swing and swing. I'm sorry.
2: நீங்களா?
1: ஏன்
2: இப்படி?
1: உனக்காக.

என் கடமை திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரி, என்னோட இன்னொரு கடமை என்னன்னா இந்த போட்டிகள்லாம் வைத்து விருப்ப பாடல்களை உங்களுக்கு கொடுப்பது. அந்த கடைசியா நம்ம சொன்ன பாடல் நேற்று வரை நீ யாரோ என்று சரியான பதிலை சொல்லி விருப்ப பாடலை கேட்டவர் மைக்கேல் எஸ் ஜானகி கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டிருக்காரு. இன்னொரு ஒரு சம்பவம் சொல்லணும் என்னன்னா, இவர் மூன்றாவதா தான் சரியான விடையை சொல்லியிருந்தார். முதல் இரண்டு சரியான விடைகளை தமிழ் செல்வி மற்றும் சக்திவேல் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க இருவரும் ஏற்கனவே ஜெயிச்சதுனால நானே அவங்க கிட்ட கேட்டேன் புதிய நேயருக்கு வாய்ப்பு அளிக்கலாமான்னு. அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பெருந்தன்மைக்கும் இந்த வேளையில் ஒரு நன்றியை சொல்லிப்போம். அடுத்த பாடல் எஸ் ஜானகி குரலில், இதோ.

நேரம் குறைவா இருக்கு, அதனால அந்த மூன்றாவது பாடலுடைய வரியை வந்து நேரா படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். டிக்டாக் நேரலையில் எல்லாரும் கேட்டுக்கோங்க. காதல் திராட்சை கொடியிலே, கல்லோடு ஆடும் கனியிலே, ஊரும் இன்ப கடலிலே, உன்னோடு நானும் ஆடவா. என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன நேரலையில் சொல்லுங்க. அடுத்த எண்ணில் உள்ள பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இதோ.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஒரு ஊரிலே பரம ஏழ்மையான ஒருவன் வாழ்ந்து வந்தான். தன்னுடைய குறைந்த வருமானத்திலே வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் தெருவிலே பழங்கால காசு ஒன்று கிடைத்தது. அந்த காசின் நடுவிலே துளை இருந்தது. துளையிட்ட காசு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று ஒரு நம்பிக்கை. அதனால் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரனாகிவிடுவேன் என்று சொல்லி நினைத்தான். அந்த காசை தன்னுடைய சட்டை பையில் போட்டு வைத்தான். அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிகமான வருமானம் கிடைத்தது. எல்லாம் காசு கிடைத்த நேரம் என்று சொல்லி நினைத்தான். அன்றிலிருந்து காசை தொட்டு பார்த்து கொள்வான், வெளியிலே எடுக்க மாட்டான். சில ஆண்டுகளிலே அவனுக்கு பணம் பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் தன்னுடைய மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போலிருக்கிறது என்றவாறு எடுத்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த காசில் துளையே இல்லை, என்ன ஆயிற்று என்று குழப்பத்தோடு பார்த்தான். நாம் சட்டை பையில் போட்டு வைத்த காசு துளையிட்ட காசு, ஆனால் இப்பொழுது எடுக்கும் பொழுது அப்படி இல்லையே என்று சொல்லி அவன் குழப்பத்தோடு பார்த்த பொழுது அவனுடைய மனைவி சொன்னால், என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் சட்டை தூசியாக இருக்கிறதே என்று வெளியிலே உதறினேன். காசு தெருவில் விழுந்து விட்டது. எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை. நான் தான் அந்த சட்டையிலே வேறொரு காசை போட்டு வைத்தேன் என்று சொன்னாள் மனைவி. அது எப்போது நடந்தது என்று சொல்லி கேட்டான். அந்த காசு கிடைத்த மறுநாளே என்று சொன்னால் மனைவி. அவன் அமைதியாக சிந்தித்தான், உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, என்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் தான் என்று சொல்லி நினைத்தான். இப்பொழுது முன்பை விட உற்சாகத்தோடு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான். இறைவனும் கூட தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, அன்லைசலில் இன்சானி இல்லா மாசா, மனிதன் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் என்பதை ஞாபகப்படுத்தி சொல்லித் தருகிறார். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அனைத்து சஹாபாக்களுமே நாமும் மதீனாவிற்கு சென்றுவிட வேண்டும், அந்த எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு போய் இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாம் எத்தனித்தார்கள். அத்துணை சஹாபாக்களிலே முதன்மை வகித்தவர்களாக ஒரு சிறந்ததொரு சம்பவத்தை எதிர்பார்த்தவர்கள் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தாலான்ஹு அன்னவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர்கள் பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார்கள். மக்காவிலே பெரும் செல்வந்தர்கள் அவர்கள். அந்த நபித்தோழர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்துவிட்ட பொழுது நாமும் அவர்களோடு தொடர்ந்து சென்றுவிட வேண்டும் என்ற நினைப்போடு அவர்களிடத்திலே இருந்த அனைத்து விதமான சொத்துக்களையும் விட்டார்கள். அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் எழுந்திருத்து நின்றார். என்னிடம் இருக்கும் சொத்தில் பாதியை அப்படியே உங்களிடத்திலே நான் தந்து விடுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவருக்கு சொன்னார்கள், வேண்டாம் தோழரே, எனக்கு இந்த ஊரின் சந்தையை மட்டும் காட்டித்தாருங்கள். படைத்த ரப்பு தந்த தன்னம்பிக்கையும் உழைப்பையும் கொண்டு பழையபடி உயர்ந்த நிலைக்கே வந்தார்கள் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த முயற்சியை எடுக்கிறோமோ அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இந்த உலகம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். நம்முடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் என்பது இருக்கக்கூடாது. ஓடுகின்ற நதிக்குத்தான் ஜீவநதி என்று சொல்லுவார்கள். அதுதான் போகிற இடமெல்லாம் செழுமையை பசுமையை கொடுக்கும். ஒரே இடத்தில் தேங்கி கிடந்தால் அது கெட்டு போய்விடும், அது யாருக்கும் பிரயோஜனமும் தராது. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நம்மை உயர்த்தும். எல்லாமல்ல அல்லாஹ் அழகிய முயற்சியுடைய நம்பிக்கையுடைய வாழ்க்கையை நம்மை வாழச் செய்வானாக. ஆமீன். இரவு பொழுது இறைவனின் துதி கொண்டு உறங்கி விடியற் பொழுது இறைவனின் துதி கொண்டு வெளித்து மகிழ்ச்சியாக அமைய இறைவன் என்றும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிர் தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: அலைகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெறிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்த

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வரேன்
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: என்ன இப்படி ஆச்சு?
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

சென்னையில வந்து ஏஐடி 26ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15 க்கு

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: டேய் மச்சான், என்னடா பண்ணுவ? அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கடா.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

காற்று உன் காலடியை நான் தேடி கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி ஏது என்ன புது காலம் என்னோடு குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.
1: காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

மரத்தில் உள்ள 22 கிணற்று நீரால் அபிஷேகிக்கப்பட்ட மூலவர் சிலை பங்சாரில் எழுந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர். அவன் இன்று ஓர் அழுவும் அசையாது என்பார்கள். அன்று மலையான் ரயில்வே துறையில் பணியாற்றிய நமது முன்னோர்கள் பக்தியோடு சிவபெருமானை வழிபட்டு வந்திருக்கின்றனர். இன்று 3 கும்பாபிஷேகங்களை கண்டு கோலாலம்பூரில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்கின்றது. ராமாயணத்தில் ராமர் சிவலிங்கத்தை மண்ணால் வடித்து பூஜித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள சிவலிங்கம் போலவே ஆலயத்தில் மூலவர் நமக்கு காட்சி அளிக்கின்றார். அன்று நம் முன்னோர்கள் வணங்கிய மூலவருக்கு இன்றளவும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாலயத்தில் மற்றொரு சிறப்பம்சம், ஒவ்வொரு நாளும் இரவு 9:25 இறைவனுக்கு பள்ளியறை பூஜையும் நடத்தப்படுகின்றது. இவ்வாலயம் முழுக்க இறைவனின் ஓவியங்களும் சிற்பங்களையும் நாம காணலாம். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். புகைமூட்டத்தை தொடர்ந்து இன்று பஹாங்கில் ரொம்பென் மாவட்டம் உள்ளிட்ட ஜொஹோர், மலாக்கா, நெகர் செம்பிலான், ஸ்லாங்கூர், குவாலலம்பூர், புத்ராஜயா ஆகிய பகுதிகளில் உள்ள எல்லா பள்ளிகளையும் மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பர்லிஸ், பேரா, பினாங்கு, சபா, சரவா, லபுவானில் உள்ள பள்ளிகள் வழக்கம்போல் செயல்படும் என்று கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபானி நசீடிக் தெரிவித்தார். இவ்வேளை வரும் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக 3 நாள்களுக்கு 150 மேற்பட்ட காற்று மாசு குறியீட்டை பதிவு செய்யும் பகுதிகளில் உள்ள பள்ளிகளும் மூடப்படும் என்று கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசம் அஹமத் கூறினார். இன்று அறிவிக்கப்படும் 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு மக்களின் சுமையை குறைப்பதிலும் வெற்றி பெறும் என்று பிரதமர் ரத்துசன்வார் இப்ராஹிம் கூறினார். அதேவேளை அது கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் வளர்ச்சியின் பலன்கள் நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுவதை உறுதி செய்யும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திறன் மேம்பாடு நாட்டின் பொருளாதார இலக்கிற்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் வலியுறுத்தினார். அத்துடன் செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல் மயமாக்கம், பசுமை பொருளாதாரம் ஆகியவை வேலைவாய்ப்பு சூழலிலும் அதற்கேற்ற திறன்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதையும் அவர் எடுத்துக்காட்டினார். ஏர் இந்தியா விமான நிறுவனம் ரியாட்டுக்கான சேவையை ரத்து செய்தது. சவுதி அரேபியாவின் 2 முதன்மை விமான நிலையங்களை இலக்கிட்டு ஹுதி தரப்பு நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நாளை வரை அதன் சேவைகள் நிறுத்தப்படுவதாக இண்டிகோவும் ஏர் இந்தியா குழுமமும் அறிவித்துள்ளன. அமெரிக்க ராணுவம் 1961 பிறகு முதல் முறையாக மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. ராணுவ தளத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றவாளியான நிடல் ஹசானுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தண்டனை பொதுவில் நிறைவேற்றப்படும் என தற்காப்பு அமைச்சர் பி டி ஹெக்ஸக் கூறினார். விளையாட்டு ஆசியன் கிளப் கட்பந்து. நேற்றிரவு சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் ஜஹோடார் தாசிம் ஜேடிடி 6 சூழியம் என கம்போடியாவின் பி கே ஆர் வேரிங்ஸ் எஃப்சியை பந்தாடியது. தனது அணியினரின் சிறப்பான செயல்பாடு இந்த வெற்றிக்கு பங்களித்துள்ளதாக ஜேடிடி தலைமை பயிற்றுநர் ஜிங்கோ மோனோஸ் விவரித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தின சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில ஏடுகளையும் சில வேதங்களையும் சில அற்புதங்களையும் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். அன்றைய காலகட்டத்தில் எந்தெந்த மக்கள் எந்தெந்த துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மிகைக்கக்கூடிய விதத்தில் நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்து அந்த மக்களை விட அந்த நபிமார்களை உயர்த்தி விடுகிறான். அந்த மக்களால் அந்த நபிமார்களை மிகைக்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். அதன் காரணமாக அந்த மக்கள் நம்புகிறார்கள், இது அல்லாஹுடைய வேதம்தான், இவர்கள் அல்லாஹுடைய நபிதான் என்று நம்பி அந்த நபியையும் அல்லாஹுவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபுகள் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். மிகப்பெரிய அளவில் அரபு மொழியில் இலக்கணம் இலக்கிய நயத்தில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பிய பொழுது அற்புதமான இலக்கண இலக்கியம் நயம் மிக்க அரபு மொழியில் குர்ஆனை அல்லாஹு வழங்கினான். அந்த குர்ஆனை அந்த அரபுகளிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய பொழுது எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு முஹம்மது எப்படி இப்படிப்பட்ட இலக்கணம் இலக்கியம் நிறைந்த அழகான வார்த்தையை சொல்கிறார் என்று திகைத்து போய், இது முஹம்மது அவர்களுடைய வார்த்தை அல்ல, இது அல்லாஹுடைய வேதம் என்று உணர்ந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுவையும் குர்ஆனையும் அந்த மக்கள் நம்பினார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த மக்கள் எந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அது சம்பந்தமான சில அற்புதங்களை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு வழங்குவார்.

நேர்களே, குர்ஆனுக்கு முன்பாக சில வேதங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இறக்கி இருக்கிறான். தௌராத் வேதத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஜபூர் வேதத்தை தாவூது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், இன்ஜில் வேதத்தை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஆகமங்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், இன்னும் சில நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அல்லாஹு தஆலா சிறந்த வேதமாக வழங்கி இருக்கின்றான். இந்த குர்ஆன் முந்திய வேதம் தௌராத், ஜபூர், இன்ஜில் இவைகளை உண்மைப்படுத்துகிறது. மேலும் மனிதன் சொல்ல முடியாத அற்புதமான கருத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக இந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. மேலும் இந்த குர்ஆன் எழுத்துடைய அமைப்பிலும் சரி, கருத்துடைய அமைப்பிலும் சரி, எந்த சந்தேகமும் இந்த குர்ஆனில் இல்லை. மேலும் மனிதர்களுடைய கரத்தினால் எந்த கருத்தும் எந்த எழுத்தும் மாற்றப்படாத, சந்தேகம் இல்லாத அற்புதமான வேதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசா 82 வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான், அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆன் அல்லாஹு அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால் இதிலே பல வகையான கருத்து வேற்றுமைகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். இந்த வேதத்தில் மனிதனுடைய எந்த ஒரு கரமும் படவில்லை, எந்த கருத்தையும் மனிதர்களால் மாற்றப்படவில்லை. இது அல்லாஹ்வுடைய வேதமாக இருப்பதினால் எந்த ஒரு கருத்து வேற்றுமை இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் இது மிக தெளிவாக இருக்கிறது.

நேர்களே, இந்த வேதம் சந்தேகம் இல்லாமல் இருப்பதினால்தான் இதில் அற்புதமான உபதேசங்கள் எல்லாம் இருக்கிறது. எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால், இந்த மனித சமுதாயம் ஒழுக்கமாக நல்ல முறையில் வாழ்வதற்குண்டான அற்புதமான உபதேசங்களை அல்லாஹு தாலா இந்த வேதத்திலே வைத்திருக்கிறான். மது அருந்துதல் என்பது விட வேண்டிய விஷயம். பெண் சிசுக்களை கொலை செய்யக்கூடாது. சூதாட்டம், மூட சடங்குகளை பேணுதல், சூனியம் செய்தல், இது போன்ற மூட செயல்களையெல்லாம் இந்த குர்ஆன் ஒழித்தது. மேலும் இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை போதித்து நல்ல முறையில் சிறந்த சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் மிக தெளிவாக, எந்த சந்தேகமும் இல்லாமல் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த குர்ஆன் மிக தெளிவாக இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. மேலும் எவர்கள் நேர்வழியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த குர்ஆன் நேர்வழியை காண்பிக்கும். இந்த திருக்குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட மக்கள் அந்த அரபு தேசத்திலே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், கடும் நெஞ்சம் உடையவர்கள், இரக்கமற்ற தன்மை உடையவர்களாக இருந்தார்கள், வழிபறி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், கொலை செய்தல், திருடுதல், அதே போன்று குலப்பெருமை மேற்கொள்ளுதல், காலம் காலமாக சண்டையிடுதல், பழிக்கு பழி வாங்குதல், இது போன்ற விஷயங்கள் தான் அந்த மக்களிடத்திலே இருந்தது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து அவர்களை திருத்தினார்களோ, அவர்கள் நேர்வழியை அடைய வேண்டும் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு வந்த பொழுது, அல்லாஹு தாலா இந்த குர்ஆனின் மூலம் அவர்களுக்கு நேர்வழியை காட்டினான். குர்ஆனிலே சூரா பனி இஸ்ராயில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த குர்ஆன் எது மிக்க நேர்மையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட நேரிய வழியை காட்டுகிறது என்று அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான். ஆக இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் சத்தியமான விஷயமாக இருக்கிறது. இந்த குர்ஆன் இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எந்த மனிதனிடத்தில் இரையச்சம் என்பது வந்து விடுகிறதோ அவர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
0: நேயர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மனன போட்டி இன்றும் இரவு மணி 8:45 கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டேக்காவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் பரிசளிப்பு விழா நாளை சனிக்கிழமை காலை மணி 9 நடைபெறும். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
2: நிறம் காலைமணி 6:30.

0: இனிய வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இன்னல் உங்களையும் எங்களையும் மகிழ்விப்பதற்காக வந்து விட்டது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் தெய்வீகன். உங்கள் காலை பொழுது என்னும் குதூகலப்படுத்த நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம்.
0: அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளெல்லாம் எப்படி போனது? நேற்று இன்றைய பொழுது விடியல் நமக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பானதா, அப்படி கலகலப்பா போகணும்,
1: நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இது ரெண்டு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க.
0: என்ன?
1: ஒண்ணு ரொம்ப பொறுமை காக்குறது.
0: சரி,
1: எதுக்கும் ரொம்ப அவசரப்படாம பொறுமையா செயல்பட்டோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் நடக்கும்.
0: இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பொறுமைன்றது ரொம்ப கடினம்.
1: என்ன அப்படி சொல்றீங்க? இன்னொன்னு நம்பிக்கை. இந்த பொறுமையும் நம்பிக்கை இருந்தா நல்ல விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமா நடக்கலாம், இல்ல கொஞ்சம் தாமதமா கூட நடக்கலாம், ஆனா நடக்கும், நடக்காமலாம் போவாது அப்படின்றாங்க.
0: இப்படி கூட எடுத்துக்கலாம். உன்னை நம்புறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது நடக்கிறதுக்காக உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுல்ல. நினைச்சோடனே சோறு வடிச்சு வந்துடணும் நினைக்க கூடாது. அதுக்கான வேலைகளை நம்ம செய்தாதானே சோறே வருது. அந்த மாதிரி
1: சோறு ஞாபகப்படுத்திட்டீங்க காலையில. சரி, 10 மணி வரைக்கும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்ய கதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இன்னொரு சின்ன உதாரணம் கூட இருக்கு. இந்த சொல்லுவாங்க இல்லையா, தண்ணீரை கூட அள்ள முடியும், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுமையோடு காத்திருந்தால். ஒரு பாட்டுல வரும்ல.
1: ஆமா ஆமா,
0: மாதிரி மோகன் பொறுமைதான் நம்ம வந்து சரிப்படுத்தும் அப்படின்னுவாங்க. பொறுமையா வருவோம் நம்ம படிக்கு,
1: கண்டிப்பா பொறுமையா இருப்போம். சரி, இன்றைய நாளை ரொம்ப சிறப்பான நாளாக நம்ம வரவேற்கலாம்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் 22 நாள், 2026 அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமையின் அம்மன் போற்றி பாடலோட வாங்க தொடங்கிடலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பிளைங் டு வி ஷேப் அப்படின்ற ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து நீங்க ஹை பிளாங்க் நிலைக்கு வந்து நிக்கணும். சரி, ஹை பிளாங்க் வந்து நம்மளோட இடுப்பு மேல தூக்கி கைகள் கீழே நேராக்கி பின்னாடி உள்ள கால்களும் நேரா இருக்கணும். பார்ப்பதற்கு இது வந்து ஏறக்குறைய வி ஷேப் பொசிஷன்ல வந்து நிக்கும். இந்த நிலைக்கு நீங்க வந்தோடனே 10-20 வினாடி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி மறுபடியும் பழைய நிலைக்கே கொண்டு வரணும், அதாவது பிளாங்கோட நிலைக்கு கொண்டு வரணும். இந்த நிலைக்கு நீங்க வந்தோடனே அதே மாதிரி 4 செட் 20-30 வினாடி வரைக்கும் நீங்க போகணும். இந்த ஒர்க் அவுட் நீங்க செய்யறதுனால உங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும், அதாவது கோ மசில்ஸையும் பிளெக்சிபிலிட்டிக்கும் இது ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: 6:41 வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மணி நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம். முதல்ல மலேசிய நண்பர்ல இருந்து வரலாம். தீவிரமடையும் புகை மூட்டம், காற்றின் தரம் 150 to 180 நீண்ட நேரம் நீடித்தால் பள்ளிகளை மூட பேரரசர் உத்தரவு அப்படின்ற விவரம் வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு 5 மாநிலங்கள்ல வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து மூடப்படுகின்றன அப்படின்ற உத்தரவு நேற்று வெளியிடப்பட்டது.
1: சரி, இதற்கிடையில மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, மலேசியாவில் எல்லையை ஒட்டிய கலிமந்தானில் காடுகள் பற்றி எரிகின்றன. இதனால் அங்கிருந்து வெளியாகும் கரும் புகை மலேசியா முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு இந்தோனேசியா உடனடியாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தி இருக்கின்றார்.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகளின் வரிசையில இன்றைக்கு 2027 வரவு செலவு அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பிற்பகல் 3:30 ஆக பிரதமர் இதை தாக்கல் செய்யவிருக்கின்றார் நிதியமைச்சருமான அவர். ஆக அது பற்றிய எதிர்பார்ப்புகள் விவரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன.
1: அது குறித்த விவரங்களுக்கும் நேரலைக்கும் இன்னலோடு இணைந்திருங்கள். அடுத்து மற்றும் ஒரு செய்தி, கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் தீபாவளி சந்தை புதிய இடத்தில் தொடங்குவதால் ஜலான் துன் சம்பந்தன் பகுதியில் போக்குவரத்து கடுமையாக இருக்கும். பிரிக்ஃபீல்ட்ஸ் தீபாவளி சந்தை இன்று அக்டோபர் 9 தொடங்கி 1 காலத்திற்கு நடைபெறும் அப்படின்ற விவரம் வழங்கப்பட்டிருக்கு.
0: எல்லா வியாபாரிகளுக்கும் நல்ல வியாபாரமாகணும், நியாயமான தரமான வகையில் அவங்க வந்து சேவையை வழங்கணும் அப்படின்னு நம்முடைய நல்லதொரு வாழ்த்தினை சொல்லிடுவோம். தீபாவளி உங்க எல்லாருக்கும் நல்லதை கொண்டு வரட்டும். இவை வந்திருக்கக்கூடிய செய்திகள், மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க.
1: சரி, இன்றைக்கு நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். தேவிக, கணக்குல புலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கணக்கு வழக்குல ரொம்ப சரியா இருப்பாங்க, ரொம்ப கணக்கா இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க உங்களை சுத்தி இருக்கலாம், இல்ல நீங்க கூட இருக்கலாம். அந்த கணக்கு கணக்குல புலி அப்படின்னும் போது இந்த எண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சரியா இருப்பாங்க. வீட்டுல இந்த பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, அதுலயுமே ரொம்ப சரியா இருப்பாங்க. சில பேர்
0: கணக்கு போட்டு வாழணும் அப்படின்னு அப்படியே அவங்க புலி மாதிரி இருப்பாங்க, புயல் மாதிரி செயல்படுவாங்க. வாங்க, அந்த புயல் கிட்ட தான் பேச நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: அழைக்கலாங்க 3-2-2-2-5-7-3-3 or 4-7-6-8.
2: குருஜி, இந்த அஸ்திரங்களோட உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்?

காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது. அவர் அடிக்கடி தன் பேனாவை எங்கே வைத்தார் என்று மறந்து விடுவார். தேவைப்படும் போது புது பேனா ஒன்றை வாங்கி பயன்படுத்துவார். இப்படி பல பேனாக்களை வாங்கியும் அவருடைய இந்த பழக்கம் மாறவில்லை. ஒரு நாள் இந்த விஷயத்தை தன் நெருங்கிய நண்பரிடம் சொல்லி வருந்தினார். அதை கேட்ட நண்பர் அவரை ஒரு கடைக்கு அழைத்து சென்று மிகவும் விலை உயர்ந்த ஒரு பேனாவை வாங்குங்கள் என்று சொன்னார். நண்பனின் வார்த்தையை நம்பி அவரும் விலை உயர்ந்த ஒரு பேனாவை வாங்கினார். 6 மாதங்கள் கழித்து இருவரும் மீண்டும் சந்தித்தார்கள். நண்பர் கேட்டார், இப்போதும் பேனாவை மறந்து விடுகிறீர்களா? தொழிலதிபர் சிரித்துக் கொண்டே தன் சட்டை பையில் இருந்த பேனாவை காட்டி சொன்னார், இந்த பேனாவை வாங்கிய பிறகு இதை நான் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். இப்போது என் பேனா எங்கே இருக்கிறது என்று எப்போதும் எனக்கு தெரியும். அப்போது நண்பர் புன்னகைத்து சொன்னார், பேனா மாறவில்லை, அதற்கு நீ கொடுக்கும் மதிப்பு தான் மாறிவிட்டது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் நாம் மதிப்பு கொடுக்கும் விஷயங்களை தான் நாம் கவனமாக பாதுகாப்போம். நம் உடலின் மதிப்பை உணர்ந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். பணத்தின் மதிப்பை உணர்ந்தால் தேவையான இடத்தில் மட்டும் செலவு செய்வோம். உறவுகளின் மதிப்பை உணர்ந்தால் அவற்றை காயப்படுத்தும் செயல்களை தவிர்ப்போம். இன்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதற்கு நீங்கள் உண்மையில் மதிப்பு கொடுக்கிறீர்கள்? அந்த மதிப்பை செயலிலும் காட்டுங்கள். மதிப்பு கொடுக்கும் பழக்கம் வாழ்க்கையை அழகாக்கும். மதிப்பு கொடுக்கும் மனம் உறவுகளை நிலைத்திருக்க செய்யும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: இறைவன் வருவான். மணி 6:52.
1: இன்னைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த கணக்குல புலி அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையில கணக்கு போட்டு வாழணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒருவர் உங்களை சுத்தி இருக்கலாம், இல்ல நீங்களே கூட அப்படி இருக்கலாம்.
0: குவாந்தான்ல இருந்து மாணவி வைதீஸ்வரி வந்திருக்காங்க.
1: சரி சொல்லுங்க, கணக்கு போட்டு இந்த கணக்குல புலி அப்படின்னு வாங்களா, யார் அப்படி இருக்கா?
2: என்ன
1: மாதிரி?
0: சரி சரி, கணக்கு போட்டு வாழ்றதா வாழ்க்கை அப்பா சொல்லிருப்பாரு. சரிமா, கவனமா இருக்கணும்.
1: இவங்க அப்படி சொல்லிருந்தாங்க. அரசு என்ன நினைக்கிறீங்க?
0: வணக்கம். லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் செய்யவும்.
1: யாரு இப்படி இருக்கா கணக்கு போட்டு வாழ்றது?
3: மாமியார் தான் கிங் ஆஃப் த கால்குலேஷன், கிங் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். ஒரு ஃபீல் அப், ஒரு ஒரு ஒரு இந்த காசு வந்து நம்ம ஒரு பேலன்ஸா இருக்கட்டும், இல்ல குடுக்கறதா இருக்கட்டும், லைக் நம்மளே வந்துட்டு கொஞ்சம் மறந்து கொடுத்தோம்னாக்கா இதுல இவ்வளவு குறையுத கணக்கு பண்ணாமலே ஓ மை காட், அவரும் திரும்பி எனக்கு கணக்கு பண்ணுங்க அப்படின்வாங்க. சொன்னா கரெக்டா அப்படின்வாங்க. லைக் வெரி அந்த கால்குலேஷன்ல ஒரு சென்னா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிங்கெட்ஸா இருக்கட்டும், ரியலி பெர்ஃபெக்ட்டா கணக்கு பண்ணுவாங்க.
0: புலி வந்து இந்த வீட்டுல இருக்கிற பாட்டி தாத்தாலாம் முன்பு இருந்த காலகட்டத்துல வீட்டுல வந்து ஒருத்தர் வேலை செய்வாரு, எவ்வளவு குறைவான சம்பளம் நமக்கு தெரியும். அத வீட்டுல இருக்கிற அந்த பெண் தான் வந்து அதை சரிப்படுத்தி அந்த குடும்பத்தை ஒரு நிலை கொண்டு வந்திருப்பாங்க.
1: ஆமா,
0: அப்படின்னா அவங்கள விட யாரு மகன் சரியான கணக்கு வழக்கு பாக்குறவங்க?
1: சிக்கனம் போட்டு வாழ்றதுன்னு வாங்கல, அதுவுமே நம்ம அவங்க தான் அதிகமா கத்துக்கணும்ல.
0: அப்படி பார்த்தா உங்க மாமியார் வந்து அதுல உண்மையிலே புலிதான். அரசி
3: நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு வாங்க. ஆமா ஆமா ஆமா ஆமாமா சாரிமா அப்படின்ட்டு திருப்பி நம்ம அந்த பேலன்ஸ் குடுக்கணும்.
1: சரி, மாமியாரோட தாக்கம் கடவர்கிட்ட இருக்கா?
3: டெஃபினட்லி.
0: புலிக்கு பிறந்தது பூனையாகுமா?
3: The same, the same. அந்த காசு விஷயம் எல்லாம் வந்துட்டு இப்படி சொன்னாக்கா 50 ரிங்கிட் காணோம் இல்ல இருக்கு அப்படின்ட்டு.
0: நாதான் நீங்க தானே அப்படின்னு
3: நினைச்சேன்.
0: கணக்கு போட்டு வாழணும் அப்படின்னு அது உங்க மாமியார் சரியா செய்யறாங்க.
3: கண்டிப்பா
0: இன்னைக்கு நாட்டோட கணக்கு வருது, கண்டிப்பா கேளுங்க.
1: மின்னலையும் வருது, வரவு செலவு அறிக்கை 2027 தொடர்ந்து இணைந்திருங்கள்.

புகை மூட்டம். சில மாநிலங்களில் எல்லா பள்ளிகளும் மூடப்படுகின்றன. 2027 வரவு செலவு திட்டம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும், மக்களின் சுமையை குறைக்கும் பிரதமர் நம்பிக்கை. வணக்கம், சல மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். புகைமூட்ட சூழலை எதிர்கொள்வதில் மாணவர்களின் பாதுகாப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகள் குறிப்பாக காற்று மாசு குறியீடு தொடர்ச்சியாக 150 முதல் 180 இடைப்பட்ட நிலையில் நீடிக்குமாயின் அவை கட்டாயம் மூடப்பட வேண்டும் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மாணவர்களையும் சுவாசிப்பதில் சிக்கல் உள்ளவர்களையும் பாதுகாப்பதற்கும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாமன்னர் கல்வி அமைச்சை பணித்துள்ளார். அதேவேளை விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. இதனிடையே ஜொஹோர், மலாக்கா, நிகிரிசம்பிலான், ஸ்லாங்கூர், குவாலலம்பூர், புத்ராஜயா ஆகிய பகுதிகளில் உள்ள எல்லா பள்ளிகளும் இன்று முழுமையாக மூடப்படுகின்றன. இது பஹாங் ரொம்பென் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளையும் உள்ளடக்கியது என்று கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபலினா சித்திக் தெரிவித்தார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதுடன் தேவை இருக்குமாயின் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு எல்லா மாநில கல்வித்துறைகளும் மாவட்ட கல்வி அலுவலகங்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. வரும் நாள்களில் பள்ளிகள் மூடப்படுவது குறித்த முடிவு பெற்றோர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் முன்கூட்டியே அறிவிக்கப்படும். இதனிடையே பெர்லிஸ், பேரா, பினாகு, சபா, சரவா, லபுவானில் உள்ள பள்ளிகள் வழக்கம்போல் செயல்படும். இவ்வேளை வரும் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக 3 நாள்களுக்கு 150 மேற்பட்ட காற்று மாசு குறியீட்டை பதிவு செய்யும் பகுதிகளில் உள்ள பள்ளிகளும் மூடப்படும் என்று கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசம் அஹமத் கூறினார். இருந்தும் தொடர்புடைய பள்ளிகளும் கல்விக் கழகங்களும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை அவசியம் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் காற்றின் தரத்தையும் அதன் விளைவாக மக்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் புகைமூட்டத்தை கையாள்வதில் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு மலேசியா இந்தோனேசியாவை வலியுறுத்துகிறது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடனான தொலைபேசி உரையாடலில் இதுகுறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்வேளை நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இன்று அறிவிக்கப்படும் 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு மக்களின் சுமையை குறைப்பதிலும் வெற்றி பெறும் என்றார். அது கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் வளர்ச்சியின் பலன்கள் நியாயமான முறையில் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் இன்று பிற்பகல் 3:30

0: அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய உள்ளார். அடுத்து 2027 வரவு செலவு திட்ட சிறப்பு கண்ணோட்டம்.
1: இவ்வாண்டுக்கான மலேசிய பொருளாதார வளர்ச்சி 5.1 விழுக்காட்டுக்கு உயரும் என உலக பொருளகம் கணித்துள்ள நிலையில், மக்களின் வளப்பத்தை முன்னிறுத்தி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய உள்ளார். இதில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 6.5 விழுக்காடாக இருக்கும் இந்தியர்களின் நலனை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் தொடர் கடப்பாட்டை வெளிப்படுத்தி வரும் வேளை, சமூகத்தை மேம்படுத்துவதற்கான பல முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மலேசிய இந்தியர்களை நிதிபலமிக்க சமூகமாக உயர்த்த அவர்களுக்கான வணிக வாய்ப்புகளும் ஒதுக்கீடுகளும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய இந்தியர் வர்த்தக சபையின் துணைத் தலைவர் டத்தோ டாக்டர் ஏ டி குமரராஜா தெரிவித்தார்.
2: குறு வியாபாரிகளுக்கு 150 மில்லியனோ, அதாவது அமானயக்டேத்தக்கூன் பேங்க் ராக்கேர்கிலேயும், சிறு வியாபாரிகளுக்கு 150 மில்லியனோ, அது எஸ்எம்இ பேங்க், எஸ்எம்இ காப், எம்ஐடிஎஃப் கிளையும், இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 300 மில்லியன். அதை தவிர்த்து டிஜிட்டலைசேஷன், ஏஐ, இ காமர்ஸ், இந்த மாதிரியான திட்டங்களுக்கு 160 மில்லியனோ, நடுத்தர வியாபாரிகளுக்கு வெளிநாட்டுக்கு அவங்க வியாபாரத்தை எடுத்துட்டு போகிறதோ, ஏற்றுமதிக்கு அவங்களை தயார்படுத்துறதுக்கோ, அவங்களுக்கு இந்த மார்க்கெட் எக்ஸஸ்ங்கிற விஷயம் கொடுக்கறதுக்காக 155 மில்லியன். அப்புறம் இளைஞர்கள், மகளிர், இவங்க ரெண்டு பேருக்குமே 135 மில்லியன் அப்படின்னு பார்த்து, இந்த வியாபாரத்துல முத முத ஆரம்பிக்கிறாங்களே அவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கணும், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 225 மில்லியனும், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தா 440 மில்லியன் வருது. அந்த 440 மில்லியன் கடனுதவி திட்டங்கள் அரசாங்கம் கொடுக்கும் போது இந்திய சிறு குறு வியாபாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்கேன்ங்கிற மாதிரி திட்டத்துல இந்தியர்களுக்கும் கொடுக்கணும். அதுக்கு ஒரு இந்த பயிற்சி பற்றிகளுக்கு 50 மில்லியன் ஒதுக்கணுங்கிற எதிர்பார்ப்போம் நம்ம அந்த என்டர்பிரைஸ் 500 வச்சிருக்கோம்.
1: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என நாட்டின் நிதிவளத்தை திட்டமிட்டு செயல்படும் அரசாங்கத்துக்கான இலக்கணத்தை வள்ளுவர் பெருந்தகை எடுத்துணர்த்துகிறார். அதனை அடிப்படையாக கொண்டு அடுத்தாண்டுக்கான நிதி மேலாண்மையை வகுத்துள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரின் வரவு செலவு திட்டத்துக்காக காத்திருக்கின்றனர் மலேசியர்கள்.
0: ஆக்கம் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். இனி வெளிநாட்டுச் செய்திகள். ஏமனின் ஹுத்தி தரப்பு சவுதி அரேபியாவின் 2 முதன்மை விமான நிலைய வசதிகள் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இந்திய விமான நிறுவனங்கள் ரியாட்டுக்கான வான் சேவையை நாளை வரை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. புதுடெல்லியிலிருந்து ரியாட் சென்ற ஏர் இந்தியா விமானம் தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து பாதி வழியிலேயே திரும்பியது. நிலைமையை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பேச்சாளர் கூறினார். இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய நாட்டினர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மயாமியில் வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பேராளர்கள் யுக்ரைனிய ஐரோப்பிய அதிகாரிகளை சந்திக்கின்றனர். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர புதிய வழிகளும் கூட்டு பரிந்துரைகளும் கலந்தாய்வு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு 2 நாட்களுக்கு நடைபெறுவதை யுக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதலால் யுக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த முயற்சிகள் முடங்கியிருந்த நிலையில் தற்போது புதிய முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக வாஷிங்டன் அதிகாரிகள் கூறினர். பிரான்சில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட கல்விச் சூழல் குறைபாடுகளுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிகளுக்கு 3000 தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் எட்வர்ட் ஜெஃப்ரே தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமைக்குள் முன்னுரிமை அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்படுவர் என்றும், மேலும் சில 100 ஆசிரியர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டு 2026-2027 ஆசியன் கிளப் கட்பந்து. நேற்றிரவு சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் ஜொஹோடாரு தாசிம் ஜேடிடி 6-0 என்ற கோல்களில் கம்போடியாவின் பேக்கியார் வேசிரிங்ஸ் எஃப்சியை வென்றது. தனது அணியினரின் சிறப்பான செயல்பாடு இந்த வெற்றிக்கு பங்களித்துள்ளதாக ஜேடிடி தலைமை பயிற்றுநர் சிஸ்கோ மோனோஸ் விவரித்தார். மேலும் ஆட்டக்காரர்களை சுழற்சி அடிப்படையில் களமிறக்குவதன் மூலம் நெருக்கடியான போட்டி அட்டவணையை சமாளிக்க முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளை இன்று திட்டமிடப்பட்டுள்ள எஃப்ஏ கிண ஆட்டத்தில் ஜேடிடி பினாங் எஃப்சியுடன் பொருதுகிறது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வரும் ஞாயிறு மான்செஸ்டர் சிட்டியும் லிவர்பூலும் களம் காண்கின்றன. இதனையொட்டி மான்செஸ்டர் சிட்டி தாக்குதல் ஆட்டக்காரர் எர்லிங் ஹாலண்ட் தமது அணியினரை தொடர்ந்து ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். இபிஎல் நிதி விதிமுறைகளை மீறியதாக கூறப்பட்ட 100 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளில் சிட்டி குற்றவாளி என்று சுயேட்சை ஆணையம் கண்டறிந்ததை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அதன் புள்ளிகள் குறைக்கப்படவோ லீக்கிலிருந்து வெளியேற்றப்படவோ வாய்ப்புகள் உள்ளன. புகை மூட்டம் சில மாநிலங்களில் எல்லா பள்ளிகளும் மூடப்படுகின்றன. ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும், மக்களின் சுமையை குறைக்கும் பிரதமர் நம்பிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 2003
4: இன்றைய நாளில் கொலலம்பூர் ஜலான் துன் ரசாக்கில் தேசிய ரத்த மையம் அதிகாரப்படியாக திறக்கப்பட்டது. தேசிய ரத்த மையம் 1955 ஸ்லாங்கோ ரத்த வங்கி என்ற பெயரில் நிறுவப்பட்டது. அப்போது கொலலம்பூர் பொது மருத்துவமனை கட்டடத்தில் பிரிட்டிஷ் செஞ்சிலுவை சங்க தன்னார்வ படையினரால் அது நிர்வகிக்கப்பட்டது. பின்னர் அதன் பெயர் கொலலம்பூர் மருத்துவமனை ரத்த வங்கி என மாற்றப்பட்டது. 1972 இது மேம்படுத்தப்பட்டு ரத்த மாற்று சேவை மையம் என பெயரிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2000 இது தேசிய ரத்த மையம் PDN என பெயர் மாற்றம் பெற்றது. PDN சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாகும். மருத்துவ ரத்த மாற்று துறையில் ஒருங்கிணைப்பு ஆலோசனை மையமாக செயல்படுவதோடு மத்திய வட்டாரத்துக்கான ரத்த சேகரிப்பு பணிகளையும் மேற்கொள்கிறது. மேலும் கொலலம்பூர் புத்ராஜயாவில் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் தேவைக்காக ரத்தத்தையும் ரத்தம் சார் பொருள்களையும் PDN வழங்குகிறது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: எல்லாருக்கும் நல்லது வந்து சேரணும். இந்த வெள்ளிக்கிழமை அதுவுமாவணி இன்றைக்கு இப்போ 7/17 இன்றைக்கு அக்டோபர் 9 2020
1: என்ன அக்டோபர் 9 ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா இன்னும் நம்ம அப்படியே சரியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசம் இருக்கு தீபாவளிக்கு.
0: முத காலையிலே சொன்னோம் பத்திரிகை செய்தி படிக்கும் போது பிரிக்ஃபீல்ட்ஸ்ல தீபாவளி பசார் சந்தை இருக்கு இல்லையா, இன்றிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு மாதத்துக்கு இடம் பெறுகிறது அப்படின்னு கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாயோ வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு.
1: இதுல என்னன்னா இன்றைக்கு இதை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். எப்போதுமே இந்த மாதிரி பெருநாட்காலங்கள் வந்தா அந்த அதுக்குன்னு பட்ஜெட் போடுறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பெரும் வேலை. ஏன்னா நமக்கு கிடைக்கிற சம்பளத்தை அதை முறைப்படி செலவு பண்ணோம். ஏன்னா இப்ப தீபாவளி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் செலவுகள் அதிகமா இருக்கும், இதை வாங்கலான்னு தோணும் அதை வாங்கலான்னு தோணும். இந்த மாதிரி தீபாவளி சமயத்துல இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணுவாங்க, இதுல கொஞ்சம் நான் பட்ஜெட்டா இருப்பாங்க. எதுனா எது அப்படின்றத அழைத்து சொல்ல போறீங்க.
0: எதுக்கு அதிகமா ஒதுக்கீடு இருக்கும், சில பேருக்கு துணிக்கு இருக்கும், சில பேருக்கு உணவுக்கு இருக்கும், சில பேருக்கு பயணத்துக்கு இருக்கும்,
1: சில பேருக்கு இந்த அலங்காரம் இருக்கு இல்லையா தீபாவளி, ஜெகஜோதியா இருக்கும், அது பார்க்க நல்லா இருக்கும். இவ்வளவு செலவு பண்ணி செய்யறாங்க நமக்கே தோணும் இல்ல.
0: ஆனா அதே நேரத்துல இதுல நான் ரொம்ப குறைச்சிருவேன், இதுல நான் கொஞ்சம் கூட செலவு பண்ண மாட்டேன். அதையுமே துணி சில பேர் சொல்லுவாங்க, இதனால வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு போய் செலவு பண்ணிட்டு இருந்தா வருஷம் முழுசும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எதுக்கு அதிகமா எதுக்கு குறைவா செலவு பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் பேசுவோம். இன்னைக்கு நாட்டுடைய வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது, அதையொட்டியே நம்ம பேச போறோம். அதனால நீங்க வாங்க உங்க கதையை கேட்கறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம்.
1: தீபாவளி பட்ஜெட் எப்படிலாம் நீங்க போடுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம். இன்னும் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி, கோச் நந்தா.
1: வணக்கம். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலா AI ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேச போறேன். சோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் டே அண்ட் நைட் வரைக்கும் கஷ்டப்பட்டு ரிவிஷன் பண்ணி படிக்கிறாங்க, ஆனா எக்ஸாம் ரிசல்ட் வந்தா எக்ஸ்பெக்டட் மார்க் கிடைக்க மாட்டேதுங்கன்னு வருத்தப்படுறாங்க. பேரண்ட்ஸும் டியூஷன் ஃபீக்கு தௌசண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இங்க முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஹார்டா ஸ்டடி பண்றது மட்டும் போதுமா இல்ல ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்றத கத்துக்கணுமா? இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு AI ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி அசிஸ்டன்டா மாறிடுச்சு. கூகுள் நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நோட்ஸ், PDF, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வேணும்னாலும் அப்லோட் பண்ணலாம். அப்புறம் AI கிட்ட இந்த டாபிக்கை ஈஸியா சிம்பிளான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணுங்க, குயிஸ் கிரியேட் பண்ணுங்க, வீடியோ மூலமா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இங்கிலீஷ்ல வீக், சயின்ஸ் சரியா புரியல, மேத் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களா? நான் உறுதியா சொல்றேன், இந்த AI டூல் சிம்பிள் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச் பண்ணும். அதனால அவங்களுக்கு புரிஞ்சிக்க ஈஸியா இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, 100 இல்ல 300 பேஜ் நோட்ஸ் ஃபியூ மினிட்ஸ்ல சம்மரி ரெடி பண்ணிடும். ரிவிஷன் ஃபாஸ்டா ஆகும், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ChatGPT, கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணி பிராக்டிஸ் க்வெஸ்சனை ஜெனரேட் பண்ணலாம். இந்த வருஷ க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் ப்ரீடிக்ட் பண்ணலாம். ஈஸியா ஐடியாஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வரைக்கும் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். இது சீட்டிங் நினைக்காதீங்க, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக, பெட்டர் ப்ரிப்பரேஷனுக்காக AI ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட கான்பிடன்ஸும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். சோ பேரண்ட்ஸ், இந்த தகவலை நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா உடனே AI அடாப்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல, ஸ்மார்ட்டா லேர்ன் பண்றவங்க ஜெயிப்பாங்க. மேபி அவங்களோட நெக்ஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ண, நெக்ஸ்ட் ஏ கிரேட்டை அச்சீவ் பண்ண AI ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி பார்ட்னரா இருக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நான் AI கோச் நந்தா.

0: அள்ளபொள்ளையிலோ அடுத்த வாரம் வருவாரு அள்ளபொள்ளையிலோ அப்படின்னு. ஆமா
1: சரி, தீபாவளி பட்ஜெட் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா தீபாவளினாலே செலவுகள் அதிகமா வரும்.
0: ஏன் செலவு இல்லாம பண்ண முடியாதா?
1: பண்ணலாம், ஒரு சிலருக்கு பண்ண முடியும், ஒரு சிலனால முடியாது.
0: சொல்லுங்க.
1: நான் கொஞ்சம் செலவு பண்ணுவேன் தான் தேவி.
0: ஏன்
1: முடியாது இல்லையா? வீட்டுல கொஞ்சம் பெரிய பையன், பெரிய தலையில கட்டுவாங்க.
0: அண்டி அங்கிள் தம்பி புகார் பண்றாரு வானொலியில.
1: சரி, நீங்க எப்படி இந்த தீபாவளி பட்ஜெட்ல சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்,
0: வாங்க நேர்கள்கிட்ட பேசலாம்.
1: சித்ரா சொல்லுங்க. சித்ரா, எப்படி தீபாவளிக்கு ஒரு மாசம் தான் இருக்கு, பட்ஜெட் எல்லாம்
2: போட்டுட்டீங்களா? அது பட்ஜெட் போன வாரத்துல இருந்து ஓடிட்டு இருக்கு.
1: ஓ,
2: கணவர் பாதி செலவு எடுத்துக்குவாரு, நான் அதுல பாதி செலவு எடுத்துக்குவேன்.
0: நான் பாதி நீ பாதி. அம்மா,
2: அந்த பாட்டை உங்க குரல்ல பாடினால காலையில நான் சந்தோஷப்படுவேன்ல.
0: ஐயோ, இங்க ஒருத்தர் எப்படி தருமா நினைக்கிறாரு? இல்ல, பாட சொல்லி இப்படி பண்றீங்களே.
1: அவரு பாடகர் இல்லன்றத நான் இப்ப வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க எல்லாம் முதல்ல கேளுங்க, அவர் வந்து அறிவிப்பாளர், பாடகர் கிடையாது.
2: எதுக்கெல்லாம்
0: ரொம்ப செலவு பண்ணா அவருக்கு பிடிக்காது?
2: தேவிகன் உடைகளுக்கு செலவு பண்ணா அவருக்கு பிடிக்காது, ஏன்னா பிள்ளைங்களும் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, நம்மளும் ஒரே இடையில இருக்க மாட்டோம் இல்லையா. அதனால அவருக்கு உடைகள்ல அதிகமா செலவு பண்ணா பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அதனால அதுல செலவு குறைச்சிட்டு நாங்க வந்து ஒவ்வொரு வருடமும் பயணத்தை வந்து வெளிநாடுகள்ல இல்ல இந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு செல்லும் போது அதுல நாங்க செலவு அதிகமா, ஏன்னா பயணத்துல வந்து செலவு குறைக்கவே முடியாது.
0: அதனால
2: அதுல செலவு அதிகமாக்கிட்டு இதுல வந்து செலவு வந்து குறைச்சுக்குவோம் தேவிகா.
0: நல்ல விஷயம் தான். யாரையும் நாலு பேரை பாக்கணும்னு சொல்லி பயணத்துக்கு செலவு பண்ணி போறீங்களே, அது அப்படியே தொடருங்க சரியா?
2: வாங்க தேவிகன், உங்களுக்கு சேர்த்து கொண்டு போறோம்.
0: அப்ப எங்க வீட்டுல யாரு பதில் சொல்றது?
2: வாங்க, எல்லாரும் வாங்க தேவிகன்.
0: எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுல போய் கொண்டாடிடுவோமா?
1: அவங்களே வாவான்னு சொல்றாங்க.
0: அவங்களே வெளியூருக்கு தானே போவாங்க, வீட்டுல
1: கூப்பிட்டு
0: பேசலாம். இப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நின்னுகிட்டு இருக்கேன்.
1: எந்த மாதிரி?
0: ரெண்ட பாட்ட பத்தி அவங்க பேசிட்டாங்க.
1: ஒண்ணு,
0: நான் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டின்ட்டாங்க.
1: ஓ, நான் குச்சி. ஓ, அது இல்லையா?
0: ஒரு குல்ஃபீன் வந்து குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி.
1: ஓ,
0: அது அப்புறம் நீ பாதி நான் பாதின்னு வேற பேசிட்டாங்க. இப்ப எந்த பாட்ட முகன் அடுத்தது இடம் பெறல் செய்வது?
1: நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்க? எனக்கு எதனாலும் சரிதான்.
0: சரி, நன்றி, வணக்கம் மோகன்.

0: யேசுதாஸ் உமாரமணன் குரல கேட்ட பாடல் 7:37. இன்றைக்கும் உங்களுக்கு ஜிவிஎம் போட்டி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. வசனம் சொல்லணும், எப்ப சொல்றோமோ அப்படி எங்களுக்கு கூப்பிட தொடங்கலாம்.
1: சரி, இன்றைக்கு முதலே சொன்ன மாதிரி வரவு செலவு திட்டம் 2027 இன்றைக்கு 3:30 வாக்குல பிரதமர் வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார் இல்லையா. ஒவ்வொரு முறையும் இந்த வரவு செலவு திட்டம் அப்படின்னும் போது இது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, இந்த மாதிரி சில தகவல்கள் வந்து நம்ம நேர்களோட பகிர்ந்துக்குவோம்.
0: ஏற்கனவே பிரதமர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த 2027 ஆண்டுக்கான பட்ஜெட் இருக்கு இல்லையா, இதனுடைய எதிர்பார்ப்பு தான் பெருமளவுல பேசப்படுகிறது மலேசியர்கள் மத்தியில அப்படின்ட்டு. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு மோக. இந்த 5 காலத்துல இலக்கவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த டிஜிட்டல் அப்படின்னு சொல்றோம்ல, இதனுடைய வளர்ச்சி பெருமளவுக்கு போயிருக்கு. நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், அந்த நிகழ்ச்சியில கோலமே வந்து அந்த அடிப்படையில உருவாக்கி இருக்கிறாங்க.
1: ஓ, டிஜிட்டல் இலக்கவியல் இருக்கு.
0: ஆமா, மின்னல் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கை கோர்த்திருக்கின்றோம். அதை பற்றி பார்க்கும்போது வாவ், அந்த நிகழ்ச்சியில இந்த கோலமே இன்னைக்கு டிஜிட்டல் இலக்கவியல் ரீதியில வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம் அது.
1: இந்த முறை இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு திட்டத்துல முக்கியமா அந்த மக்களுடைய வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதற்கான சில சரிப்படுத்துவதற்கான சில முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல உயர்கல்விக் கழக மாணவர்கள், மாணவர்களுடைய கல்வி சம்பந்தமான சில முக்கிய தேவைகள் இந்த முறை பட்ஜெட்ல ஒரு முன்னெடுப்பாக சொல்லப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.
0: அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற இந்த புகைமூட்டம் இந்த சம்பந்தமான இந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம இயற்கையையும் இயற்கை சார்ந்த அடிப்படையிலான சில கூறுகளையும் கவனிக்கணும் அப்படின்றதும் இங்க பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன வளர்ச்சி போக போக நம்ம சுத்தி இருக்கிற சூழலையும் நம்ம சரியா அமைச்சுக்கணும் இல்லையா, இதெல்லாம் கவனிக்கப்படும். அதற்கப்புறம் விவசாயம் சார்ந்தது, உதவி தொகைகள் வந்து நிச்சயமா நீட்டிக்கப்படும், மக்களுக்கு அது ஒரு பேர் உதவியாக இருக்கிறது அப்படின்றத பத்தியும் ஆய்வாளர்கள் கருத்து உரைச்சிருக்கிறாங்க.
1: முதலே குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஒரு வீட்டுக்கு பட்ஜெட் போடுறதே பெரும் வேலை. இது ஒரு நாட்டுக்கே பட்ஜெட் போடுறது அப்படின்னு போது எல்லா அமைச்சுகளும் ஒன்றிணைந்து இப்போ அந்தந்த அமைச்சுகளுக்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்க என்னென்ன தேவை அப்படின்றத கண்டறிந்து அதை செயல்படுத்தி இந்த பட்ஜெட்டா அப்படின்ற ஒரு புது வடிவம் எடுக்குது. இதுக்கப்புறம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் எடுக்கப்பட்டு வருது.
0: கடந்த ஆண்டு பட்ஜெட்ல அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் பத்தி பேசினாங்க இல்லையா, இந்த ஆண்டு தனியார் துறையில பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய அடிப்படை சம்பளம் தொட்டும் பிரதமர் வந்து ஏற்கனவே வந்து தன்னுடைய பார்வையை முன் வைத்திருந்தாரு. இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்றைக்கு 3:30 எல்லாம் தெரிந்துவிடும். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்னல் எஃப்எம்ல கேட்கலாம், ஆர்.எம் கிளிக்லயும் நீங்க பார்க்கலாம், தொடர்ந்து ஆர்.எம் அலைவரிசைகளில் இணைந்திருங்க.
0: அதுக்கு பிறகு 7 நாம் அதை பற்றிய ஒரு பகிர்ந்து பேசக்கூடிய ஒரு களத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அபிமான இளமை புதுமை இனிமை மின்னல் எஃப்எம்.
2: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு, இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

0: பேச லைட்டாஸ் கூட சாய பியங்கர் சாய் ஸ்மிருதி பாடி இருந்தாங்க. 7:43 வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: தீபாவளி பட்ஜெட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். எதெல்லாம் நீங்க செலவு பண்ணுவீங்க, எதெல்லாம் செலவு பண்றது ரொம்ப குறைவு அப்படின்னு நீங்க பகிர்ந்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம்.
0: ரோஷ் வந்திருக்கிறாரு. ரோஷ் என்ற ரோஷன் சொல்லுங்க, தீபாவளிக்கு எவ்வளவு நாள் இருக்கு?
2: ஒன்னு ஏறக்குறி ஒரு மாசம்.
0: சரி ரோஷன், எப்படி ரோஷன் பட்ஜெட் எல்லாம் போட்டாச்சா? வரவு செலவு எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, ஒண்ணு போட்டு முடிக்கல, அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: தீபாவளிக்கு உங்களுக்கு வரவு வருமா இல்ல செலவு தான் ரொம்ப போகுமா?
2: செலவுதான், செலவுதான் போகுது.
0: அதான் கொடுக்க மாட்டாங்க.
2: ஆமா, இப்ப நம்ம குடுக்கறதா இருக்குதுல்ல.
1: ஆமா, சின்ன வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்காது, வரவுதான் அதிகமா இருக்கும்.
0: சின்ன வயசுல அப்பாவு கிடைக்கும்.
1: ஆமா, எனக்கு பெரியதானோன்னா நம்ம செலவு
0: எனக்கு இன்னமும் கிடைக்குது. அப்ப நான் வந்து அந்த பட்டியல்ல இருந்து
1: சின்ன பிள்ளை
0: குழந்தையாவேதான் இருக்கேன் ரோஷன்.
1: அதிகமான
2: செலவுனாக்க வந்துட்டு நம்ம எப்படினாக்க இந்த சாப்பாடு ஜமான் அந்த சமைக்கிறதுக்கு வாங்க பொருள்லாம் இருக்கும்ல, மீன் கோழி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து அதுலதான் வந்து முக்கியமா அதிகமாக போவோம். கொஞ்சம் குறவுனாக்க இப்பெல்லாம் வந்து பட்டாசுலாம் வந்து கொஞ்சம் குறைச்சாச்சு. சும்மா ஒரு வேண்டியதுக்காக ஒண்ணு வாங்கி வெடிச்சா போதும், அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு வயசாகுதுன்னு வேற சொல்லிட்டீங்க. இல்ல
2: இல்ல, அந்த தெரியல, ஏன்னா இப்ப
1: பாதுகாப்பு கருதி.
2: ஆமா, அதெல்லாம் நிறைய பாக்குறப்ப, அப்புறம் அந்த பொல்யூஷன் அது இருந்தா பாக்குறப்ப, இதுக்கு இவ்வளவு வெடிச்சு நம்ம வேஸ்ட், அது
1: மத்தபடி
2: வந்துட்டு அந்த மின்னலாம் வந்து அந்த காட்டுலாம் ஒட்டுமில்ல, அதெல்லாம் இப்ப இல்ல. விளக்குங்க மட்டும், அது மட்டும் இருக்கு.
0: அந்த செலவும் இல்ல, இந்த செலவும் இல்ல, எதுக்குதான் பண்ணுவீங்க செலவு?
2: மற்றபடி வந்து வரவங்களுக்கு நல்ல
0: சாப்பாடு, நல்லது, நல்ல பழக்கம். சரி, அதுதான்
1: உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடுங்க. இந்த வருடத்தை ஒரு மாசம் இருக்கு அப்படின்றது நீங்க நினைவுபடுத்திட்டீங்க. எல்லாரும் தயாரா இருப்போம், சரியா?
2: கண்டிப்பா.
0: தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
2: உங்களுக்கு வாழ்த்து.
0: ஒரு பாட்டோட முடிங்க, தீபாவளி பாட்டோட பாப்போம்.
2: என்ன பாட்டு பாடலாம்?
0: நன்றி ரோஷன். இப்ப நமக்காக இனி வேண்டாம் பாட்டு வந்துட்டு இருக்கு. ஜிவிஎம் உடைய நிகழ்ச்சிக்கான டிக்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எங்களுக்கு
1: நீங்க தொடர்ந்து அழைங்க, உங்களுக்கு ஒரு வசனம் கொடுப்போம், அது சரியா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு இலவச நுழைவு சீட்டு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: திவ்யா, கலை செல்வன், ஷேன் எக்ஸ்ட்ரீம், மிஸ்டர் கேரி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடி இருக்கிறாங்க. இனி வேண்டாம்

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: நாம் யாரானாலும் எங்கிருந்தாலும் மலேசியர்கள் அனைவரும் இப்போது மை டிஜிட்டல் ஐடியில் இணைந்துள்ளனர். ஒரே ஒரு அடையாளம், உங்களின் அனைத்து ஆன்லைன் தேவைகளும் ஒரு தொடுதலில். பாதுகாப்பானது, வேகமானது, எளிதானது. இப்போது நம்முடைய நேரம். ஒன்றாக சேர்ந்து மலேசியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்திற்குள் முன்னேறுவோம். ஒரே ஒரு சாவி எல்லாவற்றிற்கும். இப்போதே பதிவிறக்கம் செய்து பதிவு செய்யுங்கள். மை டிஜிட்டல் ஐடி ஸ்லாமா.
3: வணக்கம், நான் தேவேந்திரன்.
4: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
3: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
4: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
5: பாட்டு கடைக்கு
1: காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அதிர்தா கார்த்திக் பாடி இருந்த பாடல் 7:54 ஆயிருச்சு.
1: உங்களுக்கு இலவச நுழைவு சீட்டுகளை வழங்க நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க அழைத்து நாங்க கொடுக்கிற வசனத்தை நீங்க சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் 1:2 25 years of GVM இந்த போட்டிக்காகத்தான் இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு துர்கா வந்திருக்காங்க. அம்பாங் துர்கா வந்திருக்காங்க. வசனம் தயாரா இருக்கு, கேட்டுருவோமா துர்கா?
2: என் பேர் அன்புச்செல்வன், அன்புச்செல்வன் IPS. என் பேருக்கு பின்னாடி வந்த 3 எழுத்து தான் என் வாழ்க்கை, என் தவம், 24 வருஷ தவம். அந்த வயசுல தான் IPS செலக்ட் ஆனேன். அது வரைக்கும் அர்த்தம் இல்லாம போயிட்டு இருந்த என் வாழ்க்கை அதுக்கப்புறம் மொத்தமும் மாறி போச்சு.
3: போலீஸா
0: மாறுங்க துர்கா.
3: என் பேரு அன்பு செல்வே. என் பேரு பின்னாடி இருக்கிறது 3 வார்த்தை தான் என் வாழ்க்கை.
0: தமிழ் பள்ளியில படிக்கும் போது கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்கன்னு இருக்குமே அந்த மாதிரி இருக்கு.
1: மகிழ்ச்சியா
0: சொல்லுங்க கேப்போம்.
3: உங்க
0: ஸ்டைல்ல சொல்லிட்டு போங்க. என் பேரு துர்கா அப்படின்னு முடிச்சாங்க.
1: சரி, நம்முடைய துர்காக்கு வாழ்த்துக்கள். அவங்க நல்லபடியா அந்த வசனத்தை முயற்சி பண்ணாங்க, அதனால நம்ம வழங்கிருக்கோம்.
0: அக்டோபர் 10 சனிக்கிழமை The Arch Galleries KL நாளை நடைபெறுகிறது. டிக்கெட் வேணுமா உங்களுக்கு? நீங்க ticket2u.com.my அப்படின்ற பக்கத்தை வலம் வாருங்கள். ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளாசே, ஹரிப்ரியா, பால் டபாவுடன் 1:25 years of GVM உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.
1: தொடர்ந்து பேசலாங்க, மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மக்களவையில் இன்று மாலை 2027 மடானி வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது. பிரதமரும் நிதியமைச்சருமான டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று புத்ராஜயாவில் நிதியமைச்சின் வளாகத்தில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்டார். அத்துடன் 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான சில ஆவணங்களிலும் அவர் கையெழுத்திட்டார். அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்ட தாக்கலில் வேளாண் துறைக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்நினோ காலநிலையையும் அதீத வெப்பத்தையும் எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள அது அவசியமாகிறது என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமுமட் சாபு கூறினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் அனைத்து உள்ளடக்கிய புறநகர் மேம்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சியின் மீது கவனம் செலுத்தப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரூபியா வாங் தெரிவித்தார். குறிப்பாக உயர் மேம்பாட்டு செலவு தேவைப்படும் புவியியல், இட அமைப்பியல், செயலணியல் சிக்கல்களையுடைய சபாசரவாக்கின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அமைச்சர் முன்னுரிமை அளித்துள்ளது என அவர் கூறினார். தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் PTPTN கடனை திரும்பச் செலுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்குபவர் கட்டணத்தை மறுசீரமைக்கவும் அல்லது அனுமதிக்கப்பட்ட தளர்வின்படி ஒத்திவைக்கவும் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயர்கல்வி அமைச்சர் நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. கனடாவைச் சேர்ந்த 76 வயது கவிஞர் எனே காசன் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றிருப்பது நாட்டுக்கு பெருமை அளிப்பதாக பிரதமர் மகேனே தெரிவித்தார். காசன் பண்டைய கதைகளை புதிய தலைமுறை வாசகர்களிடம் கொண்டு சேர்த்ததுடன் இலக்கியத்தை அணுகும் முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கனி பாராட்டினார். எக்வாடோரில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா 2 சக்தி வாய்ந்த MQ-9 ரேப்பர் திருக்குருதிகளை வழங்கியுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் கூறியது. அவை கொலம்பியாவுடனான 730 கிலோமீட்டர் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை மேற்கொள்ளவும் உளவு தகவல்களை சேகரிக்கவும் பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் கியான் கார்லோ லெஃப்ரேடோ தெரிவித்தார். பின்லாந்து வன்டாவில் நடைபெறும் 2026 அர்க்டிக் பொதுப்போப்பந்து நாட்டின் ஆடவர் ஒற்றையர தொழில்முறை ஆட்டக்காரர் லீ ஜீஜியா காலிறுதிக்கு முன்னேறினார். இன்று பிரான்சின் கிறிஸ்டோ போப்போவுடன் களம் காணும் ஜீஜியா கடினமான சவாலை எதிர்கொள்வார் என்று கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.